0: துர்கம் பராசக்தி பாத்து மாம் சர்வமங்களா.
1: தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நிறைவாக கே. வீரமணி பாடிய பாடல்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனை திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 3 தேதி வெள்ளிக்கிழமை, 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. தொடர்வது குரளமுதம்.

0: வாளை போல வெளிப்படத் தோன்றும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல வெளியில் காட்டிக்கொண்டு உள்ளே பகையை கொண்டிருப்பவரை கண்டு அஞ்ச வேண்டும். குறள் எண் 882 அதிகாரம் உட்பகை.
1: வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்வோல் பகைவர் தொடர்பு.
0: வாளை போல வெளிப்படத் தோன்றும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல வெளியில் காட்டிக்கொண்டு உள்ளே பகையை கொண்டிருப்பவரை கண்டு அஞ்ச வேண்டும். குறள் எண் 882 அதிகாரம் உட்பகை.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைத்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இருவரும் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி நேரம்

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் 6:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னையின் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது நான் உங்கள் ஆர்ஜே வாசவி. உழைக்க தயாராக இருப்பவனுக்கு உலகம் முழுவதும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. நேற்றைய தோல்விகளை நேற்றோடு விட்டுவிட்டு இன்றைய நாளை, புதிதான ஆரம்பத்தை இனிய நிகழ்வோடு, இனிய எண்ணங்களோடு, புது நம்பிக்கையோடு துவங்குவோம். உங்களிடம் சேர்ந்து இந்த நாளை இனிதாக துவங்குகிறேன். அடுத்த 1 மணி நேரமும் பக்தி பாடல்கள் கேட்டு இணைந்திருப்போம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒழிக்கவிருப்பது கணபதியே வருவாய் என்ற பாடல்.

சொல்லித்தருவாய், வாழ்வின் காரண காரியத்தை சொல்லித்தருவாய், கல்வியும் செல்வமும் நீ அளித்தருவாய், வாழ்வின்

101.4 இனி எல்லாமே தூளு. நிலையத்தில் நேரம் சரியாக 6:15. தொடர்ந்து வரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் அம்மன் பாடல்கள் என்ற தொகுப்பிலிருந்து முக்தி தரும் தாயே என்று தொடங்கும் இந்த பாடல்.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: 6:21 ஆகிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த நிகழ்ச்சி.
1: பக்தி நேரம்.
0: பக்தி நேரத்தில் தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம் பாடல். இயேசு வர வேண்டும் என்று தொடங்கும் இந்த பாடல்.

0: என்ன
1: பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கிறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம் என்று

0: உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 6:27 ஆய்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் நானிலத்தின் நாயகன் என்று தொடங்கும் இந்த பாடல் தமிழகத்து தர்காக்கள் என்ற தொகுப்பிலிருந்து காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது அவர்களின் குரலில்.

101.4 இனி எல்லாமே தூளு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம கேட்க போறோம் பாடல். பி சுஷ்லா அவர்கள் பாடிய பாடல் அழகிய மயிலை என்று தொடங்கும் இந்த பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பில் இருந்து.

0: பக்தி நேரம்.
1: பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பாடல் "எங்கும் உள்ள அழகை" என்று தொடங்கும் அந்த பாடல் சுவர்ணலதாவின் குரலில்.

0: அடுத்து தொடரவிருப்பது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடனும் கடமைகளை நிறைவேற்றும்போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: அவங்க சொன்னது போல உணவு தரத்துல குறைபாடு இருந்தது. சோ அந்த குக்கை வந்து மாத்தி வேற ஒரு குக்கை இந்த ஹாஸ்டல்ல போட்டுருக்கோம். அங்க தமிழுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம வந்துட்டு போற அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்கள் முழுமையா போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமா இருக்குது. அது நோக்கத்தை வந்து முழுமையா செயல்படுத்துவது எனக்கு கடமையா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இங்க பல இடங்கள்ல வந்து சர்ப்ரைஸ் சீட், அதாவது சொல்லாம லெப்ட்ல போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்வேன். கூடிய விரைவில் இங்கே மட்டுமில்ல அனைத்து மாணவர்கள் மாணவர்கள் தங்க விடுதிகளில் காமன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பர்ல அவங்க எப்போனா புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பாதுகாக்கப்படும், அதை வந்து வெளியே சொல்ல போட்டோம். அது மட்டும் இல்லாம எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சிசிடிவி கேமரா, பவர் பேக்கப்புக்கு வந்து இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய மஸ்கிட்டோ நெட் எல்லா பக்கம் பல பக்கம் எல்லாமே இருக்கு. எல்லாமே சரி பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்குது.

0: தமிழகத்தில் இலவச வேட்டை சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டை சேலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவிக்க அளித்திருந்ததாகவும், ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுற்றித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சியின் நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். சிரியாவின் டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளையை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய

தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறியாடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி டெல்லியிலும் 2வது போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் காலை 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சந்திரசேகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாரதி அப்பவே பாடி வச்சான். அந்த அளவுக்கு மனித வாழ்வில் ஒன்றி இருப்பவை பறவைகள். எப்படி மரம் மட்டைகள் இல்லைன்னா மனித இனத்தின் பொழுது போகாதோ, அதே போல பறவை இனங்கள் இல்லை என்றாலும் காலத்தை கழிக்க முடியாது. பறவைகளும் மகரந்த சேர்க்கை செய்து தாவரங்களை பெருகச் செய்கின்றன, விளைச்சலை அதிகப்படுத்துகின்றன, பயிர்களை உண்டு சேதம் செய்யும் பூச்சிகளை தின்று பயிர் பாதுகாப்பு செய்கின்றன பறவைகள். இதுக்காகத்தான் நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காய்ந்த தென்னை மட்டைகளை தலைகீழா வயல்ல ஒரு 10 இடத்துல 4 அடி உயரம் இருக்கிற மாதிரி நட்டு வைப்பாங்க. அதுல வந்து இந்த பறவைகள் உட்காந்து பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சி புழுக்களை பிடித்துண்ணும். அதே போல பழங்களை உண்டு அதிலிருக்கும் விதைகளை தன் எச்சத்தின் வழியே வறண்ட நிலங்களில் போட்டு அவற்றை முளைக்கச் செய்து மரங்களாக்குகின்றன இந்த பறவைகள். வேட்டையாடும் பறவைகளால் சிற்றுயிர்களின் பெருக்கம் கட்டுக்குள்ளிருக்கும். இறந்தவற்றை உண்ணும் பறவைகளால் இயற்கை தூய்மை செய்யப்படுது, தொற்றுக்கள் பரவாமல் தடுக்கப்படுது. இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய பறவை இனங்களை நாம் போற்றி பாதுகாக்கணுமா வேண்டாமா? நாகனவாயின்னு ஒரு பறவை. அட, நம்ம மைனா தாங்கையாது. மைனா இல்லாது போனால் வெட்டுக்கிளிகள் பெருகிடும், ஆந்தைகள் அழிந்தால் எலிகளுக்கு கொண்டாட்டம், கரிச்சாங்குருவி காணாம போனா பூச்சிகளின் ஆட்சி தொடங்கிடும். மனித இனம் கிளிப்பேச்சு கேட்கவும் குயிலிசையில் கிறங்கவும் மயிலிசையில் மயங்கவும் மட்டும் இயற்கை பறவைகளை படைக்கல. பறவைகளுக்கும் தாவரங்களுக்கும் இடையே ஒரு நுட்பமான உணவு சங்கிலி ஊடாடுவதை உணர்வதும் உணர்த்துவதுமே சூழலியல். பறவைகள் சாப்பிட்டு அதன் எச்சத்தின் வெளியே வெளியேறும் விதைகள் தான் முளைக்கும், நல்லா முளைக்கும். பறவைகள் அழிந்தால் தாவரங்களும் அழியுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். மனிதர்களால விதைகளை போட்டு மரக்கன்றுகளை நட்டு மரமாக்க முடியும், மகரந்த சேர்க்கை செய்ய முடியாது. அதுக்கு இந்த மாதிரி உயிரினங்கள் தேவை. புல், பூண்டு, செடி, கொடி, மரம்னு தாவர தொகுதியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பவை பறவைகள். மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ்ந்துவிடும். பறவைகள் இல்லாத

0: உலகில் மனிதர்களால் வாழ முடியாது. அதனால சந்திரசேகரன் சார், பசுமையைப் போல பறவைகளையும் பறவை செய்வோம். குளிரூட்டப்பட்ட அறைகளை நாமும் நமது குடும்பத்தினரும் இப்போ ரொம்ப நேசிக்கிறோம். அது இல்லாத வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, அது செயற்கை, நாமளா உருவாக்குனது, அதற்கு ஏகப்பட்ட செலவாகும். அதுக்கு மாற்றா வீட்டுக்கு ரெண்டு மரம் இருந்தால் போதும், நாம் சுவாசிக்க பிராணவாயு கிடைச்சிரும், அருமையான இயற்கை காற்று கிடைச்சிரும், தாவரங்கள் பறவைகள் பூச்சி இனங்கள் இப்படி ஓர் உணவு சங்கிலி போகுது. ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பவை இந்த உயிரினங்கள். இவை எல்லாவற்றையும் சார்ந்திருக்கும் உயிரினம் மனிதன். ஆனா தான் யாரையும் சார்ந்திருக்கவில்லை, தனித்துவமா இருக்கிறதா தவறான எண்ணத்தோடு உலாவரும் மனித இனம் தன்னை தனது போக்கை மாத்திக்கணும். தென்றல் உலாவரும் தெருக்களை நமது குழந்தைகளுக்கு விட்டு வைப்போம், வைக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

ஹலோ வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் டு ஆல் அண்ட் ஆல். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆல் இண்டியா ரேடியோ இன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இது வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே வாசவை. நேரம் சரியாக 7:01 ஆயிட்டிருக்குது. அண்ட் உங்க எல்லாருக்கும் வந்து இந்த நாள் மிக மிக மிக அருமையான இனிய நாளாக அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு உங்களோட சேர்ந்து இந்த நாளை நானும் இனிதாக துவக்குகிறேன். ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு ஒரு ஜிகே க்வெஸ்டனோட நம்ம வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பண்டைய காலங்களில் சேரந்தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து அழைக்கப்பட்டிருக்கு. அந்த சேரந்தீவு என்று அழைக்கப்பட்ட அந்த இடம் இன்றைக்கி வந்து அது என்ன பேரில் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. ஸோ இந்த புது அறிவு கேள்விக்கு யாருக்கு வந்து விடை தெரியுமோ, நீங்கள் உங்களோட மொபைல் எடுங்க. உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து முகநூல் பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா, முகநூல் பக்கத்தில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற இந்த பக்கத்தில் நான் வந்து இந்த கேள்வியை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேள்விக்கு கீழே நீங்கள் உங்களோட விடைகளை வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் வந்து ரொம்ப துணிச்சலாக இந்த கஷ்டமான கேள்விக்கு பதில் சொல்கிறீங்க அப்படின்றத அவங்கவுங்க பேரோட நம்ம வந்து வாசிடலாம். ஸோ கேள்வியை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நான் சொல்கிறேன். பண்டைய காலத்தில் சேரந்தீவு என்று அழைக்கப்பட்ட அந்த இடம் எது? ஸோ அதாவது சேரந்தீவு அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்ட

மற்ற இடம் இன்னைக்கு என்ன பேர்ல இருக்கு, அது வந்து என்ன இடம் அப்படின்றதான் கேள்வி. ஸோ நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களாகவும் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து கேட்க போற முதல் பாடல் என்ன படத்துலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மருது திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. அண்ட் இந்த பாடலை பாடி இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வந்தனா ஸ்ரீனிவாசன், ஜித்தின்ராஜ் மற்றும் ஜெயமூர்த்தி பாடியிருக்காங்க டீமானோட இசையில வைரமுத்தோட வரிகளில். ஓகே, ஸோ ஸ்டேட்டி உண்டாருங்க சூப்பரான பாடல்களோடு. இந்த சேரன் தீவு அப்படின்ற அந்த இடத்த பற்றின சில பல தகவல்களோட நம்ம வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். So stay tuned, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதுளுமா.

ஆனாலும் நம்ம மக்கள் மாதிரி சுறுசுறுப்பு யாருமே கிடையாதுங்க. ரெயின்போ எஃப்எம் லிசனர்ஸ், காலையில் இவ்வளோ சுறுசுறுப்பாக நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு பாட்டு முடியறதுக்குள்ளார அத்தனை பதில்கள் வந்திருக்கு. ரங்கராஜன் அவர்கள் தியாகராய நகர்லேருந்து நமக்கு வந்து விடை அனுப்பிச்சிருக்காங்க. தித்திக்கு மினிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் ஆர்ஜி அவர்கள், நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நலம், நீங்களும் நலம் என்று நம்புகிறேன். இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசத்தலான தகவல்கள் இப்போ தானங்க ஆரம்பிச்சிருக்கு. டெம்ப்ளேட் ஆல்ரெடி எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சிருப்பாங்களோ, நம்ம வந்து போஸ்ட் போட்டு கீழே வந்து டக்குன்னு போஸ்ட் மட்டும் போட்டுருவாங்க போல இருக்கு. ரைட்டு, இவர் பதில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இலங்கை ஈழம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து லோகேஸ்வரி தினேஷ் அவர்கள், இலங்கை ஈழத்தீவுகள், ஈழம் தீவுகள், ஓகே இலங்கை அப்படிங்கிறதாங்க பதில் அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட், நம்ம புரிஞ்சுக்கலாம். சிவன் அருண் அவர்கள் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், வணக்கம், பதில் பண்டைய காலத்தில் சேரன் தீவு என்று அழைக்கப்பட்ட இடத்தின் தற்போதைய பெயர் இலங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்தகுமார் அவர்கள் பதில் வந்து இலங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பண்டைய தமிழ் இலக்கியங்கள் மற்றும் வரலாற்று குறிப்புகளில் இலங்கை சேரன் தீவு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அந்த காலத்தில் நாகர் மக்களுடன் தொடர்புபடுத்தப்பட்ட ஒரு பழைய பெயராக சில ஆய்வாளர்களால் விளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு குறிப்பு சேர்த்து வரைந்திருக்கிறார். புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு விடையமிச்சிருக்காங்க. மாலிதேவி அருணாச்சலம், மறுபடியும் ஓகே ஓகே, அவங்க வந்து ரெண்டு வாட்டி போஸ்ட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம் விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபு வீரா ராஜபாளையத்திலேருந்து காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து விடையமிச்சிருக்காங்க. மஸ்தான் ஷேக் அவர்கள், இனிய காலை பொழுது வணக்கம் மற்றும் நிகழ்ச்சிக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே, சென்னை பட்டாளத்திலேருந்து அவர் வந்து விடையமிச்சிருக்காரு. கேசவன் அவர்கள் காஞ்சிபுரத்திலேருந்து நமக்கு காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சூலையிலேருந்து ரீஜா மனோகரன் அவர்கள், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜி வாசவி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி, நலமா சகோதரின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நலம், நீங்களும் நலம் என்று நம்புகிறேன். என்னங்க இவ்வளோ சொல்லியிருக்கீங்க, பதிலை காணும், சரி டைப் பண்ணி அனுப்புவாங்க போல இருக்கு. பாலா ஜெயச்சந்தர் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டையிலேருந்து நமக்கு அமைச்சிருக்காங்க. இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விடை அமைச்சிருக்காங்க. ஈழம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஹரிஹரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தருமபுரியிலேருந்து முருகன் அவர்கள் அன்பான காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொன்னியம்மன் மேடிலேருந்து வன்னை கணேசன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி, அப்படியே விடையும் சொல்லியிருங்க கணேசன் அவர்களே. லூயிஸ் செல்வராஜ் இலங்கை அப்படின்னு விடையமிச்சிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் வணக்கம். மஸ்தான் ஷேக் அவர்கள் பதில் இலங்கை, ஓகே இவங்களும் வந்து ரிப்பீட் போட்டிருக்காங்க. பூபாலன் பாலா அவர்கள் வணக்கம் சொல்லியிருக்காங்க. மஸ்தான் ஷேக் அவர்கள் மறுபடியும் எத்தனை வாட்டிங்க போஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஓகே பூபாலன் சார், நீங்கள் இந்த அப்படியே கார்ட்டூன் பிக்சர்லாம் அனுப்புறதை விட்டுட்டு அப்படியே ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம கேட்ட கேள்விக்கான விடையும் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேங்க, பதில் படித்த டைட்டில் இருக்கேங்க, ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலேருந்து அடுத்த பாடல் நமக்காக வந்துட்டே இருக்குது. பாட்டை பாடி இருக்கிறது இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் மற்றும் நிதிஷ் பாடியிருக்காங்க. ஷான் ரோல்டனோட இசையில் யுகபாரதியோட வரிகளில் வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூண்டாக இருங்க. கேள்விக்கு விடை தெரியும் அப்படின்னா நீங்களும் வந்து நம்மளோட முகநூல் பக்கத்தில் போஸ்ட் பண்ணலாம். கேள்வி என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். பண்டைய காலத்தில் சேரந்தீவு என்று அழைக்கப்பட்ட இடம் எது? அந்த சேரந்தீவோட தற்போதைய பெயர் என்ன? இதுதான் இன்றைக்கான கேள்விங்க. விடை தெரிஞ்சவங்க போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாட்டு கேளுங்க.

வெல்கம் பேக் டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை இணைந்திருக்கீங்க. நேரம் சரியாக 7:17 ஆயிட்டுருக்குது. அண்ட் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட வந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சமீபத்தில் நண்பர் ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையும் இந்த எக்ஸாம் ஹாலும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை எப்படி பாஸ் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சில சமயம் நமக்கு வந்து நம்ம கையில் கொடுத்துருக்க குவஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே படித்து நம்ம தயார் பண்ணிட்டு வந்த கேள்விகளாக இருக்கும், ஸோ ஈஸியாக எழுதி முடிச்சிடலாம். சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இது, நம்ம படித்ததுக்கும் நம்ம இங்கே கேட்டிருக்க கேள்விக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து சில சமயம் நமக்கு கேள்விகள் வரும். சில சமயம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மாங்கு மாங்குன்னு உட்காந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி பரீட்சைக்கு ரெடி பண்ணிட்டு போயிருப்பீங்க, ஆனால் போய் பார்த்தா ஹிஸ்ட்ரி இல்லைப்பா இன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பேப்பர் அப்படியே வந்து

சப்ஜெக்டே மாறி இருக்கும். நம்ம வாழ்க்கையிலையும் சில சமயம் அப்படி தாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாங்கு மாங்குன்னு சொல்லிட்டு அப்படி ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. ஆனால் போய் பார்த்தீங்கன்னாக்கா க்வெஸ்சன் பேப்பரே இல்லைப்பா, சப்ஜெக்டே வேறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் நமக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைசஸை இந்த வாழ்க்கை வந்து எக்ஸாம் ஹால் மாதிரி தான் நமக்கும் கொடுக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அப்போது, ஆமாம் சப்ஜெக்டே மாறி போச்சு அப்படின்னாக்கா என்னங்க பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அது வரைக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷை பற்றி நீங்கள் எப்போ எங்கெல்லாம் வந்து கேட்டிங்களோ தெரிஞ்சிங்களோ அப்படின்னு அதெல்லாத்தையும் வச்சு அந்த அனுபவ ஞானத்தையும் அந்த கேள்வி ஞானத்தையும் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸாம் பேப்பர் எழுதி முடிச்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இந்த வாழ்க்கையும் எக்ஸாம் ஹாலும் நமக்கு வந்து ஏகப்பட்ட சர்ப்ரைசஸை எப்போதுமே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக தான் இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே, ஸோ இந்த தகவல் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ரைட், கம்மிங் பேக் டு அவர் கேள்வி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேரந்தீவு என்று பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்ட அந்த இடம் எது, அந்த இடத்தோட தற்போதைய பேர் என்ன அப்படின்றத இன்றைக்கான கேள்வி. யார் யாருக்கெல்லாம் விடை தெரியுமோ நம்மளோட முகநூல் பக்கத்தில் நீங்கள் விடைகளை பகிர்ந்துக்கலாம். பதில் தெரியலப்பா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக டைம் எடுத்துக்கோங்க. அந்த டைம் கேப்பில் வந்து பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். ஸ்ரேயா கோஷல், பிரதீப் குமார் பாடியிருக்காங்க யுகபாரதியோட வரிகளில், டீமானோட இசையில் இந்த பாடல். நம்ம வெற்றுப்பிள்ளை திரைப்படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல். பாடலை தொடர்ந்து யார் யாரெல்லாம் வந்து விடையமைச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க நானும் ஆர்வமாக இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போ மிஸ் ஆகுதுமா.

ஆல்ரைட், இட்ஸ் டைம் டு ரீட் தி ஆன்சர்ஸ். ஃபேஸ்புக்கில் வந்து யார் யாரெல்லாம் விடைகள் அடுத்தடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். விஜயகுமார் அவர்கள், குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர்லேருந்து நமக்கு ஆன்சர் வந்து என்ன அனுப்பிச்சிருக்காங்க, ஸ்ரீலங்கா அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ லியோ, ஆண்ட்ரூஸ், ஜெயசீலி இவங்க மூணு பேரும் சேர்ந்து அமைச்சிருக்காங்க போல இருக்க. ரைட், அன்புராணி, குட் மார்னிங், ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கான்னு விடை அமைச்சிருக்காங்க. அண்ட் நரேஷ்குமார் வைஷு அவர்கள், ஹாய் குட் மார்னிங் டு ஆல் வியூவர்ஸ், வியூவர்ஸ் இல்லைங்க லிஸ்னர்ஸ், ஓகே ரைட். அண்ட் ஆன்சர் வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரியிலேருந்து நமக்காக விடையமைச்சிருக்காங்க. ராஜப்பா அவர்கள், அறிவிப்பாளருக்கும் நிலையத்தில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. நிறைய பேர் வந்து அறிவிப்பாளரை மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாங்க, ஆனால் அவர் இவர் வந்து இவரோட நல்ல உள்ளம் பாருங்கள், நிலையத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் சேர்த்து அவர் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட காலை வணக்கத்தை அவங்க எல்லாருக்கும் நான் வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. ராஜப்பா சார் அவர் வந்து ஆனால் ஆன்சரை காணுமே, ஓகே பரவாயில்ல. ஐயப்பன் அவர்கள் புதுப்பட்டியிலேருந்து, விருதுநகர் புதுப்பட்டியிலேருந்து காலை வணக்கம் சொல்லிட்டு, பதில் இலங்கை ஈழம் தீவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரசேகர் இலங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் திருமூலஸ்தானத்திலேருந்து வீரசுந்தரி வணக்கம், பதில் பண்டைய காலத்தில் சேரந்தீவு என்று அழைக்கப்பட்ட இடத்தின் தற்போதைய பெயர் இலங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கொடமாண்டப்பட்டியிலேருந்து கே வி ஜெயசீலன் ஸ்ரீலங்கா அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து பதில் இலங்கை அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அண்ட் குட் விஷஸ் குட் மார்னிங் ஓட ராகவன் ரங்கசாமி, பதில் ஈழம் என்று இலங்கை தீவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதற்கடுத்தது வேற யார் யார் யார் யார் யார் யார் யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க, பார்த்த சாரதி முனுஸ்வாமி ஸ்ரீலங்கா அப்படின்னு விடையமைச்சிருக்காங்க. அண்ட் அதற்கடுத்தது அடுத்தது அடுத்தது வேற யார் யார் கார்த்திகேயன், காலை வணக்கம் இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விடையமைச்சிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாரும் வந்து வரிசையில் அவங்களோட விடையை பகிர்ந்துட்டு இருக்கும் போது நீங்களும் உங்களுக்கு இதற்கான விடை தெரியும் அப்படின்னாக்கா, கேள்வியே தெரியாது அப்படின்றவங்களுக்காக இன்னொரு வாட்டி இப்போ தான் டியூன் பண்ணியிருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் அப்படின்னா, உங்களுக்காக கேள்வி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன். சேரந்தீவு என்று பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்ட அந்த இடத்தோட தற்போதைய பெயர் என்ன அப்படின்றதாக கேள்வி. அடுத்து வந்து பாட்டுங்க, உடன்பிறப்பே திரைப்படத்திலேருந்து சிட்சிராம் பாடியிருக்காங்க, டீமானோட இசையில் யுகபாரதியோட வரிகளில் உங்களுக்காக இந்த படத்துலேருந்து பாடல். ஸோ ஸ்டே டியூன்ட்.

வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு.

0: நேரம் காலை 7:30. தொடர்வது சாய்பாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குபோர் சாய்பால்.
1: முகத்தில் பருவா சாய்பால், சொரியா சிலங்கோ சாய்பால், இதயில் அடையா சாய்பால், சேத்து புண்ணா சாய்பால். சாய்பால்.
2: ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான். ஒரு நாள் காலையில எழுந்திருச்சான், ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில வச்சுக்கிட்டான். கடை தெருவு புறப்பட்டான். காய்கறி வாங்கறதுக்காக அவன் போறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான். கத்திரிக்காய் 4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில கையை விட்டான். பணத்தை காணும். 10 ரூபாயை சட்டை பையில வச்சுக்கிட்டு தான் வந்தான். அது இப்போ அங்கே இல்லை. வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல்ருக்கு. அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாயை அவன் இழந்துட்டான். கையில் காசு இல்லை. அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு. அழ ஆரம்பிச்சிட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம். அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு. அதனால் அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான். பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான். காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டுருக்கிறான். இப்போ வழியில் ஒரு 7 பையனை பார்த்தான். தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கிறேன்னு அவன். சரி, அதுக்கே எவ்வளவு கவலையோடு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு விசாரித்தான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்றைக்கி கடைசி நாள், என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா. இவன் பார்த்தான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க எங்கே காய்கறின்னு. வழக்கம் போல் கேட்டாங்க. இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏங்க, இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க, இப்போவும் வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க. ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானான். இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம்? போன தடவையும் அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவையும் அவன் பணத்தை இழந்திருக்கிறான். போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாகவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கிறான். அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமாக இருந்தது. இன்றைக்கி பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமாக இருக்க முடியாது. அப்படின்னா வேறு எது காரணம்? அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு

0: காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்லை, அந்த பொருள் பேரில் நாம் வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டால் நாம் அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்கணும். ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான், ஏன்டா அழுகிறேன்னு கேட்குறார் ஒருத்தர். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் அழகிறேன்னா, என்னடா சொல்கிறேன்னார், கிட்ட வாங்க சொல்கிறேன்னா, இந்த மணிப்பரிசை வேறு ஒருத்தன் பாக்கெட்லேருந்து திருடுனேன். அப்புறம்தான் புரிஞ்சுது அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது. ஆமாங்க, இது காலி பர்ஸு, அதனால் இப்போ அழுதுகிட்டு இருக்கிறேன், திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதானா.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொடர்கிறது. 7:34 ஆயிட்டுருக்குது. அண்டு நம்ம வந்து நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. அது என்னமோ தெரிலங்க, நான் இன்றைக்கி வந்து செலக்ட் பண்ணிடுகிற பாடல்கள் எல்லாமே வந்து யுகபாரதி அண்ட் டீமானோட காம்பினேஷனில் இருக்குது. இந்த பாடலும் அந்த காம்பினேஷனில் தான். வெச்சுவல் திரைப்படத்துலேருந்து அதே காம்பினேஷனில் உங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. ஸோ பாடலை தொடர்ந்து அடுத்து வேறு யார் யாரெல்லாம் வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு விடைகளை பகிர்ந்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போ மிஸ் சமதுள்ள

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டில் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயே.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காதவா, கண்ணு கூசுதுல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்ப நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தான வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச? எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா.
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிற, நான் அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக் லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 103.4.

நேரம் காலை 7:40. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

வெல்கம் பேக் டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியா 7:41 ஆயிட்டிருக்குது. அண்ட் இன்றைக்கி நம்ம கேட்டிருந்த கேள்வி, சேரன் தீவு என்று பண்டைய காலத்தில் அழைக்கப்பெற்ற இடம் எது, இன்றைக்கி அதோட தற்போதைய பேர் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விடைகளை பார்ப்போமா? என் சின்னராஜி அவர்கள் நண்பர்க்கினிய சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம், குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி. அண்ட் வைத்தியநாதன் மோகன் அவர்கள், வணக்கம், சென்னையில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை சேரன் தீவு என்று அழைக்கப்படும் இடம் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலிலேந்து பெரிய சாக்கோட ஜெயக்குமார் அவர்கள் வந்து, பாடல்கள் ஒவ்வொன்றும் மிதமாக செவிக்கு விருந்து படைத்தது, வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. அண்ட் உஷாராணி திருமுடிவாக்கத்திலேருந்து, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், பதில் வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதற்கடுத்தது தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நரேஷ்குமார் விஷு, ஸ்ரீலங்கா லெட்ஸ்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஸ்ரீலங்காக்கு போகலான்னு சொல்கிறாங்களா? போகலாமே. லூயிஸ் செல்வராஜ் இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விடையமைச்சிருக்காங்க. காஞ்சிபுரத்துலேருந்து கேசவன் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதற்கடுத்தது ஹரிஹரன் ஈழம் அப்படின்னு சொல்லிட்டு விடையமைச்சிருக்காங்க. சபரிமனோஜ் இலங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலா ஜெயச்சந்தர், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியிலேருந்து நமக்கு விடையமைச்சிருக்காங்க. அண்ட் அதற்கடுத்தது சூளையிலேருந்து ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விடையமைச்சிருக்காங்களா? இல்லை, விடிய காணுமே. சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி. அண்ட் அதற்கடுத்தது வேறு யாரெல்லாம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, புவனகிரியிலேருந்து சுமதி அவர்கள் இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு விடையமைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த கேள்விக்கான விடைகள் தெரியும் அப்படின்னா நீங்கள் பகிர்ந்துக்கலாம் நம்மளோட முகநூல் பக்கத்தில். எஃப்எம் ரெயின்போ, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நான் வந்து கேள்வியை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதற்கு கீழே நீங்கள் விடைகளை பகிர்ந்துக்கலாம். அடுத்து இப்போ வந்து நம்ம பாடல் பகிர போகிறோம். டி இமான் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் அவங்களே பாடியிருக்காங்க. ரஞ்சன் அவர்களோட வரிகளில், இமானோட இசையில் இந்த பாடல் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக. ஸோ ஸ்டேட்யூண்டாக இருங்க. பாடலை தொடர்ந்து பதில் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம்.

0: ஸ்டூடெண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsulesோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
1: ஏய் கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
2: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ. இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சுலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் விடுதலை திரைப்படத்திலேருந்து இளையராஜோட இசையில் இளையராஜா மற்றும் அனன்யா பட் பாடியிருக்காங்க. அண்ட் இந்த பாடலை தொடர்ந்து யார் யாரெல்லாம் வந்து விடையமைச்சிருக்காங்க அப்படின்ற அந்த ஃபைனல் ரேப்போட நம்ம வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை நிறைவு

வணக்கம் சென்னை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்து வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கேட்ட அந்த கேள்வி, சேரந்தீவு என்று பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்ட அந்த இடம் எது, தற்போதைய பெயர் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அலிநகரம்லேருந்து எஸ் மகாதேவன் அவர்கள் சேரந்தீவு என்று அழைக்கப்பட்டது இலங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்து ஜெயா திருத்தணியிலேருந்து அவங்க வந்து பதில் இலங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் எல்லாமே அரபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து அவங்களும் அமைச்சிருக்காங்க. மதுராகுளத்தூர்லேருந்து இளங்கோ அவர்கள் சரியான பதிலை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். மணி ரஞ்சித் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து அமைச்சிருக்காங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஜீவா ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசையிலேருந்து அஸ்வினி நாகராஜ் ஆன்சர் வந்து இலங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி ஏஎம் அசோக் நகர்லேருந்து அவங்க வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு விடையமைச்சிருக்காங்க. எஸ்பி பரந்தாமன் வசீகரன் அவர்கள் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டிலேருந்து ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் இலங்கை அப்படின்னு இருக்காங்க. மணலி பெரியசாக்கோடு ஜெயக்குமார் அவர்களும் வந்து தென்காசி சாமிநாதன் அவர்களின் தகவல் மிக மிக அருமை, சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க, நானுமே வந்து அதை கேட்டதுக்கப்புறம் அட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்லைட்மெண்ட் கிடச்சிது. நம்மளோட வருத்தம் அப்படின்றது அந்த இழப்புனால கிடையாது, அந்த இழப்பின் காரணத்தினால வரக்கூடிய அந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா. எதனால் அதை இழந்தோம், எதற்காக அதை இழந்தோம் அப்படின்ற அந்த அறிவு இருக்கு இல்லை, அதனால தான் நமக்கு வந்து அந்த சோகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆமால அப்படின்னு தோணுச்சு. ரைட்டு, கமலாவர்தினி அவங்க வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. விடை சொல்லலியா? ரைட்டு, நம்மளே சொல்லிடுவோம். ராஜமாணிக்கம் கோபி அவர்கள் பண்டைய காலத்தில் சேரந்தீவு என்று அழைக்கப்பட்டது இலங்கை அப்படின்னு இருக்காங்க. அதற்கடுத்தது பிரகாஷ் டிபிஎஸ் அவங்க வந்து கர்நாடகா ஸ்டேட் சின்ன திருப்பதியிலேருந்து ஷியாமலா அப்படின்றவங்க நமக்கு விடை அமைச்சிருக்காங்க. காலை வணக்கம் இல்லை காலை வணக்கம் தான் அமைச்சிருக்காங்க. விடையை காணும். ஷாமுன்னி கே எம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு குமன்ஜாவடியிலேருந்து போட்டிருக்காங்க. சோமசுந்தரன் பிரபு சென்னை வண்ணாரப்பேட்டையிலேருந்து அனைவருக்கும் காலை வணக்கம் பதில் இலங்கை அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடையிலேருந்து வி தயாளன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு விடையை போட்டிருக்காங்க. அண்ட் ஓகே, மகேஷ் அபி கிராம்பேட்லேருந்து காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திவாகரன் ஜே தினகரன் திவாகரன் அவர்கள் ஸ்ரீலங்கா அப்படின்ற பதில் அமைச்சிருக்காங்க. அண்ட் ஓகே, ஸோ நீங்கள் எல்லாரும் பதில் சொன்ன மாதிரி இலங்கை அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஸோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல அனைவருக்கும், அண்ட் நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன அனைவருக்கும் நம்ம வந்து பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ வைண்டிங் அப் சாங்காக நமக்காக வந்துட்டே இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மற்றும் மதுஸ்ரீ பாடிய அந்த பாடல் ஆயுத எழுத்து திரைப்படத்திலேருந்து வைரமுத்தோட வரிகள் ஏஆர் ரஹ்மானோட இசையில. ஸோ இந்த பாடலோட வணக்கம் சென்னை நிகழ்ச்சியிலேருந்து நான் உங்கள்கிட்ட விடைபெற்றுக்கிறேன். மீண்டும் உங்கள் எல்லாரையும் எட்டு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டா, ஹாப்பியாக ஜாலியாக சிரிச்சிட்டே இருங்க. திஸ் இஸ் வாஸ் He's signing off. Hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum hum h

0: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டல் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் சென்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரேலியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

எஸ் சுறுசுறுப்பா விறுவிறுப்பா யாரெல்லாம் வந்து ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு வேலைக்கு காலேஜுக்கு அண்ட் வந்து நீங்கள் கடையில் பணிபுரியுறீங்க அப்படின்னாக்கா உங்கள் தொழிலுக்கு உங்கள் வியாபாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலை நேரத்தில் கடகடப்பா கடகடன்னு சுறுசுறுப்பாக கிளம்பிட்டு இருக்க எல்லாரும் வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சாலையில் பயணிக்கும் போது சாலை விதிகளை வந்து கண்டிப்பாக மதித்து நீங்கள் வந்து பயணிக்க வேண்டும். அண்ட் நீங்கள் கிளம்ப வேண்டிய நேரத்துக்கு நீங்கள் குறித்திருப்பீங்கல்ல, இந்த நேரத்துக்கு நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே கிளம்புங்க. அப்படி இல்லைன்னா எவ்வளோ நேரம் ஆகுமோ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அந்த நேரத்தை நீங்கள் வந்து நிர்ணயிச்சுக்கோங்க. ஏன்னா மார்னிங் டைமில் எல்லாருமே நம்மள மாதிரி தான் வந்து அவசரத்தில் பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம சாலைகளில் வழிவிட்டு போகணும் அப்படின்றதுனால நம்ம நம்மளோட நேரத்தை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா நல்லது. ஏன்னா இப்போ நேரம் 8:04 ஆயிட்டுருக்குது. நீங்கள் கேட்டுருக்கீங்க ஆகாஷ்மணி சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4. இது ரஷ் ஃபார் ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களோட ஆர்ஜே வாசவி. ஸோ அப்படியே சுறுசுறுப்பாக கிடக்கிறேன் கிளம்பிட்டு இருக்க அந்த வைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல சுறுசுறுப்பான பாடல்கள்லாம் வந்து கேட்டு மகிழலாம். ஏன் நீ ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ற திரைப்படத்துலேருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் குழுநர் பாடி அந்த பாடல் தாமரையோட வரிகளில் ராகவராஜாவோட இசையில் வந்துட்டே இருக்குது. ஸோ பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போ மிஸ் அமுதுமா.

0: கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

பக்கையே விறுவிறுன்னு ஓடிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்து நம்ம போட போற பாடல் விருமாண்டி திரைப்படத்துல இருந்து கமல்ஹாசன் மற்றும் குழுவினர் பாடியிருக்காங்க. இளையராஜோட இசையில இளையராஜாவே இந்த பாடலும் எழுதியிருக்காங்க. ஸோ 8:31 ஆயிடுச்சு நேரத்தில் நம்ம வந்து இந்த பாடலை கேட்டு ரஷ்யா ரெயின்போவை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஸ்டே டியூன்டா இருங்க. திஸ் இஸ் வாசவீஸ்.

0: பார்த்து யாரும் அச்சச்சோன்னு சொல்ல வச்சிடாதீங்க.
1: மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: கண்டினியூங் வித் ரஷா ரெயின்போ. அடுத்து நம்ம கேட்க போற பாடல் உள்ளத்தை அளித்தா திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சுஜாதா பாடியிருக்காங்க. பழனி பாரதியோட வரிகள்ல சிற்பியோட இசையில கேட்கலாமா?

0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान। जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
5: கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ, சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
6: சுறுசுறுப்பா விறுவிறுப்பா நீங்க வந்து காலையில எங்க கிளம்பினாலும் சரி, நீங்க டூ வீலர்ல போனாலும் சரி, ஃபோர் வீலர்ல போனாலும் சரி, இல்லாட்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நீங்க வந்து பயணிச்சாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஆஸ் அ சிட்டிசனா, ஆஸ் அ பயணியா, உங்களோட கோ பயணிகளுக்கு, அதாவது உங்க கூட பயணிக்கிறவங்களுக்கு, நீங்க வந்து எல்லா இடத்துலயும் நீங்க இடைஞ்சல் பண்ணாம இருக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு பேசிக், ஒரு அடிப்படை, ஒரு நாகரிகம் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லாட்டி ஒரு அடிப்படையாக நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான கடமை அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், நீங்கள் எம்டிசி பஸ்ஸில் போகிறீங்களேன்னு வச்சுக்கோங்களேன், படியில் நின்று நீங்கள் நம்ம வந்து பயணம் பண்ணக்கூடாது. ஏறின உடனே நம்ம வந்து ரொம்ப தூரம் போய் தான் நம்மளோட ஸ்டாப் வரப்போகுது, நம்ம வந்து இப்போதைக்கு இறங்க போகிறதில்ல அப்படின்னாக்கா, ஏறி தயவு செஞ்சு

0: போயிட்டு நின்றுடுங்க அப்படியே அந்த படிக்கட்டியே நம்ம வந்து அங்கே தான் கம்பி இருக்க பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நிற்காம, ஏன்னா அடுத்தடுத்து வரவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டாப்பில் இறங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இறங்குறதுக்கு வழி விட்டு நம்ம கொஞ்சம் உள்ளே போய் நிற்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரயிலில் பயணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதாவது லோக்கல் ட்ரெயின்ஸில் நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட பயணச்சீட்டை மறக்காமல் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயணம் பண்ண போங்க. அண்ட் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து டூ வீலரில் போகிறீங்க அப்படின்னா சாலை விதிகளை கண்டிப்பாக மதிக்கணும். அதே சமயம் ஒரு சிக்னலில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த சிக்னல் முடிஞ்சு நீங்கள் போக போகிறீங்க, சிக்னல் முடிய போது நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் லெஃப்ட்லேயோ இல்லாட்டி ரைட்லேயோ திரும்ப போகிறீங்க, முக்கியமாக நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போக போகிறீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு உங்களுக்கு முன்னாடி நிற்கிற வாகனங்களை ரைட்டில் ஓவர்டேக் போய் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு நீங்கள் வந்து நம்ம நிற்கக்கூடாது. ஏன்னா ஆப்போசிட்டில் சிக்னல் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அங்கேருந்து வரவங்களுக்கு நமக்கு வந்து வழிவிடணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்மளுக்கெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு பேசிக் அறிவு அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் செய்யாமல் நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னாக்கா, வீட்டை விட்டு நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு நம்ம இறங்கணும் அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க வேண்டியிருக்குது. நிறைய நேரங்களில் எல்லாரும் அவசரத்தில் இருக்கும்போது என்ன ஆகும், ரோட்டில் வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து சக பயணிகள் மேலே நம்ம கோவப்பட வேண்டியிருக்கும், திட்ட வேண்டியிருக்குது. அண்ட் அதே சமயத்தில் காலை நேரத்தில் பரபரப்பாக போகும்போது மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்காமல் இந்த மாதிரி டென்ஷனில் போனால் அதுவே சில சமயங்களில் வந்து விபத்துகளுக்கு காரணமாகுது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு நம்ம வந்து சாலைகளில் பொறுப்போட பயணம் பண்ணும் அப்படின்றத இந்த நேரத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீ கேட்டுக்கிட்டது போதுமா பாட்டை போடுமா அப்படின்றவங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது. வீராப்பு திரைப்படத்துல இருந்த ஜனனி மதன் பாடிய அந்த பாடல் டீமானோட இசையில ஸ்டே டியூன்டாருங்க. 8:46 நிமிஷத்துக்கு நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரஷ் ஹார் ரெயின்போ.
1: எண்ண தலை அழகா எழுத்தானி மூக்கழகா
2: கோவில் சிலை அழகா கொல்லுதடா
3: நறுக்கு சமரம் செஞ்சு நடு தருவ போற வர
2: போ

ஃப்ரெஷ்ஷாக ரெயின்போவில் இணைந்திருக்கீங்க. 8:52 ஆயிடுச்சுக்குது. அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலேருந்து ஹரிணி பாடியிருக்காங்க, தேவாவோட இசையில் வைரமுத்தோட வரிகளில். கேட்கலாமா?

ஆல்ரைட் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நிகழ்ச்சியை நான் வந்து நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. 8:58 உங்ககிட்டேருந்து டட்டா பைபே சொல்லிட்டு கிளம்பிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி வாசவி. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 10:02 கெட்செட் கோ நிகழ்ச்சியில் சூப்பரான தமிழ் வார்த்தைகளை வச்சுட்டு அழகான ஒரு கேமோட நான் வந்து இணைய இருக்கேன். பட் அது வரைக்கும் உங்களை வந்து அப்படியே இந்த வைப் அப்படியே அப்பீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தமிழ் வழி வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஸோ இது வந்து ரஷ்யா அப்படின்றதுனால சாலைகளில் பயணிக்கும் போது அதீத கவனத்தோடு பயணிக்கவும், மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணும், ரைட்டா? ஸோ ஞாபகத்தில் வச்சுட்டு பயணிச்சுக்கோங்க. மறக்காமல் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னாக்கா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அண்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும், அதாவது உங்களோட லைசன்ஸ், உங்களோட ஆர்சி புக், உங்களோட நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கட்டியிருக்கிற அந்த பேப்பர்ஸ் இது எல்லாத்தையும் மறக்காமல் கையில் வச்சுக்கோங்க. சேஃபாக பயணம் பண்ணுங்கள், ரைட்டா? ஸோ உங்கள்ட்ட டாடா பை பேசிட்டு கிளம்பிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே வாசவி. மீண்டும் 10:02 சந்திக்கலாம். ஹாப்பியாக இருங்க.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே டூல். நேரம் காலை 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவிக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னின் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷனா நிதின் கட்சே கூறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

91.4 கேட்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ ஆப் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்மொழி. ஒன்பது மணி 4 நிமிடம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக துள்ளலான பாடலாம் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம காலையில் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கோமோ அதே மாதிரியான மனநிலை தான் நமக்கு வந்து நைட் தூங்குற வரைக்கும் தொடரும் அப்படின்றதுனால நேர்மறையான சிந்தனைகளோடு அதே மாதிரி சந்தோஷமாக பார்க்கும்பொழுது எதிரில் இருக்கிறவங்கள ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு புன்னகையோடு கடந்துட்டு போவோம் அப்படின்னு நான் சொல்கிற நேரத்தில் வாசவியனை பார்த்து சிரிச்சுட்டே போகிறாங்க. ஓகே, எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருங்க. 9:04 தான் ஆயிட்டுருக்கு. பாண்டியன் படத்துலேருந்து தான் உங்களுக்காக முதல் பாடல் வர

மனோஜ் சித்ரா இருவரோட குரல்ல பழனி பாரதி வரிகள்ல சிற்பி இசையில மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்தான் பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:14 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டிருக்க

அடுத்தது ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இதுவுமே மனோஜ் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வாலிவுட வரிகளில் இளையராஜா இசையில் இந்த பாடல்கள்லாம் கேட்கும்பொழுதே நமக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீலாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நிமிடம் ஆயிற்றுக்கு ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. வைரமுத்துவோட வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி இவங்களும் சேர்ந்து பாடிய பாடல் கேட்டிணைந்திருங்கள்.

எஸ்பி பாலசுப்ரமணியனோட குரலில் வைரமுத்தோட வரிகளில் பரத்வாஜ் இசையில் ஜெமினி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:43 நிமிடங்கள் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் குத்து பாடல்களாக கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் தேவாவோட குரலில், அவரோட இசையில், அவரோட வரிகளில் எல்லாமே தேவாவோட இதுலேயே வருது. கண்ணெதிரியை தோன்றினால் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வர இருக்கு, கேட்டிணைந்திருங்கள்.

முத்துக்குமாரோட வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் அழகிய தமிழ்மகன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:54 ஆயிட்டுக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வரப்போகிறது. சுறா திரைப்படத்திலேருந்து வர இருக்கு. நாமத்துக்குமாரோட வரிகளில் தான் இந்த பாடலும் வர இருக்கு. இந்த பாடலோட ரெயின்போ ராப் நிகழ்ச்சியும் நிறைவுபடுது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு

அறிக்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று காலை வழங்குகிறார். மேலும் இந்நிகழ்வில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகின்றன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவிக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை அருகே இன்று அதிகாலை இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 23 பேர் காயமடைந்தனர். அதில் 6 பேர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்கள் ஜம்மு காஷ்மீரின் பகல்கா மற்றும் பல்தல் மார்க்கமாக இன்று காலை புறப்பட்டுச் சென்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னேன் இன்று தெஹ்ரான் புறப்பட செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷனா நிதின் கட்சே கூறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ கோ

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். 10:03 ஆயாச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னையின் ரெயின்போ எஃப்எம் 101.4. இது கெட் செட் கோ நிகழ்ச்சி. அண்ட் வந்தாச்சு, நான் உங்கள் ஆர்ஜே வாசவி.
1: ஆர்ஜே தமிழ் அப்படினா இங்க தான் இருக்கேன்.
0: இருந்தாலும்
1: ஒரு முறை என்னுடைய பேரை பதிவு பண்ணிக்கிறேன்.
0: ஆமா, 10 யார் யார் வந்து நம்மளோட திறமையெல்லாம் வந்து வெளிக்காட்ட போறோம் அப்படின்றத இன்னொரு வாட்டி நேயர்களுக்கு வந்து அழுத்தம் திருத்தமா பதிய வச்சிருக்கோம். கரெக்டா? சரி, தமிழ் வழி நம்ம வந்து கெட் செட் கோல என்ன பண்ண போறோம்?
1: நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபோன் அட்டன் பண்ணி பேச போறோம். என்ன பேச?
0: சரி, அதை நானே சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து தமிழ் சொற்கொலை வச்சு தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எங்கள் மனசில் ஒரு வார்த்தையை வந்து நினச்சிருக்கோம், ரைட்டா? இப்போ அந்த வார்த்தையை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. எப்படி அப்படின்னாக்கா, அந்த வார்த்தைக்கு தொடர்புடைய 2-3 வார்த்தைகளை நாங்கள் வந்து உங்களுக்காக வழங்குவோம். ஆமாம், அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான 2-3 சொற்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அது எத்தனை எழுத்து வார்த்தை அப்படின்றது, அதாவது எங்கள் மனசுக்குள்ளார நாங்கள் நினச்சிருக்கிற வார்த்தை எத்தனை எழுத்து வார்த்தை அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிடுவோம். எஸ், எங்கள் நம்பிக்கையை வந்து என்றைக்குமே ரெயின்போ எஃப்எம் நேயர்கள் வீணாக்குனது கிடையாது. ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏன்னா கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை, அதனால் சொல்கிறேன். 2985200354 வெளியூர் நேர்கள் 044 அப்படின்ற இந்த எஸ்டிடி கூட ஆட் பண்ண மறந்துடாதீங்க.
1: சொல்லுங்க.

0: வாசவியா? நான் தானே சொன்ன வாசவின்னு சொல்லிட்டு. இல்ல மூணு எழுத்துல வேற யாராவது ஆர்ஜே கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அப்புறம் அன்பான அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அங்க வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே, நம்ம பெருமையை நம்மளே இதுக்கு மேல பேசிக்க கூடாது. ஓகே, தமிழ் நேயர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க, சோ எடுத்துடலாமா? முதல் நேயர்
1: வணக்கம்.
2: நீங்க
0: வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அந்த சொல் வந்து இரண்டு எழுத்து சொல், சரிங்களா?
3: அதாவது அதுக்கு வந்து க்ளூ குடுக்கறது வந்து வெள்ளை, அதுக்கப்புறம் உணவு மாவு சத்து.
2: சத்து உணவு
3: நீங்க பாருங்க, ரெண்டே ரெண்டு எழுத்துனா ரெண்டு வார்த்தையிலே தேடிட்டு இருக்கீங்க.
0: சரி கலா மேம், நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம், சரிங்களா? நன்றி, நன்றி அழைத்ததற்கு. வணக்கம். ஹலோ,
3: ஹலோ, வணக்கம். நம்ம பேசுறது நம்மளே, திரும்ப யாரும் இல்லைன்றதுனால நம்ம வார்த்தை நமக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன்.
2: ஹலோ,
0: வந்துட்டீங்க, சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
2: கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயா மேம், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: மாவு மேடம்,
0: மாவு இல்ல,
3: மாவு வந்து நம்ம எதை அரைக்கிறோமோ அதை பொறுத்து கலர் கலரா மாறும். இல்ல,
0: ஆமா,
3: ஆனா இது வந்து வெள்ளைதான்.
0: வெள்ளைதான்,
3: வெள்ளை உணவு அப்படின்னு சொல்லிட்டோ, ரெண்டே ரெண்டு எழுத்துன்னு சொல்லிட்டோ, ரெண்டு எழுத்துல என்ன உணவு இருக்கு?
2: பால்,
0: பால், மாவு சத்து. பால்ல மாவு சத்து கிடையாது, பால்ல புரத சத்து இருக்கு, கால்சியம் சத்து இருக்கு. புரத சத்து உள்ளது. இப்படி சொல்றாங்க, நான் பார்த்ததே இல்லையே.
3: ஓகே,
0: நன்றி, நன்றி அழைத்ததற்கு. அதாவது இதுக்கு மேல ஒரு க்ளூ எனக்கு வாய் வரைக்கும் வருது, ஆனா அதை சொன்னா அதுக்கு நான் ஆன்சரே சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம இதோட என்ன பண்ணுவோம்,
3: ஒரு பாடல்
0: கேட்டுருவோம்.
3: ஓகே, நேயர்கள்கிட்ட இன்னொரு முறை அதை சொல்லிடலாம், அது என்ன அப்படின்றது.
0: இது வந்து ஒரு இரண்டு எழுத்து சொல், இதற்கான க்ளூஸ் அதாவது இதற்கு தொடர்புடைய ஒரு மூன்று வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா, வெள்ளை, இது வந்து ஒரு உணவு, இதில் வந்து மாவு சத்து நிறைந்திருக்கும், சரியா? கண்டுபிடிச்சி சொல்லுங்க பாப்பா. அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து ஒரு க்ளூவை குடிச்சிட்டே போகிறேனே, இதை சாப்பிடாத நாளே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. மனுநிதி திரைப்படத்துல இந்த சத்யா மற்றும் சத்யா பாடியிருக்காங்க, தேவாவோட இசையில கலைக்குமாரோட வரிகள்ல வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஆருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4,
3: இங்க எல்லாமே சமதுள்ளது.

0: தமிழ்மொழி
1: வாசவி,
0: என்ன கேள்வி கேட்டிருந்தோம்?
1: என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, ரெண்டே ரெண்டு எழுத்து, அதுக்கு வந்து அது வந்து பார்க்க வெள்ளை நிறமா இருக்கும், அதுல மாவுச்சத்து அதிகமா இருக்கும், அது வந்து ஒரு உணவு பொருள், இப்படி எல்லாம் குடுத்துருக்கோம்.
0: இதை டெய்லி சாப்பிடணும் வேற சொல்லிட்டேன்,
1: அதை வேற சொல்லிட்டீங்க. அப்படின்னும் போது கண்டிப்பா இந்நேரம் ரெட்டியா இருப்பாங்க பாருங்க.
0: வர்றேன்டா அப்படின்னு யார் வர்றாங்க பாப்போம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடுல இருந்து பாபு கண்டுபிடிச்சிட்டீங்க தானே?
2: சீனியில எங்க
0: மாவுச்சத்து இருக்கு?
1: இரண்டு எழுத்து யோசிச்சு சர்க்கரையை தாண்டி சீனின்னு யோசிச்சு பதில் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு. சர்க்கரைக்கு இன்னொரு

0: இன்னொரு வார்த்தை என்ன?
1: இல்ல இன்னும் முடியல, நீங்க கூட அதை முடிச்சு வைக்கலன்னா பாத்துக்கங்களேன்.
2: அதை நம்ம தினமுமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: அதாவது சார், சக்கர வியாதி இருக்கவங்க சீனியும் சாப்பிடக்கூடாது, இதையும் அதிகம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சீனி சுத்தமாவே சாப்பிடக்கூடாது, இதை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சு சாப்பிடணும் அப்படிம்பாங்க.
2: அதுவும் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிருக்கோம். சக்கரையை வந்து எடுத்து பெரும்பாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க, எதிரியாவது கலக்கி குடிப்போம்.
1: ஓகே சார், நன்றி நன்றி பாபு சார்.
2: வணக்கம், கஷ்டமாவா குடுத்துட்டோம்.
1: ஹலோ,
3: வணக்கம் சார். வணக்கம்மா.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: ரதி பாலாஜி.
1: புரியல, ரதி?
3: ரதி பாலாஜி.
1: ரதி பாலாஜி மேடம், நீங்களா அதை கண்டுபிடிச்சீங்களா?
3: உளுந்து பாரு, உளுந்து பருப்பா.
1: உளுந்து பருப்பு சாப்பிடுவீங்களா சொல்லுங்க? டெய்லி நம்ம சாப்பாட்டுல சேர்த்துப்போம். மேடம் இது வெள்ளை கலர்ல இருக்கும்னு சொல்றேன். சாம்பார் எனக்கு
2: அதாவது ரெண்டே ரெண்டு எழுத்து தான், ரெண்டே ரெண்டு எழுத்து, தினமுமே சாப்பிடுவோம்.
1: சாம்பாரும் இது கூட தொடர்புடையதுதான். இது இல்லாம சாம்பார் இல்ல,
2: அதிலிருந்து வரக்கூடியது.
1: அவங்க நெல்லும்பாங்க, உமியும்பாங்க. ஆனா அந்த வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க.
2: நெல்லு கூட சொல்லிட்டாங்க, நெல்லுக்கு அடுத்தபடியா இருக்கிறது எதையாவது சொல்லி
3: விடுங்களேன்.
1: ரெண்டு எழுத்து வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த பாருங்க, நீங்க நாங்க இப்ப கடைசியா சொல்றத வந்து மனசுல வச்சுக்கூடாது. நாங்க முதலேன்னு சொல்லிட்டு எல்லா க்ளூஸையும் மனசுல வச்சுக்கோங்க. வெள்ளை கலர்ல இருக்கும், அது வந்து ஒரு உணவு பொருள், மாவு சத்து நிறைந்தது, சாம்பாரோட தொடர்புடையது. சாம்பார், சாம்பார், சாம்பார்னா உங்களுக்கு வேற என்னலாம் ஞாபகத்துக்கு வரும்?
3: சாம்பார்னா மிளகாய் போடுவாங்க, காஞ்சி
2: இல்ல. நீங்க சாம்பார் சரி, ஓகே, நம்ம அடுத்த நேரத்துக்கு போயாலும் கண்டிப்பா தெரிஞ்சவங்க
1: இருப்பாங்க, ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நன்றி, வாழ்த்துதற்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம், ரெயின்போ வால்யூம், ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க.
3: சொல்லுங்கம்மா,
1: நீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: சோறு.
2: இந்த சோறுக்குதான்
1: எனக்கு வேண்டாம். இந்த ஆன்சர் சொல்லிட்டீங்க பாருங்க.
3: அறிவாளி
1: குடையாடா இல்லாம போயிருவாங்க பாருங்க. எல்லாத்தையும் எவ்வளவு அழகா வந்து அவங்க கனெக்ட் பண்றாங்க. சரி, இந்த அறிவாளி பேர் சொல்லிடுங்கம்மா. அதாகப்பட்டது. எனக்கு ஒரு சட்டி சோறு சாப்பிட்டு ஒரு நிம்மதியா இருக்குது தமிழ் மொழி.
2: கண்டிப்பா, ஏன்னா இந்த பதிலாடா இது எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா என்னடா இதுக்கே
1: நம்ம ஒரு கணக்கு போடுவோம், வேற ஒரு கணக்கு தான் நமக்கு. என்ன வாழ்க்கையும் இப்படித்தான், நம்ம
2: ஆனா நம்ம கஷ்டமா எடுத்து கொடுப்போம் பாருங்க. அதை மக்கள் டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க
1: அப்படிம்பாங்க. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், விஜய் எங்க இருந்து பேசுறீங்க? பல்லாவரம்ல இருந்து விஜய். தொடர்புடைய மூன்று சொற்கள் சொல்றேன். விளையாட்டு, மூச்சு, கோடு.
2: விளையாட்டு அப்படின்னதும் நீங்க என்னென்ன விளையாட்டுன்றது நமக்கு ஒரு சில விளையாட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வரும்.
1: வணக்கம்,
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சரி, உங்களுக்கான சொல்
4: சொல்லுங்க.
2: அதாவது மொத்தம் மூன்று எழுத்துதான் இதுவுமே.
4: சரி,
2: சமாதானத்தை குறிக்கக்கூடியது. பால். பால், பால்,
4: பால்,
1: சமாதானம், பால். இந்த ரெண்டு சொற்களும் கூட இது வந்து தொடர்புடையது. என்னவா இருக்கும் மூன்று எழுத்து சொல்?

0: சமாதான வெண்மை.
1: முதல் வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகணும்னு ஒரு விதி இருக்குது போல.
2: நன்றி சார்,
1: நன்றி நன்றி அழைத்ததற்கு. ரைட், நம்ம வந்து மூணு கூட இல்ல, ரெண்டே க்ளூ தான் கொடுத்தோம் இதுக்கு. சமாதானம் பால்னா மூன்று எழுத்துனா வெண்மைனு சூப்பரா அடிச்சு விட்டாரு. நாங்க வெண்மைன வார்த்தை வச்சிருந்தாலும் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாட்டு போடுவோம். கேளுடா, வெற்றி கொடி கட்டு திரைப்படத்துல இருந்து தேவாவோட இசையில அனுராதா ஸ்ரீராமோட குரல்ல இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. அண்ட் இந்த பாடல் ஒலிக்க இருக்கும் நேரம் 10:21. நீங்க இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ.

0: மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம் மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்.
1: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்,
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 டைம் செக்.
1: 10:30 ஆயிட்டிருக்குது. நேர்களை இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில வந்து மடத்து கேட்க போற ஏதாவது
1: என்ன
0: இது வந்து ஒரு ஐந்தெழுத்து சொல்.
2: ஐந்தெழுத்தா?
0: ஆமா, ஐந்தெழுத்து சொல். அண்ட் இதற்கான க்ளூஸ் வந்து காலம், காலம் ஓகேவா? அதுக்கப்புறம் சுவர்,
2: கடிகாரம்.
1: தப்பு பண்ணிட்டீங்க வாசவி, சுவர் சொல்லிருக்கவே கூடாதுன்னு
0: நினைக்கிறேன். எப்படி கடிகாரம்
2: சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சேன். அஞ்சு எழுத்து சொன்னீங்கல்லம்மா, அதனால கூட்டி பார்த்தேன், கடிகாரம் அஞ்சு எழுத்து வந்தது.
1: கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் சரியா வந்துருச்சு நீங்க சொன்னதோட.
0: ரைட், ஓகே, நன்றி அழைத்ததற்கு. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க மேம். பொம்முக்குட்டி அம்மாவுக்குள்ள சோறு பொங்கி வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம்.
1: சோறு தானே இங்க, நீங்க பொங்கல சோத்துல இங்க ரெண்டு பேருக்கும் வயிறு நிறைஞ்சு போச்சு.
0: இந்த சோறை முதல்ல வந்து சொல்லிருக்க மாட்டீங்க.
1: புத்துணர்ச்சி, தாளம், இதெல்லாம் அதற்கு தொடர்புடைய சொற்கள்.
3: புத்துணர்ச்சி, காலம்,
0: காலம் இல்ல, தாளம்,
1: தாளம்,
3: தாளம், தாளத்துக்கு
1: ரெண்டே ரெண்டு எழுத்துதான் இருக்கும் இதுக்கு.
3: ஆதி தாளம்.
0: நீங்க வந்து கர்நாடக சங்கீதம் படிச்சவங்களா? சரி, ஆதி தாளம் போடுறீங்க. ஆதி தாளம் இது அதற்கும் தொடர்புடையதான். ஆதி தாளம் சொல்லலாம். தேவாரத்தை வந்து நீங்க வந்து எப்படி பாடுவீங்க?
1: தாளம், ராகம், என்ன போட்டாலும் அதுக்கு வந்து வந்துரும்.
0: இல்லம்மா, அதாவது புத்துணர்ச்சி இருங்க. புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம் முதல்ல, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: அதுக்கான ஒரு க்ளூ தான்.
0: ஆமா, இது இல்லாம எஃப்எம் இல்லை.
1: புத்துணர்ச்சி அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள நாங்க அடுத்த
0: நேரத்தை போயிட்டு வந்துடுறோம். நன்றி, நன்றி அழைத்ததற்கு. அதேதான், அதேதான். நன்றி, நன்றி. அடுத்த நேரம் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: கண்ணன்
0: விட்டுட்டாங்க. நீங்க சூப்பரா
1: கண்டுபிடிச்சீங்க. பதில்
4: அதுதான்.
0: சூப்பர் சார், சூப்பர், சூப்பர். நன்றி, நன்றி, நன்றி சார். அடுத்த நேர் வணக்கம்.
5: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் ரெண்டு பேரும். நீங்க எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
5: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சூப்பர், சூப்பர். சோ உங்களுக்கான வார்த்தை, இது வந்து ஒரு நான்கு எழுத்து சொல்.
5: ஓகே,
0: சரிங்களா? இது இதற்கு தொடர்புடைய சொற்கள் வந்து வெள்ளை,
5: வெள்ளை
0: ஓகேவா? அதுக்கப்புறம் எழுத்து.
1: ஓகே,

0: எழுத்து எழுத்து
1: வெள்ளை எழுத்து, அப்புறமா
0: அப்புறம் அப்புறம் வடிவம். அதாவது இப்ப வெள்ளைன்னு சொன்னா நம்ம தண்ணியும் யோசிப்போம், ஆனா அதுக்கு வடிவம் இல்ல இல்ல, ஆனா இதுக்கு வடிவம் இருக்கு.
1: சதுரம் அப்படி,
0: அதாவது வடிவம் இருக்கு. சதுரம் செவ்வகம் எந்த வடிவம் வேணா வச்சுக்கலாம், ஆனா இதுக்கு ஒரு வடிவம் இருக்கு.
2: நீங்க இதை எந்த வடிவத்துக்கு வேணா நம்மளே மாத்தலாம். கரெக்டா?
1: அது அது சாப்பிடுற பொருளா
2: வெள்ளை
0: எழுத்து வடிவம் இதெல்லாம் வச்சு
2: அவ்வளவுதான். வாய்ப்பு நேரம் கொடுப்போம்,
0: பாட்டு கேட்டு ஜாலியா கண்டுபிடிச்சிட்டு.
2: சமுத்திரம் திரைப்படத்துல இருந்து நமக்கு பாட்டு வந்துட்டு இருக்குது. சோ பாட்டை தொடர்ந்து யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களோ அவங்க எல்லாம் கால் பண்ணுங்க 298-603-8-295-20-554 அப்படின்ற எண்களுக்கு.
0: ஓகே
2: ஓகே. சோ பாடல் வந்து சங்கர் மகாதேவன் மற்றும் கங்கா பாடியிருக்காங்க. கலைக்குமாரோட வரிகள்ல சபேஷ் முரளியோட இசையில்.
0: அடடா, சூப்பரான பாட்டு தான் வருதுன்னு நினைக்கிறேன்.
2: எஸ் எஸ், கேட்டு நின்றுங்கள்.

0: अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: மேலும்
4: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
5: முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லிருந்தோம் இல்லையா?
6: எஸ், அதாவது இது வந்து ஒரு நான்கெழுத்து வார்த்தை,
5: வெள்ளை நிறத்துல இருக்கும்,
6: அது மாதிரி இதுக்கு வடிவம் இருக்கும்,
5: இது வந்து
6: எழுத்துக்கு தொடர்புடையது. யார் கண்டுபிடிக்கிறீங்க? வாங்க பாப்போம்.
5: மல்லு கட்டுற மாதிரி நிக்கிறீங்க.
6: அதேதான், வாங்க. வணக்கம்.
5: ஒரே சோறு தான் பேச்சா இருக்கு.
7: முதல் முதல் கேள்வி, அதுக்கு வந்து அந்த அரக்கோண கதாமா சொன்ன சூப்பரா, அதெல்லாம் நல்லா இருந்தது.
6: ஆனா சோறு மட்டும் சொல்ல, அவங்க சாம்பாருன்றாங்க, பருப்புன்றாங்க, மிளகா.

0: சொல்றாங்க. இதற்கு வடிவம் உண்டு, இது எழுத்துக்கு தொடர்புடையது. இது தமிழ் வார்த்தை கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் நாங்க நான்கு எழுத்துன்னு சொன்னோம்ல.
1: பாட்டுக்கு அப்புறமா திரும்ப சொல்ற, திரும்ப சொல்லுங்க
0: மறுபடியும் முதல்ல இருந்தா.
1: அதாவது நீங்க எங்கயாவது வார்த்தையை விடுவீங்களா, க்ளூ கிடைக்குமான்னு
0: யோசிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாம், ஏன்னா நிறைய பேர் இப்பதான் மேடம் சோறு கண்டுபிடிச்சு.
1: நன்றி நன்றி.
0: ஓகே, வணக்கம், யாருங்க இந்த?
2: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி பேசுறேன்.
0: தமிழேந்தி சார், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: எழுத்து தொடர்புடையன்னு
1: வெள்ளை கலர்ல இருக்கும்னு சொன்னாங்க.
0: இதற்கு வடிவம் உண்டு, இந்த வடிவத்தை வந்து நமக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாத்திக்கலாம். உங்க ரேடியோ ஒலிமை குறைச்சிருங்க சார் ப்ளீஸ்.
2: காகிதம்.
1: காகிதம் கன்ஃபார்மா?
0: கெஸ்ட்ல சொல்றீங்களா இல்ல? இதான்
1: கரெக்ட் தான் அவரு சொல்றாரு, அது கரெக்ட் தாங்க. போங்க
0: சும்மா எழுத்திக்கிட்டு வளவழகளா. காகிதம் என்பது சரியான விடை.
1: நன்றி நன்றி. ஒரு காகிதத்தை கண்டுபிடிக்க
0: எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குது. ரைட், அடுத்த நேர் அடுத்த கேள்வி. வணக்கம்.
3: ஹலோ
0: ஹலோ, வணக்கம், யாருங்க இருந்துங்க?
3: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில.
0: திருச்சியில இருந்து சரஸ்வதி. ஓகே,
1: உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
1: மொத்தம் 5 எழுத்து இருக்கும்.
3: ஓகே.
1: இதோட தொடர்புடையதுனா நிகழ்ச்சி, குழந்தை, மகிழ்ச்சி.
3: ஓகே.
1: இது எல்லாத்தையும் மூணுத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா அது
0: இந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு 5 எழுத்து வார்த்தை.
1: பிரசவம்.
0: இது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டோம். பிரசவம்ங்கிறது ஒரு ஒரு நிகழ்வு.
1: வாசவியோட தமிழ் புலம் இருந்துச்சு. நாங்க
3: சார்ந்த ஒரு நிகழ்ச்சி. அது
0: புரியல
1: புரியல.
3: குழந்தை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியான்னு
1: கேட்டு. ஆமா,
0: ஆமா, சார்ந்த நிகழ்ச்சி. ஆனா வந்து இந்த நிகழ்ச்சியில குழந்தை இருக்காது. இல்ல, குழந்தைங்க கூட இருக்கும்.
1: என்ன கேட்டாலும் சேர்ந்து
0: இந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, கண்டன் கார்லை திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் பாடிய ஒரு பாடல் ஒன்று வந்துட்டு இருக்குது. பாடலை தொடர்ந்து நம்ம வந்து கேள்வியை கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ நிகழ்ச்சியில இணைந்திருங்கள் மக்களே. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதுள்ள.

0: ரைட்டு 10:53 ஆயிட்டு இருக்குது. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என்ன தமிழ் வழி, நம்ம வந்து கடைசி கேள்வியை கேட்டுடலாமா?
1: கண்டிப்பா கேட்டுடலாம்.
0: ஒரே சந்தோஷத்துல இருக்கீங்க. நீங்க 11 மணிக்கு நீங்க தான் உட்காரணும், நான் தான் சந்தோஷத்துல இருக்கணும். வாங்க வாங்க, அடுத்த நேயர். இப்படி பல்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கல. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: நேயரங்கள் புறப்படுங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இரு தொகுப்பாளருக்கும் பணிவான காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: யாரோ?
2: திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்துல இருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன் சார்.
0: ரங்கசாமி சார், ஓகே.
2: அப்படித்தான் கொண்டாட்டம் போச்சுங்களா? கொண்டாட்டமா பேச சொன்னீங்க.
0: கொண்டாட்டமா? கொண்டாட்டமா பண்றீங்களா?
1: ஓகே, நம்ம நேரடியா கேள்விக்கு போயிடலாம் நினைக்கிறேன்.
0: ஒரு கொண்டாட்டம் வேற எதுக்கான விடையின சொல்லிட்டு இருக்காருன்னு
2: நினைக்கிறேன்.
1: அப்படியா? இல்ல, அந்த நிகழ்ச்சி குழந்தை அதுக்கான
0: விடை சொல்லிட்டாங்க. அந்த விடை வந்து வளைகாப்பு சார்.
1: தூக்கம் அவர் சொல்றாரு, ஆனா நீங்க சரியான வார்த்தையில
0: சொல்லணும். வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி.
0: அடுத்த நேரம் யார் இங்க இருந்து?
3: ஹலோ,
0: ஹலோ,
1: வணக்கம்.
3: எப்பா சோறுலேருந்து ட்ரை பண்றேன். சோறு
0: சோறுலேருந்து ட்ரை பண்ணி கடைசி நீங்க நேரம் வந்து சேர்ந்துட்டீங்க. வாங்க.
3: ரெண்டு பேருக்கும் வணக்கம். சோறு தெரிஞ்சுது இப்ப, அதுக்கப்புறம் வானொலி தெரிஞ்சுது. இப்ப சொல்லு பாப்போம்.
1: வானொலியா?
0: அது எங்க லிஸ்ட்லயே இல்லையே.
1: இசை இசை சொல்றாங்க நினைக்கிறேன்.
0: இசை சொல்றீங்களா? ரைட் ரைட், ஓகே ஓகே. அம்மா உங்க பேரை சொல்லிடுங்கம்மா.
1: உங்களுக்கான
0: சொல் வானொலி. உங்களுக்கும் வானொலி வந்து ஒரு க்ளூ, சரியா? வானொலி, வானொலி, ரயில் நிலையம், தகவல்.
3: வானொலி, ரயில் நிலையம், இன்னொன்னு
0: தகவல்.
3: தகவல்,
1: மொத்தம் 5 எழுத்து இருக்கும்.

0: வானொலி ரயில் நிலையம் தகவல்.
1: ஆமா, வானொலியிலயும் இதை சொல்லுவாங்க, ரயில் நிலையத்திலயும் இதை சொல்லுவாங்க, டிவியில கூட இதை சொல்லுவாங்க.
2: அதாவது தகவல் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஆக்சுவலா தகவலே சரியான பதிலாக கூட இருக்கலாம். ஏன்னா தகவலினுடைய இன்னொரு வார்த்தை கூட அதை வச்சுக்கலாம்,
1: வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம்.
0: வானொலி வந்து
1: உங்களுக்கு சோறு அப்படியே நின்ன மாதிரி வேற யாருக்கு தொண்டை கோயில் நிக்குதுன்னு பாத்துருவோம். சரிங்களா, நன்றிமா, நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம், யாரு இங்க இது? நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: என்ன முதல்ல காசி தான் பேப்பர், அது கண்டுபிடிச்சேன்.
1: சரி, இது வந்து என்னன்னா வானொலி ரயில் நிலையம் தகவல், இந்த மூன்றும் தொடர்புடையது. அண்ட் இது வந்து ஒரு ஐந்தெழுத்து சொல். ரொம்ப எதிர்பார்த்தேன், எதிர்பார்த்தபடியே கரெக்டான விடையை சொல்லிட்டீங்க.
2: நன்றி நன்றி
1: நன்றி. தொடர்ந்து வந்து உங்களோட நிகழ்ச்சியில இணைந்திருப்பாங்க. வல்லரசு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வச்சுட்டு கிளம்பிக்கிறது. என்ன உங்கள் ஆர்ஜே வாசவி,
2: ஆர்ஜே தமிழ்விழி.

0: நேரம் காலை 10 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை கலாச்சார ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மற்றும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்தும் விழாவில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை இன்று சென்னையில் வழங்குகிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 பழங்கால சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சென்னை

ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா உள்ளிட்டோர் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 11:03 ஆயிட்டிருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரம் முழுக்க நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லையா, புதுசா ஒரு விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு வந்து பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும் அப்படின்ற விஷயம் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி கத்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அறிவு சார்ந்து கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது நம்ம கைத்தொழில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த விஷயத்த வந்து நான் கத்துக்கணும், எப்படியாவது நான் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி நீங்கள் கற்றுக்க ஆசைப்படக்கூடிய அந்த விஷயம் என்ன, அதுக்காக ஏதாவது முயற்சி செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத பற்றி இன்னைக்கு என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வர இருக்கு. வித்யாசாகரோட இசையில கல்யாணியோட குரலில் இந்த பாடல் கேட்டிணைந்திருங்கள். இது 101.4 எங்கெல்லாமே சமதுள்ளது.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: ரெயின்போ நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு ஏற்கனவே சொன்னது.

0: தான். நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த விஷயத்தை கற்றுப்பீங்க? ஆல்ரெடி உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதை எப்படியாவது நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு. அது என்ன விஷயம் அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பேச போகிறோம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298603 8 அல்லது 2952054 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம்.
1: மேடம்.
0: ஓகே கலாம் மேடம், நீங்க என்ன விஷயத்தை புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: என்னது?
0: தையல், துணி தைக்க கத்துக்கணுமா?
1: எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்
0: மேடம். ஓகே,
1: இப்போ நான் இதை தைக்க ஆரம்பிச்சிட்டேன். பிளவுஸுங்க அப்புறம் சாரிக்கெல்லாம் ரொம்ப அதுவும் சொல்லுறாங்க கிளாஸ்ல கம்ப்ளைண்ட் போறது லஞ்சு பேருக்கு முதல் அவங்க சொல்லுறாங்க எல்லாம் கிட்ட பண்ணிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ அக்கா வந்து பவர் மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க.
0: ஓ, அப்போ மிக பெரிய டெய்லர் ஆயிடுவீங்க வருங்காலத்துல.
1: முடியும் மேடம், டெய்லருக்குச்சா பிளவுஸ் கண்டிஷன் போறாங்க. அதாவது நம்மளுக்கு கத்துக்கலாம், நம்ம யாராவது சொல்லி கொடுக்கலாம், நம்மளுக்கு சேர்த்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ண மேடம். அதை அங்க அக்கா சேர்த்து வச்சாங்க. இப்போ மிஷின் வாங்கிட்டு தான் அதை தைக்க ஆரம்பிச்சோம். ஒரு நாள் டைம் கேட்டா ஒரு நாள் 4 சேர்க்கும் மேடம்.
0: ஓகே ஓகே,
1: டைம் கிடைக்கல. அதனாலதான் நானே சரி சண்டே சொல்லிட்டு ஃப்ரீயா இருக்கேன் டைம் அப்பா சேர்த்து பண்ணி.
0: ஓகே ஓகே, நன்றி கலா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்திபன்.
0: ஓகே பார்த்திபன், நீங்க எந்த விஷயம்? நான் நல்லா இருக்கேன் பார்த்திபன், நீ தான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிங்க.
2: நல்லா இருந்தது, நல்லா இல்ல. போன ஒரு மணி நேரமா ட்ரை பண்ண லைன் கிடைக்கல, ஒரே பிசி வந்து. சரி என்ன மேடம் சொல்லுங்க நிகழ்ச்சி.
0: அதாவது நீங்க எந்த விஷயத்த புதுசா கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
2: புதுசா வந்து இப்ப வந்து வானொலி கேக்குறேன், ஆனால வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான்.
0: ஓகே, இந்த விஷயத்த எனக்கு கத்துக்கணும்னு ஆசை அப்படின்னு எதுவும் இல்லையா?
3: நீங்க எனக்கு ஆங்கிலம் வந்து சரளமா உரையாடணும்.
0: ஓகே,
3: புரிஞ்சிக்க தெரியும், ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது. ஆனா இப்ப கத்துக்கிட்டேன். 6 மாசமே என் பசங்கள்ட்ட பேசுறதுனால புதுசா அந்த விஷயத்த நான் கத்துக்கிட்டேன்.
0: ஓகே சூப்பர், அது நம்ம பேச பேச தானே நமக்கு வந்துடும்.
3: கண்டிப்பா.
0: ஓகே நன்றி.
3: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
4: கார்த்திக் பேசுமா?
0: ஓகே சொல்லுங்க கார்த்தி.
4: நான் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் கத்துக்கணும் ஆசைப்படுறேன்.
0: என்னது? நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா எங்க வீட்டுல அதெல்லாம் கத்துக்க விட மாட்டாங்க, இருந்தாலும் அது எனக்குள்ள அப்படி ஒரு ஆசை இருக்கு இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்க கால் பண்ணி என்னோட சொல்லலாம், அந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களோட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல், அழகிய தீய திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்புலி 101.4.

0: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த என்ன விஷயத்தை நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் தமிழ் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: ஓகே வனஜா மேடம், சொல்லுங்க நீங்க என்ன

0: விஷயத்தை கத்துக்க ஆசைப்படுறீங்க?
1: டைலர் ஷாப் வச்சிருக்கேன் மேடம்.
0: என்னது?
1: டைலர் ஷாப் வச்சிருக்கோம்.
0: ஓகே.
1: அதுல வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு நாலஞ்சு பேர் அந்த ஹிந்தி பேசுறதா வராங்க.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? கணபதி சொல்லுங்க.
2: மொழிய பத்தி கத்துக்கணுங்க.
0: மொழி
2: கத்துக்கணும். ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ் ஓரளவுக்கு நல்லா கத்துக்கணும்னு எனக்கு ஆசைங்க.
0: ஓரளவுக்கு ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு அவங்க பேசுறதுக்கு ரிப்ளை பண்ற அளவுக்கு நம்ம கத்துக்கணும்.
2: நம்மளால கத்துக்க முடியாது. அந்த ஜென்மந்தான் ஜென்மத்தை முடிஞ்ச அளவுக்கு
0: நம்மளும் அப்படிலாம் இல்லை, நினைச்சா நம்ம பண்ணலாம். நமக்கு மனசு இருந்தா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அவ்வளவுதான். இருந்தாலும் நமக்கு தேவையான அளவுக்கு மொழி கத்துக்கிட்டா போதும். ஓகே கணபதி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மேடம் எனக்கு வந்து மணிமாலா மேடம்.
0: ஓகே சொல்லுங்க மணிமாலா.
3: மேடம் எனக்கு வந்து கார் ஓட்டணும்னு ஆசை மேடம்.
0: கார் ஓட்டணும்னு ஆசையா? ஓகே. அதுக்கான முயற்சி ஏதாவது எடுத்திருக்கீங்களா?
3: முயற்சி ஏதாவது எடுக்கல. வண்டி வந்து என் சைக்கிள் ஓட்டுறது வண்டி ஓட்டுறது. கார் ஓட்டணும். ஏன்னா கார் ஏன்னா நாங்க ஃபேமிலியா போனோம், நாலு பேருக்கு பைக்
4: நீங்க ஓடிட்டு போனா சமயம் எப்படி கெத்தா இருக்கும் பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ஓடிட்டு போங்க நன்றி நன்றி அடுத்த நேயர் வணக்கம் ஹலோ வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் காஞ்சிபுரத்துல இருந்து மாடசாமி டெய்லர் பேசுறேன் சொல்லுங்க மாடசாமி எனக்கு வந்து இப்ப டெய்லர்ல இருந்து பேண்ட் ஷர்ட் தான் தச்சு விடுக்குறான் மனசு திருப்தியா வந்து அவங்களுக்கு கஸ்டமர் திருப்தி பட்டணும்னு இன்னும் கொஞ்சம் நல்லா
0: தாண்டி வெளியே என்ன கத்துக்கலாம்னு ஆசைப்படுறீங்க?
4: வெளியே என்ன உங்களுக்கு கார் இது வரைக்கும் நான் ஓட்டல, வண்டியிலும் ஓட்டிடுவேன், கார் ஓட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறேன்.
0: ஓகே,
4: கத்துக்கிட்டு வெளியே வெளியே எங்கேயா போகணும்னா டிரைவர் தேவையில்ல, நம்மளே போய்க்கலாம்.
0: கண்டிப்பா. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்மா.
0: ஓகே, சொல்லுங்க ராஜேஸ்வரிமா.
5: எனக்கு வந்து இந்த கூடை எல்லாம் பின்னுங்க, எல்லா கூடையும்.
0: ஓகே,
5: ஆனா நெல்லிக்காய், நெல்லிக்காய் கூட பின்னு தெரியாது. நெல்லிக்கனியா வட்ட வட்டமா
0: இருக்கும். ஆமா ஆமா,
5: அங்க கூட பின்ன தெரியாது. அத பின்னணும்னு ஆசை, அதுவே இப்ப பண்ண மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் கத்துக்க.
0: ஆமா, இப்ப அதிகமா அது குறைஞ்சிருச்சு. முன்னனா மார்க்கெட் போறதுக்கு எங்கன்னா சந்தைக்கு எடுத்துட்டு போறதுன்னா அதான் கொண்டு போவாங்க.
5: வீட்டுக்கு வீடு பின்னுவாங்கம்மா, வீட்டுக்கு வீடு அதுதான் வேலை. அந்த வயர்களை வெட்டுறது, அந்த வயர்களை அளக்குறது, சின்ன குடைக்கு 5 அடி, பெரிய குடைக்கு 7.5 அடி வயர்களை வெட்டுறது,
0: புதுசா கொண்டு வாங்க. திரும்பவும் அத பழசது புதுசாக்குறதுதான இப்ப ட்ரெண்டா இருக்கு. நீங்க திரும்ப கொண்டு வாங்க.
5: சிவங்கன் கூட போடுவேன், சாதா கூட போடுவேன், இந்த வயறு டீப்பு வச்சு கூட போடுவேன், இந்த இது மட்டும் நெல்லிக்காய் கூட பின்னணும். அதே மாதிரி ஈக்கம் போட்டீங்க, குணவும் பின்னணும். ஏன்னா அத பின்றதே ஒரு அழகு. கிராமத்துல போவேன், அந்த ஈக்கம் போட்டியவும் இந்த குணகையும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பின்னிக்கி கொடுப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அவங்க அந்த வயறு, அந்த நாரை எடுத்து எடுத்து மேடை எடுத்து எடுத்து விட்டு மடக்கி மடக்கி போடுறது. அதை பின்னணும்னா நம்ம பாரம்பரியத்தை காப்பாத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால அது ரெண்டையுமே யாராவது வயசான கிராமத்துக்கு போனா கத்துக்கிறேன்னு.
0: ஓகே ஓகேம்மா, நன்றி நன்றி.
5: நன்றிங்க அம்மா, வாய்ப்பு கொடுத்தேன்.
0: 11:25 ஆயிட்டிருக்கு. உங்களோட ட்ரெயின் மூணு நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து நேயர்களோட பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஜிப்ரானோட இசையில, ராஜ்முருகனோட வரிகள்ல, வீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4.

0: இல்லாமே டோல்.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசுவோம். உங்களுக்கு பிடித்த, அதாவது எந்த விஷயங்களை நீங்க புதுசா கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க?

0: அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: யாருங்க? கலீல் அகமது பேசுறேங்க.
0: ஓகே, சொல்லுங்க கலீல் அகமது, உங்களுக்கு என்ன விஷயத்தை கத்துக்கணும்?
1: வாய்ப்பு இருக்கு
0: இல்லையா?
1: கத்துக்கிட்டோம்னு ஆசைன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டூன் சேனல்ல வர மோட்டோ பட்லு அவங்க வாய்ஸ்ல ஏத்துட்டு இருக்கேன்.
0: வணக்கம். ஹலோ. வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரம்பட்டி இளங்கோ பேசுறேம்மா.
0: சொல்லுங்க இளங்கோ சார்.
2: நான் வந்து சமையல் கத்துக்கலாம்னு நினைக்கிறேன்மா.
0: ஓகே, தமிழா?
2: வீட்டுக்காரமா வெளியே போகலனாலும் பரவாயில்ல, நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்றது கண்டிப்பா அவசியம், அதனால சமையல் எல்லாருமே கத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனா சமையல் செய்யறது பேசலாமா, அந்த பாத்திரம் கழுவுறது அல்றது இல்லமா, அதத்தான் வந்து பெண்களே புலம்புறாங்கம்மா.
0: பெண்களே புலம்புறாங்களா?
2: ஆமா. பாத்திரம் கழுவுறப்ப நீங்க இங்க என்ன பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க வீட்டுல வேலை செய்யறது
0: நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் கிடையாது. நம்ம பிடிச்சு செஞ்சோம்னா எனக்கு உண்மையாவே எனக்கு பாத்திரம் கழுவும் துணி துவைக்கவும் ரொம்ப பிடிக்கும்.
2: என்னம்மா இப்படி சொல்றீங்க? என்ன வித்தியாசமா இருக்கிறீங்கம்மா?
0: இல்ல இல்ல, அதாவது அதான் நான் சொல்ல வந்தேன். நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் நம்ம புடிச்சு செஞ்சுட்டோம்னா அது நமக்கு பெருசாவே தெரிஞ்சுக்காது. பாத்திரம் கழுவும் போது எப்போதுமே எனக்கு பாத்திரம் கழுவதும் சரி துணி துவைக்கிறது எனக்கு பெரிய விஷயமாவே இருக்காது. அழகா எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை ஒரு ரசிச்சு செய்யறதுனால எனக்கு அது பிரச்சனை இல்லை. அதனாலதான் எல்லாரும் ஆண் மக்களுக்கும் நான் சொல்றேன், தயவு செய்து அதெல்லாம் கத்துக்கோங்க.
2: இல்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்களா, வானொலி பிடிச்சி பேசுறது. அதனால பிடிச்சிருக்குது. ஆனா எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு நான் தொடர்பு செய்யறது பிடிக்கிறது இல்ல. என்னங்க காலையில எந்திரிச்சிருந்து வானொலி வானொலிங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. அதனாலதான் சமையல் கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கலாமே.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கத்துக்கோங்க. நன்றி நன்றி
2: நன்றிங்கம்மா.
0: அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வெங்கடேஷ் மேடம்.
0: ஓகே சொல்லுங்க வெங்கடேஷ், நீங்க எதை கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க வந்து எனக்கு தெலுங்கு கத்து கொடுத்து சாரி கத்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. ஓகே, நம்ம நேயர்களோட தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வர இருக்கு, யுகபாரதியோட வரிகள்ல டீமான் இசையில வந்தனா ஸ்ரீனிவாசன் சத்யபிரகாஷ் இவங்க ரெண்டு பேரோட குரல்ல தான் இந்த பாடல் வர இருக்கு. வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.

0: www.indiapost.gov.in website a visit பண்ணுங்க.
1: ஆர்வம் அதிகமா இருக்கு அப்படின்றதா பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆனந்த் மேடம்.
1: சொல்லுங்க ஆனந்த். வணக்கம்.
3: வணக்கம். தமிழ் வீக்கே திருட்டூர் பத்மாவதி பேசுறேன்.
1: பத்மாமா, என்ன விஷயமா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?

0: ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், தமிழ் விக்கி திருட்டூர் பத்மாவதி பேசுறேன்.
0: பத்மா மாம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, எந்த விஷயத்தை நீங்க புதுசா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: நான் வந்து இப்ப விவசாயி போச்சு. அப்ப என்ன பண்ணா, எங்க அப்பா வந்து இந்தி கிளாஸுக்கு போக சொல்லுவாங்க. நான் வந்து இங்கிலீஷு தமிழ் அதெல்லாம் சூப்பரா
0: பேசுவேன்.
1: இந்தி கத்துக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு வாரம் போயிட்டு வந்து திரும்பி எனக்கு வரல அப்பான்னு சொன்னேன்.
2: சந்திரசேகர்,
0: நேத்து நம்ம பேசணும், நேத்து நம்ம நல்லா தான் இருந்தோம் நான் கேட்டேன், நீங்களும் நல்லா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம
2: ரொம்ப பிடிச்சது கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவியம் அப்படிங்கறது தான் மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அதுல சாண்ட் ஆர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு மேம். அதாவது கையில வரையக்கூடிய ஓவியம் அப்படிங்கறது ரொம்ப உயிருள்ள ஓவியமாக நான் வரைவேன் மேம். ஆனா அது வந்து அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு நான் நினைக்கும் பொழுது, சாண்ட்லயே சில பேர் அப்படியே மண்ணை தூவிட்டு அதுலயே நிறைய பிக்சர்ஸ் அப்படிங்கறதுல வரையறாங்கல்ல, அதை நான் வாழ்க்கையில கத்துக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறேன். அண்ட் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும், அந்த கிரியேட்டிவ்
0: லாரி
3: நிமிடம்
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல ஏ ரஹ்மான் இசையில உன்னிகிருஷ்ணன் சித்ரா ரெண்டு பேரோட குரல்ல கருத்தம்மா திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல். எல்லாருக்குமே பிடிச்ச பாடல் நினைக்கிறேன். அந்த பாடல் எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப நேரம்லாம் அதுக்குன்னு ஒதுக்காமல் சும்மா தினமும் ஒரு 20 ஒரு 40 நிமிஷம் அதுக்குன்னு ஒதுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக கற்றுப்போம் அப்படிதானே. நீங்களும் வந்து ஒரு புது விஷயத்தை இதை நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் ஒரு 5 நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணி சொல்லலாம். 2986-0038 அல்லது 2952-554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி பேசலாம். ஓகே, மற்றவங்களோட இதை கேட்குறீ உனக்கு என்னமா கற்றுக்கணும்னு ஆசை அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை இருக்குது. அது என்ன ஆசை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நேயகிட்ட பேசிட்டு வந்துருவோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பட்டாபுரம் ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராதாகிருஷ்ணன்.
1: பைக் ஓட்டணும் தான் மேடம் ஆசை, ஆனா இதுவரைக்கும் கை கூடவே இல்லை மேடம்.
0: ஓகே, பைக் ஓட்டணும்னு ஆசையா?
1: பைக் ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை மேடம். சைக்கிள் வரைக்கும் ஓட்ட தெரியும்.
0: ஓகே,
1: பைக் வண்டி டூ வீலர் இருந்து ஓட்ட தெரியும்.
0: ஏன் ஓட்டினதே இல்லை நீங்க?
1: இல்ல அது என்ன தெரியல, ரிஸ்க் எடுக்கல மேடம். நான் அது ஓட்டணுங்கிற ரிஸ்க் எடுக்கல, முப்பது ஒரு ஆசைப்படம் ஓட்டணும்னு வயசு 65 யோசிக்க வேண்டியதா இருக்கு.
0: ஓகே, சும்மா வீட்டுல எங்கேயாவது இருந்தா வீட்லயே வெளியே மெயின் ரோட் எல்லாம் போகாம அந்த கிரவுண்ட்லயே எங்கேயாச்சும் சும்மா நம்ம ஆசைக்காக அப்படி ஓட்டி பாத்துக்கலாம், ஆனா பத்திரமா சேஃபா. ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருவச்சூர்ல இருந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க வள்ளி மேடம், சொல்லுங்க உங்களுக்கு என்ன விஷயம் கத்துக்கணும்னு ஆசை?
2: எனக்கு ரொம்ப நாளா ஸ்கூட்டி கத்துக்கணும் ரொம்ப ஆசை மேடம்.
0: ஓகே, ஸ்கூட்டி கத்துக்கலாம், ஈஸி தான்.
2: ஸ்கூட்டி தான் கத்துக்கணும். ஸ்கூட்டி ரொம்ப நாளா சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஆசை மேடம். ஸ்கூட்டி நான் கத்துக்கணும், என் பிள்ளைங்களை நான் வச்சிருந்தேன் ரவுண்ட்ஸ்ல போகணும்.
0: கண்டிப்பா சீக்கிரமா கத்துக்கலாம், ஆசை இருந்ததுன்னா போதும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வயசுலாம் அதுக்கு

0: அடையே இல்ல. கண்டிப்பா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கோபுரத்தலம்.
0: சொல்லுங்க சார்.
1: எனக்கு ஒரு குதிரை வண்டி ஓட்டுறோம், குதிரை மேல சவாரி பண்ணணும் ஆசை. ஆனா என்னன்னா, இடி கடைக்கு மேல குதிரை வண்டி ஓட்டிட்டேன், குதிரை மேல ஏறி உட்காந்து கொடைக்கால் ஊட்டி போறப்ப உட்காந்து நடந்து நடக்கிற மாதிரி இருக்கு. ஓட்டி பழகணும் ஆசை, ஆனா கிடைக்க மாட்டேங்குது.
0: கண்டிப்பா குதிரை சவாரி ஓட்டணும் அப்படின்னு சொன்னாரு. ஓகே தான், ஆனா வந்து சில நேரம் வந்து நம்ம அதை வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில சில விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது அப்படின்லாம் யோசிக்கும்பொழுது அது நமக்கு வந்து ஐயோ வேண்டாமே அப்படின்னு சில நேரம் தோணலாம். ஆனா அவங்கவுங்களுடைய ஆசை அது. 11:53 ஆக போது. கற்றலுக்கு வயது இல்லை, கற்க வேண்டும் அப்படின்ற ஆர்வத்துக்கு எல்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஒரு நிகழ்ச்சிக்கான, இந்த ஒரு மணி நேரத்துக்கான ஒரு தலைப்பா அப்படி கூட வச்சுக்கலாம். எனக்கு வந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னு ஆசைன்னா, எனக்கு வந்து அந்த சைகை மொழி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைகை மொழி கத்துக்கணும்னு ஆசை. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மௌனம் வந்து ரொம்ப அழகு அப்படின்லாம் சொல்லும்பொழுது, மௌனம் என்ன அழகு, நீ பேசாம இருந்து பாரு, அப்பதான் தெரியும் மௌனம் எவ்வளவு கொடுமைன்னு அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா மௌனம் அழகுன்றது அந்த சைகை மொழி அவங்க பேசுவாங்கள. மொழி திரைப்படத்துல கூட அந்த ஜோதிகாவோட கேரக்டர் அப்படிதான் வரும். அதை நிறைய நேரம் நான் பார்க்கும்பொழுது, ஆக்சுவலாக நம்ம பேசும்பொழுது நம்ம பேசுகிறவங்களுடைய அந்த குரலை மட்டும்தான் கேட்குறோம். ஆனால் நம்ம பார்வை எங்கேயோ இருக்கும், சிந்தனை கூட எங்கேயோ இருக்கும். ஆனால் அந்த சைகை மொழியில் அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய கண், அவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாமே நான் நிறைய நேரங்களில் பார்ப்பேன். எங்கள் காலேஜ்லாம் அவங்க இருக்கும்பொழுது அவங்களையே பார்த்து ரொம்ப நேரம் நான் ரசிச்சுட்டு இருப்பேன். எவ்வளோ அழகாக வந்து பேசுகிறாங்க, அவங்களுடைய உணர்ச்சிகளை அந்த முக பாவனை மூலமாக வெளிப்படுத்துவாங்க. அது வார்த்தையே தேவையில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, அது உண்மையாகவே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களையே பார்த்துட்டு இருப்பேன் நான். அந்த மாதிரி அந்த சைகை மொழி தான் எனக்கு கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து சொன்ன மாதிரி எனக்கு பைக் ஓட்டணும்னு ஆசை. ஸ்கூட்டி ஓட்டுவேன், ஆனால் பைக் ஓட்டுறது வந்து வீட்டில் கொஞ்சம் வந்து சரி வேணாம் அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால கொஞ்சம் வச்சுருக்கேன், ஆனால் கற்றுக்குப்பேன் கண்டிப்பாக. முதல்ல கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதில் இந்த சைகை மொழி, இந்த பைக் ஓட்டுறதும் வந்து எப்படியாவது நடந்துடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஆசையாக இருக்குது. 11:54 ஆகிட்ருக்கு. எல்லாருடைய ஆசைகளும் கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து நிறைவேற தான் போகுது. அதுக்கான முயற்சி மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆசைக்காக சும்மா கொஞ்சம் நேரமாவது அதை பண்ணிக்கலாம் இல்லையா. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக மொழி திரைப்படத்திலேருந்து தான் பாடல் வர இருக்குது. சுஜாதாவோட குரலில் வித்யாசாகர் இசையில் இந்த பாடலோட நிகழ்ச்சியை நானும் நிறைவு செய்கிறேன். திரும்பவும் வேறு ஒரு நாள் அழகான பாடல்களோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுறது ஆர்ஜே தமிழ்மொழி. கிட்டனே திருங்கள் இது ரெயின்போ 91.4 எல்லாமே சமந்து உள்ளது.

0: நேரம் 12 மணி, தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில். இன்று அறிந்து கொள்ளலாம் தேசிய உற்பத்தி இயக்கம், நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் குறித்து. இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் தேசிய உற்பத்தி இயக்கமாகும். இது உற்பத்தி துறையின் பங்களிப்பை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது GDP-யில் 25% உயர்த்தவும், உலகளாவிய சந்தையில் இந்தியாவை முன்னணி தயாரிப்பு மையமாக மாற்றவும் உதவுகிறது. இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறைகள் தூய்மையான தொழில்நுட்பம், கிளீன் டெக்னாலஜி மற்றும் MSME எனப்படும் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதன் மூலம் மேக் இன் இந்தியா திட்டத்தை வலுப்படுத்துகிறது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் மற்றும் உலகளாவிய வர்த்தக சங்கிலியில் குளோபல் வேல்யூ செயினில் இந்தியாவை ஒரு முக்கிய பங்கேற்பாளராக நிலைநிறுத்துகிறது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது GDP-யில் உற்பத்தி துறையின் பங்களிப்பை 25% உயர்த்துவது, இதன் மூலம் 2047 உற்பத்தி துறையில் மட்டும் 7.5 டிரில்லியன் அளவுக்கு GDP-யை எட்டுவது இலக்காகும். இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் சுமார் 14.3 கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, சர்வதேச சந்தைகளில் இந்திய பொருட்களின் மதிப்பை உயர்த்தி வணிக ஏற்றுமதியை 1.2 டிரில்லியன் அளவுக்கு விரிவுபடுத்துவது ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய இலக்குகளாகும். இத்திட்டம் முதன்மையாக 5 முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. தொழில் தொடங்குவதற்கான விதிமுறை

முறைகளை எளிதாக்குதல் மற்றும் உற்பத்தி செலவை குறித்தல். இதன் மூலம் எளிதான வணிக நடைமுறை கொண்டு வரப்படும். புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குதல், அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வழங்குதல். இதன் மூலம் எதிர்காலத்திற்கான மனித வளம் உறுதி செய்யப்படுகிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு தேவையான நிதியுதவிகள், மானியங்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகளை உருவாக்குதல். நவீன மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களை இந்திய தொழிற்சாலைகளில் புகுத்துதல். சர்வதேச தரத்திற்கு இணையான மேட் இன் இந்தியா தயாரிப்புகளை உருவாக்குவது. இத்திட்டம் இந்தியாவின் கார்பன் உமிழ்வை குறைக்கும் கிளீன் டெக், அதாவது தூய்மை தொழில்நுட்பம் மற்றும் பசுமை ஆற்றல் உற்பத்திக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது. சோலார் பேனல்கள் மற்றும் மாடியூல்கள் தயாரிப்பு, மின்சார வாகனங்களுக்கான பேட்டரிகள் மற்றும் உதிரி பாகங்கள், பசுமை ஹைட்ரோஜன் தயாரிப்பிற்கான எலக்ட்ரோலைசர்கள் மற்றும் காற்றாலைகள் ஆகியவை இதனுள் அடங்கும். இத்திட்டம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறது. நெடுஞ்சாலைகள் மற்றும் டிஜிட்டல் இணைப்புகளுடன் கூடிய பிரத்யேக தொழில்துறை பூங்காக்கள் மற்றும் ஒருங்கிணைந்த தளவாட மண்டலங்கள் அமைக்கப்படுகின்றன. பிராந்திய கிளஸ்டர்கள் மூலம் பொம்மைகள் தயாரிப்பு, ஜவுளி, தோல் மற்றும் காலணிகள் போன்ற குறிப்பிட்ட துறைகளுக்கான பிரத்யேக உற்பத்தி மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் தேசிய உற்பத்தி இயக்கம், அதாவது நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் குறித்து.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

எல்லாத்தையும் பேசுறதுக்காக உங்களுடைய சக்கி ஆஜே காவ்யா நான் ஓடோடி வந்தாச்சு. என்ன டாபிக்ல பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோடி பொருத்தம். எனது ஜோடி பொருத்தமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். அதாவது வந்து காம்பினேஷன், காம்பினேஷன்ட்டு ஒரு ஆங்கில வார்த்தை ஒன்று இருக்குங்க. இந்த சேலைக்கு இந்த கலர் புடவை, இந்த கலர் புடவைக்கு இந்த கலர் பிளவுஸ் வந்து போட்டாதாங்க நச்சுன்னு இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த சட்டைக்கு இந்த கலர் பேண்ட் தாங்க எடுப்பா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். இல்லையா, இந்த காம்பினேஷன், இந்த பொருத்தம் வந்து 10 பொருத்தமும் பக்காவா இருந்தா தான் வந்து அது பாக்குறதுக்கே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா, அது வந்து வெறும் உடைகளுக்கு மட்டும் இல்லைங்க, உணவுகளுக்கும் தான். எஸ், இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு இதுதான் பெஸ்ட் காம்போன்னு நீங்க சொல்லக்கூடிய உணவு சைடிஷ் ஜோடி என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பு. எஸ், பென் பேப்பரோட நான் வந்து லிஸ்ட் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். உங்களோட எல்லா லிஸ்ட்டையும் கேட்டுட்டு, ஓகே இந்த காம்பினேஷன்ல பின்வரும் நாட்களை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் கூட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்களா, 298-6-00-3 அல்லது 295-2-0-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமா கால் பண்ணலாம். எஸ், அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்டுட்டு வரலன்னா, எப்படி கற்றது தமிழ் திரைப்படத்திலிருந்து ராகுல் நம்பியாரோட குரல், நான் முத்துக்குமார் வாரிகளா யுவன் சங்கர் ராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: 12:11 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். அதாவது எனக்கெல்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிடிச்ச உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தயிர் சாதம். ஆனால் அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் ஊர்காலாம் சொல்வீங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொட்டேட்டோ ஃப்ரை. அந்த பொறிச்ச உருளைக்கிழங்கை வச்சு நம்ம அந்த தயிர் சாதத்தை சாப்பிடும்போது அடடடடடடா அப்படிதாங்க இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த உணவு அதுக்கு இந்த சைடிஷ் தான் காவியா கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டலாமா நிகழ்ச்சியில் முதல் காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. எஸ் கலா சொல்லுங்க, தலைப்பு கேட்டிங்களா? ஓகே, நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு பிடித்தமான உணவு அதுக்கான சைடிஷ் என்னது? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. வணக்கம்.
1: மதிய வணக்கம் மேடம்.
0: மதிய வணக்கம். யார் இங்க இருந்து?
1: ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் சார், இது வந்து ஸ்நேகிதிகளுக்கான நிகழ்ச்சியாச்சே, நல்லா இருக்க வெங்கட் சார்.
1: நீங்க சொல்ற மாதிரி தயிர் சாதம் தான் இந்த கோடை காலத்துக்கு நம்பர் ஒன்.
0: ஓகே,
1: அதுவும் மதியம் ஃப்ரம் 10 to 4 வரைக்கும், 3 வரைக்கும் கூட நீங்க சாப்பிடலாம். அதுக்கு ஃபைன் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு வெங்காயம் வத்தக்குழம்பு, மணத்தக்காளி வத்தக்குழம்பு. இது விட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வேற எந்த உருளைக்கிழங்கு, நீங்க அந்த சிப்ஸ் ஃப்ரை அதெல்லாம் எதுவுமே போக மாட்டீங்க. வத்தக்குழம்பு இஸ் பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் கர்ட் ரைஸ்.
0: ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிடலாம். சூப்பரா சொன்னீங்க, நன்றி சார், நன்றி. என்னதான் ஸ்நேகிதிகளுக்கான நிகழ்ச்சின்ட்டு வெங்கட் சார் கிட்ட சொன்னாலுமே அவர் சொன்ன காம்பினேஷன் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, அதனால ட்ரை பண்ணலாமேன்னு சொல்கிறதுக்கு தான் வந்து கேட்டுட்ருந்தேன். பட் இது ஸ்நேகிதிகளுக்கான நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்நேகிதிகள் மட்டுமே வந்து கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அன்பாக கட்டளையிட்டுக்கிறேன். கால் பண்ண வேண்டிய 298-6-00-3 அல்லது 299-5-0-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு தான் நிகழ்ச்சியில் அடுத்த கலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: சேர்ந்த பூந்தம்பள்ளி போஜராஜன் ராஜேஸ்வரி பேசுகிறோம்மா.
0: என்னுடைய
2: உணவு வந்து தண்ணி சோறு தான்.
0: தண்ணி சோறு. ஓகே, தொட்டுக்கு கூட கூட சைடிஷ்க்கு என்ன சாப்பிடுவீங்க? பழையதுக்கு காஞ்ச மிளகாய். ஓகே, இது ஒரு நல்லா இருக்கே,
2: சூப்பரா இருக்கும்.
0: ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். ஓகே சார், நன்றி சார், நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: பரவாயில்லையே, தயிர் சாதம்னு ஆரம்பிச்சு அப்படியே வந்து அழகழகாக வந்து நீங்கள் வந்து புள்ளி தான் வச்சா நீங்கள் வந்து கோலமே போட்டுட்ருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த கோலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். எஸ் லைனில் தான் இருக்கீங்க. அச்சுச்சோ, ஓகே. எஸ் வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நான் ராஜலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா?
3: வெங்காயம் ரசம் சொல்லுவாங்க.
0: வெங்காய ரசம். ஓகே,
3: அதான் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா தாளிச்சு வெங்காயத்தை சின்ன வெங்காயம் இருந்து வெட்டி போட்டு அதையும் தாளிச்சு அந்த புளிய கரைச்சு தண்ணியா ஊத்திடணும். மஞ்சள் தூள் உப்பு போட்டோம்னா அது ரசம் மாதிரி தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து நம்ம புளி சாப்பிடுற மாதிரி ஒரு
0: டேஸ்ட்.
3: அது அது வந்து உடம்புக்கும் நல்லது. வெந்தயமும் போடணும், வெந்தயம் போட்டு அந்த தாளிக்கணும். அந்த ரசத்துக்கு பருப்பு துவையல், அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அதே மாதிரி தக்காளி ரசம், உருளைக்கிழங்கு ரோல்
0: சொல்லும் போதே சாப்பிடணும்னு தோணுதே.
3: அதே மாதிரி நீங்க என்ன இருக்குதோ வீட்டுல இருக்கிறதவே வச்சு ஒரு மோர் குழம்பு, அதான் எல்லாருக்கும் எல்லா காலங்கள்லயும் அது கை கொடுக்கு. குயிக்காவும் செஞ்சிடலாம், ஈஸியாவும் செஞ்சிடலாம், மணக்கடவும் வேணாம். மோர் குழம்பும் சேனக்கிழங்கு
0: அவ்வளவுதான் போங்க. ஒரே நேரத்துல வந்து மூணு காம்பினேஷன் சொல்லிருக்கீங்க, சூப்பர்.
3: நன்றி
0: நன்றி நன்றி. எஸ், காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்

சொல்ல சொன்னால் ரெசிபியோட சேர்த்தே சொல்லிடுறீங்க, ரொம்ப சூப்பர், தேங்க்யூ. எஸ், நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டுட்டு வந்ததில்ல, ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலேருந்து பரத்வாஜ் பாடி இசையமைத்த பாடல் சேரனோட வரிகளில் கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 12:20 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு இதுதான் பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடிய உணவு அதுக்கான சைடிஷ் என்ன அப்படிங்கறத தான் கேட்டிருந்தேன். ஒவ்வொருத்தருமே வந்து நிறைய நிறைய அழகான உணவுகளையுமே வந்து அதற்கான சைடிஷுமே வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. சில பேர் ரெசிபி எல்லாம் போட்டு சொல்றீங்க, கேட்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த காலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம் ரெயின்போ. அடடடா, எடுத்த உடனே லைன் போயிடுச்சே. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: பெருமாள்பட்டுல ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜெயலட்சுமி, உங்களுக்கு பிடித்த உணவு அதற்கான சைடிஷ் என்ன?
1: புளி வெங்காயம் புளி கறி வச்சுட்டு உருளைக்கிழங்கு புட்டை புட்டு வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா.
0: அடடடா, நல்லா இருக்கே, சூப்பர்மா.
1: நன்றிமா.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
2: கருவாடு தொக்கு சைடிஷா, அப்புறம் வந்து

0: மட்டாஞ்சி போட்ட சாம்பார்.
1: சாம்பார், வாவ், நல்லா இருக்கே.
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது.
1: ஓகே ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துறேன்
0: நானு. இது முளகா கிள்ளி போட்ட சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, முளகா கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லிருக்காங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஷோ ஷோ ஷோ, கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் வரேன். நன்றிமா, நன்றி நன்றி. இந்த அன்பு தாங்க, இந்த அன்புக்காக தாங்க நான் வந்து ஓடி வரேன். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ
1: ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம், யார்?
2: வண்ணாரப்பேட்டையிலிருந்து பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்க மேம்.
2: ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. நல்லா இருக்கு, டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க.
1: ஆமா ஆமா, அதனால தான் வந்து எடுத்தோடனே ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருப்பேன், பேப்பர் பென்னெல்லாம் வச்சுட்டு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேர்கள் வந்து
2: நிறைய வத்தல் வடாம எல்லாம் இருக்கு இல்லையா?
1: ஆமா ஆமா,
2: அது வச்சுக்கணும்.
1: ஓகே,
2: ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: அப்பா நீங்க சொல்லும் போதே வந்து நான் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
2: அதாவது பசு நெய் நம்ம வீட்டுல உருக்குவாங்க, அதுதான். அதுல வந்து முருங்கை இலைய போடுவாங்க, அது நல்லா கிறிஸ்பா இருக்கும். அது நல்லா அப்படியே பசிஞ்சு சாப்பிடுறது.
1: இப்ப வத்தல் கூடவே வந்து நம்மளே வந்து அந்த முட்டை மாடியில எல்லாம் காய வச்சு எடுக்கிற வத்தல் ரொம்ப.
2: ஆமா, அது கூட போடுவோம் நாங்க.
1: ஆமா,
2: கூழ் வத்தல் போடுவாங்க, அந்த வெங்காயம் அது மாதிரி வெங்காய வடம் போடுவோம். வெங்காயம் நிறைய நறுக்கி போட்டு.
1: ஓகே,
2: அதெல்லாம் வந்து ஸ்டாக் இருக்கும் அந்த கூல் டைம்ல. அந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி பருப்பு நெய் வடம் அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.
1: ஓகே ஓகே, ட்ரை பண்ணி பாத்துடலாம். ரொம்ப நன்றிமா, நன்றிமா நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு.
2: தேங்க்யூ
1: தேங்க்யூ. எஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்ஸுங்கிறத தாண்டி வந்து வெயில் காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடலுக்கு முக்கியமான ஆகாரங்களையுமே வந்து சேர்த்தே தான் காலர் சொல்லிட்டே இருக்காங்க நிகழ்ச்சியில். அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க?
3: தேவராஜ். தேவராஜ் 81 பேசுறேன்.
1: சொல்லுங்க தேவராஜ்.
3: இந்த பச்சை பாசிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வறுத்துக்கிட்டு அதுல பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, தேங்காய், தேங்காய் பத்து அதெல்லாம் வச்சு துவையல் மாதிரி நல்லா அரைச்சுக்கணும்.
1: ஓகே,
3: ரசத்து ரசத்தோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு மேடம் சாப்பிடுறதுக்கு.
1: சூப்பர், அருமையா இருக்கே.
3: நன்றி, காம்பினேஷன் நல்லா இருக்கும் மேடம்.
1: நன்றி சார், நன்றி பகிர்ந்ததுக்கு. எஸ் வந்து சிநேகிதிகளுக்கான நிகழ்ச்சினாலுமே வந்து அப்பப்போ வந்து சகோதரர்களுமே வந்து ரெசிபிலாம் சொல்லும் போது என்னால் அதை தடுக்க முடியல. அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு உணவுகளையும் அதற்கான சைடிஷுமே வந்து ரெசிபியோடு சொல்லிட்டு போகிறவங்கள நம்ம எப்படி தடுத்து நிறுத்துறது சொல்லுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார்? எங்கிருந்து?
4: ஆவடியிலிருந்து ராணி பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ராணி.
4: எனக்கு ரொம்ப பிடிச்சது புளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும்.
1: சூப்பர், நைஸ் நைஸ். அது வந்து
4: கொண்டு போனாலும் நல்லா.
1: அதேதான் அதேதான், இந்த பிக்னிக் இல்ல ஏதாவது ஊருக்கு போனோம்னா முதல்ல நம்ம அம்மா எல்லாம் கட்டுற ஒரு சாதம் அப்படின்னு
4: பாத்தீங்கன்னா
1: புளி சாதம் உருளைக்கிழங்கு. இத வந்து நீங்க எப்பயுமே மாத்தவே முடியாது, காலங்காலமா தொடரும் காம்பினேஷன். இது
4: நல்லா இருக்கும், சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும், கையை கிளீன் பண்றதுக்கும் நீட்டா இருக்கும்.
1: கரெக்ட் கரெக்ட்,
4: நல்லா டேஸ்டியாவும் இருக்கும், நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: எஸ் எல்லாருக்குமே வந்து பழக்கப்பட்ட காம்பினேஷன் தான் நீங்க சொல்லிருக்கீங்க. நன்றிமா பகிர்ந்துட்டதுக்கு.
4: ஓகே, தேங்க்யூ
1: தேங்க்யூ. சின்ன வயசுலலாம் ஊருக்கு போகணும் அப்படின்னாலுமே வந்து ஒரு மூணு சாப்பாடு வந்து கண்டிப்பாக இருக்குங்க. அதில் வந்து புளி சாதம் முக்கியமான சாதம்ங்க. அதுக்கு அந்த உருளைக்கிழங்கு இல்லாட்டி சுண்டல் அதை வச்சுட்டுலாம் போகும்போது அப்பா அந்த பிரயாணமும் அழகாக இருக்கும், அந்த சாப்பாடுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்ன வந்து நம்ம வெளியில் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அவ்வளோ வாங்கினாலுமே அம்மா சமைக்கிற அந்த கைமணம், அந்த பிரயாணத்தில் நம்ம சாப்பிட்ற வீட்டு சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து தனி ஒரு டேஸ்ட்டே இருக்குங்க. எஸ் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கிட்ட வந்துடலாமா? விருமாண்டி திரைப்படத்துல இருந்து கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷலோட குரல்ல, கமல்ஹாசனோட வரிகள்ல இளையராஜா இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க இயலாமே சமதுலு.

0: அடிப்படையிலான
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: நேரம் 12:32 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில வந்து எந்த டாபிக்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான உணவு, இந்த உணவுக்கு இதுதாங்க சூப்பரான சைட் டிஷ், இதை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து ரெசிபியோட சேர்த்து சொல்றீங்க, சில பேர் வந்து சொல்லும் போதெல்லாம் ஐயோ பசிக்குதே இப்பவே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவ்வளோ ரசிச்சு ருசிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம் ரெயின்போ. ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணி கரெக்டாக கால் எடுக்கும் போது கட் ஆயிடுது, கஷ்டம் தான்ப்பா. அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம்.
1: பத்மாவதி காவியாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க பத்மாவதி, உங்களுக்கு பிடித்த உணவு.
1: ரொம்ப
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வெயிலுக்கு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க, சிற்றுண்டி ரெடி பண்ணிட்டீங்க, சூப்பர். ரொம்ப எனக்குமே ரொம்ப பிடித்தமான ஐட்டம் தான் இது. சூப்பரா
1: சொன்னீங்க.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: ஆமாங்க, எல்லார் வீட்லயுமே வந்து கண்டிப்பா வந்து காலை உணவுக்கு இந்த தேங்காய் பால் ஆப்பம் இருக்கும், தேங்காய் பால் இடியாப்பம் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? எஸ். நிகழ்ச்சியில் அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ. வணக்கம்மா.
0: ஹலோ வணக்கம். யார் இங்க இருந்து?
2: தேவிகா பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேம்மா.
0: சொல்லுங்க தேவிகா.
2: அது மிளகா கிளி சாம்பார் வச்சுட்டு வாழைக்கரோடு வறுத்தா சூப்பராக இருக்குமா?
0: அடடடா.
2: அதே மாதிரி நீங்க தயிர் சாதம் சொன்னீங்கல்ல?
0: ஆமாம் ஆமாம்.
2: அதுக்கு வந்து தொட்டுக்க கத்திரிக்காய் முருங்கக்காய் நல்லா சுக்காவாக பொறிச்சிட்டு தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும்.
0: ஓகே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணிடுறேன். ஓகேம்மா, நன்றிமா, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம். பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவிசங்கர்.
0: சொல்லுங்க வித்யா.
3: எனக்கு தயிர் சாதம் இஞ்சி துவையல்.
0: இஞ்சி துவையல் புதுசா இருக்கே, இஞ்சி துவையல். ஓகே.
3: இல்ல, நம்ம நார்மலா செய்யற அதே துவையல் மெத்தட் தான்.
0: ஓகே.
3: புளி அதிகமா வச்சு இஞ்சி
0: இஞ்சி சேர்த்துக்கணும்,
3: முதல்ல வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சேர்த்து தேங்காய், கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வச்சு அரைச்சுக்கணும்.
0: ஓகே.
3: எல்லாமே எண்ணெயை விட்டு வதக்கி தாளிச்சு கொட்ட வேண்டியதான்.
0: பரவாயில்ல. தயிர் சாதத்துக்கு வெறும் பொட்டேட்டோ பொட்டேட்டோ ஃப்ரை தான் வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நிறைய பேர் வந்து நிறைய சைட் டிஷ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க,
3: ரொம்ப நல்லா.
0: இதையுமே வந்து நான் இந்த இதுல ஆட் பண்ணிக்கிறேன். நன்றிமா, நன்றி
3: நன்றி.
0: அப்படியே சொல்லும் போதே வந்து எனக்கு வந்து அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, உண்மையை சொல்லணும்னா. எஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துலாம். பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட குரலில், பா விஜய் வரிகளில் ராஜ்குமாரோட இசையில் கேட்டி நேந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின்கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாத்ரீகர்கள் 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையை கடைபிடிப்பது, பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவது, போக்குவரத்து செலவில் 10% பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் செலவிடுவது, அன்னையின் பெயரில் மரக்கன்று நடுவது, தேசத்திற்கு முன்னுரிமை அளிப்பது ஆகிய 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வளர்ச்சியடையவும் புனித யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாபா அமர்நாத்திடம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வழங்கி வரும் இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, எல்லை பாதுகாப்புப் படை, தேசிய பேரிடர்

மீட்புப்படை, மருத்துவர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் 3,888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனிலிங்கத்தை யாத்ரீகர்கள் வழிபட உள்ளனர். ரக்ஷா பந்தன் பண்டிகையான அடுத்த மாதம் 28ஆம் தேதி இந்த யாத்திரை நிறைவடைய உள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரில் இருநாட்டு தொழிலதிபர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர், இரு நாடுகளும் இணைந்து புதுமையான திட்டங்களுடன் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாடு, விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உலக அரசியல் நிகழ்வுகள், எரிசக்தி பகிர்வு உள்ளிட்டவை உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு

0: தொழில்நுட்ப மேம்பாடு, விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உலக அரசியல் நிகழ்வுகள், எரிசக்தி பகிர்வு உள்ளிட்டவை உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இந்தியா முனைப்பான நடவடிக்கையை எடுத்து வருவதாக கூறிய அமைச்சர், பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டு வருவதில் ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியாவும் பிரான்ஸும் வலுவான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மின்னணு கட்டமைப்பு மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கான தொழில்நுட்பத்தை வழங்குவதிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்த அவர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், மின்கலம் தயாரிப்பு, காற்றாலை மின்சக்தி திட்டங்கள் ஆகியவற்றில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறினார். 2030 ஆண்டுக்குள் 500 GW கரிமம் சாரா மின் உற்பத்திக்கான இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் இந்தியாவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. இந்த உச்சி மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளன. இந்த மாநாட்டின்போது இந்தோ பசிபிக் மண்டல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை திருமதி சனே தகாய்ச்சி மேற்கொண்டதாக ஜப்பான் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, விநியோக கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. இந்தோ பசிபிக் மண்டல பொருளாதாரத்தில் சீனாவின் தலையீடு உள்ளபோதிலும் அப்பகுதியில் தாராள பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிப்பது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசித்ததை கியோடோ நாளேடு வரவேற்றுள்ளது. இதனிடையே தமது இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சி இன்று ஜப்பான் புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி என் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ நிவாரண உதவிகளை வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்குள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டு வரும் மனிதாபிமான அடிப்படையிலான நிவாரண உதவிகள் முறையாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் உடனுக்குடன் கிடைத்து வருவதாகவும், சேவையும் தரமாக உள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் அமிஸ்தா திட்டப் பணிகளை அந்நாட்டு மக்கள் பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் வர்த்தக அமைப்புகளுக்கான மை பாரத் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. இம்மாநாட்டில் உரையாற்றிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். தொழில் நிறுவனங்களையும் மை பாரத் இயக்கத்தையும் இணைப்பதன் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை நாட்டின் மேம்பாட்டுக்கான இலக்குகளை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் அசோச்சம், ஃபிக்கி, கெய்ட் மற்றும் சிஐஐ ஆகிய தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் பங்கேற்றுள்ளன. தொழில் நிறுவனங்களை மை பாரத் கட்டமைப்பில் கொண்டுவரும் முயற்சியாக இம்மாநாடு நடைபெறுகிறது. 16வது நிதியாணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு

கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் தற்போதைய உயர்தலைவர் திரு மொஜ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மொஜ்தபா கமேனியின் பிரதிநிதி திரு அயத்துல்லா ஹக்கீம் வெளியிட்டுள்ள செய்தியில், பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர்தலைவர் இதில் பங்கேற்கவில்லை என்றும், பொதுவழியில் அவர் தோன்றுவது பாதுகாப்பானதாக இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகாஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்க அதிபர் இஸ்ரோலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 7-5 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் மடலேனா சுவிட்சர்லாந்தின் மிரோஸ்லோவா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 366 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல் ஸ்பெயின் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. போர்ச்சுகல் 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும், ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவையும் வென்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு இதுதான் பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடிய உங்களுக்கு பிடித்தமான உணவு அதோட சைட் டிஷ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நேர்கள் எல்லாருமே வந்து அப்படியே சூப்பர் சூப்பரா வந்து லிஸ்ட் போட்டு சொல்லிட்டே இருக்கீங்க, கூட ரெசிபியுமே சேர்த்து சொல்றீங்க. நிகழ்ச்சியில அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து? உடலுக்குமே வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயத்தான் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க.
1: அதே மாதிரி பழைய சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சாப்பிடணும் போல இருக்கும்.
0: ஓகே, ட்ரை பண்ணி பாத்துடலாம். நன்றிமா. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: எல்லாருமே வந்து சொல்லும் போது ஒரு விஷயம் கவனிச்சுங்க, இந்த பழையது அப்படி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எவ்வளோ வந்து நம்மளோட எல்லாருக்குமே வந்து பழகி போன விஷயமா இருக்கு, எல்லாருக்குமே பிடித்தமான விஷயமா இருக்குன்னு இப்போதான் புரியுது. எஸ் நிகழ்ச்சியில அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி அம்மா.
0: சொல்லுங்கம்மா.
2: கையிலயே அரைச்சு சீரக சோம்பு மிளகெல்லாம் அரைச்சு வைப்பாங்க பாருங்க, ஒரு ருசி. அதுல வந்து பருப்பு தவையை அரைச்சிருவாங்க, அப்புறம் ஒரு புடலங்காயோ பீக்கங்காயோ அவிச்சு தாளிச்சு அப்படி நல்லா வதக்கி

0: வச்சு அப்படியே கொண்டு வந்து வச்சிருவாங்க. அப்பா
1: பொரிச்சு எடுத்தோம்னா
0: பொடி வெங்காயத்தை உரிச்சு நிறைய போட்டு தக்காளி ஒரு நாலு தக்காளியும் போட்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டு நோக்கிட்டா போட்டு அப்படியே வதங்கிட்டு பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கணும். சோம்பு போட்டு தாளிச்சுக்கிட்டு இதையும் கொட்டி நல்லெண்ணெயை விட்டு அப்படி இந்த கருவாடையும் போட்டு நல்லா சுருள சுருள வதக்கிட்டு லேசு புளி ஊத்தி மிளகாய் தூள் சாம்பார் தூள் கொஞ்சம்
1: போட்டு எடுத்து
0: வச்சு வச்சு
1: சாப்பிட்டா இவ்வளவு ரசிச்சு சொல்றீங்களே.
0: பாவக்காய் அதே மாதிரி தான் நல்லா வதக்கணும். அதாவது பாவக்காய நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, ஆனா சீத்துக்கு தான் நறுக்கிட்டு மசாலா பொடி கொஞ்சம் டேஸ்ட் மாதிரி வச்சுக்கிறோம். மிளகா பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சள் சீரக பொடி இருக்குல்ல சாம்பார் பொடி அதை கொஞ்சம் போட்டு வெள்ளைப்பொடி இஞ்சி போட்டு டேஸ்ட் மாதிரி நல்லா கொஞ்சம் உப்பையும் போட்டு பிரட்டி வச்சுக்கிட்டு இந்த பாவக்காய்க்குள்ள நல்லா கரண்டியை வச்சு உள்ள செதுக்கி விட்டு உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே எண்ணெயை ஊத்தி கடுகு கருவேப்பிள்ளை வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டு இதையும் கொட்டி சுருள சுருளை சின்ன வச்சு வதக்கி எடுத்துக்கிட்டு அந்த சாம்பார் வச்சு அந்த சாம்பாருக்கு அந்த பாவக்காயும் தொட்டு அப்பப்பா சொல்லவே வேணாம்.
1: என்ன நன்றி. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அப்படியே அழகழகா சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படியே பாதி சாப்பாடு வந்து நீங்க சொல்லும் போதே எனக்கு வந்து பசி வந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். எஸ் ஹாய் ஸ்நேகிதியில வந்து மதிய உணவை எல்லாருமே முடிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் ஒரே ஒரு விஷயம் கவனிச்சங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லும் போது வீட்டு சமையல தான் வந்து சொல்றீங்க. அதுக்காக கடையிலேயே வாங்கி சாப்பிடக்கூடாதா கேட்டீங்கன்னா அப்படின்லாம் இல்லைங்க. என்னைக்காச்சும் வாங்கி சாப்பிடலாம், ஆனா என்னைக்குமே வந்து வீட்டு சமையல், அதுவும் அம்மாவோட கைவண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அது உடலுக்கும் சரி ஆரோக்கியத்திற்கும் சரி அன்புமே சேர்த்து இருக்கும். அதனால என்னைக்குமே வந்து ருசிச்சு சாப்பிடுங்க, பசிச்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா இந்த வாழ்க்கையில வந்து இந்த அழகான வாழ்க்கையில நம்ம வந்து அழகா சாப்பிடலன்னா எப்படி சொல்லுங்க. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நாணயம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ராவோட குரல்ல, தாமரை வரிகள்ல ஜேம்ஸ் வசந்தனோட இசையில. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு. நானுமே வந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: தொடர்வது ரெயின்போ பயோஸ்கோப் திரைப்பட ஒளி சித்திரம்.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள், இப்போது விவேக் சித்ரா புரொடக்ஷன்ஸின் கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம்.
3: மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்.
2: இதில் நடித்துள்ளவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ரமேஷ் அரவிந்த், விவேக், ராதிகா, அஞ்சு ஸ்ரீவித்யா, ஜனகராஜ் ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் வசந்த்,
3: கண்ணை மூடி
2: வானொலி வடிவம் ரமேஷ். கேளடி கண்மணி திரைப்பட ஒலிச்சித்திரம்

0: மால மால மால துராங்கனிக்கா மால துராங்கனிக்கா மால கண்ணாவா.
1: எவனும் அசைய கூடாது, பஸ் அசைஞ்சாலும் நீங்க அசையாதீங்க. இது என்ன தெரியுமா?
2: துப்பாக்கி.
1: நாங்க யாரு தெரியுமா?
2: முகமூடி கொள்ளைக்காரர்கள்.
1: பஸ் கலப்படா.
2: அனாவசியமா நாங்க யாரையும் சுட மாட்டோம். அவசியம் ஏற்பட்டா சுட்டு தள்ளவும் தயங்க மாட்டோம்.
1: உங்க காலேஜ்ல ரொம்ப அழகான பொண்ணு அனுன்னு கேள்விப்பட்டோம்.
3: நான்சென்ஸ்.
1: வண்டிய ஓரங்கட்டா.
4: எங்களை கீழே என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க.
5: என்ன

0: வருஷம் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல உன் டான்ஸ் தான் ஹைலைட்டா இருக்கணும். என்ன நம்ம காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். புரியுதா?
1: சாம் சீதா தை தை சாம் சீதா தை தை சாம் தை
2: கலங்கை ஒளி நின்று விட்டது.
3: என்னமா கண்ணு, ஆட்டத்தை நிறுத்திட்ட? நாளைக்கு புரோகிராமுக்கு என்ன மாதிரி நூத்துக்கணக்கான அழகான இளைஞர்கள் வருவாங்க. அவங்க முன்னாடி எப்படி ஆட போறானே?
2: பாரு, நாங்க கலடா பண்ண வந்திருக்கோம். நாங்கள் ரசிகர்கள், நீ சகோதரி அவனுக்கு. மச்சான் இப்படி வா, நீ ஆடுமா?
3: குத்துச்சண்டைக்கு வர மாதிரி வர்ற?
4: நிறுத்து, பயந்துருவேன் பாத்தியா? ஆட மாட்டேனா? போல்ஸ் நீங்க வாசிங்க சார்.
3: நாங்கள் ஆடோடி வந்திருக்கின்றோம், எங்களை ஏமாற்றி விடாதே. எப்படியாவது ஆடிவிடு. பிரேக் ஆயில் என்றும் பார்க்காமல் பிரேக் இல்லாமல் விழுந்து விட்டாயே.
2: சாந்த ஆட மறுக்கிறாள்.
5: அந்த அணுக்கு இவ்வளவு திமிர் கூடாதா? பிரேக் ஆயில் ஊத்தி அவ காலை உடைச்சது பத்தாதுடா. ஆமா தலைவா, காலேஜ்ல நம்மளை பார்த்து காரி துப்பாத ஆளே இல்ல.
0: தூள் பண்ணிட்டடி. அந்த சசி இன்னொரு வாட்டி வாழ அட்டினா அவன் வாழ கட் பண்ணிடுவோம். அவனை ஒரு கை பாத்துருவோம். வாங்கி போலாம்.
4: துப்பாக்கி,
2: ஹை ஹீல் ஷூ, கேலியா,
4: பிரேக் ஆயில், டேப் டான்ஸ்.
2: ஏய், நீ என்ன ரெண்டு வாட்டி இன்சல்ட் பண்ணிருக்க?
4: நீ என்னடா?
2: ஓஹோ, அப்பனா ரெண்டு பேரும் சமம். ஹாய்
5: மச்சான், மோதல் முடிஞ்சிருச்சுல, கப்புனு கால ஆரம்பி.
6: சிங்கிள் தான் சிங்கிள் தான் நாளும் சிங்கும், உன்னில் தான் என்னில் தான் காதல் சங்கம்.

0: எனக்கு பைக் ஓட்ட தெரியல, அது கேட்காமலே உன்ன லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேனா?
1: தெரியும் மாவா, தோழா வர ரேஸ்ல ஐயா தான் 3 வருஷமா ஃபர்ஸ்ட்.
0: அதான பாத்தேன், இல்லனா நம்ம காதலியே கேன்சல் பண்ணிருப்பேன். அம்மா ஒரு நாள் கூட நான் உன்ன பைக்ல பார்த்ததே இல்லையே.
1: பார்த்ததுல நாளைக்கே பாரு, அசத்திர.
2: எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், காதலிட்ட போய் சொல்லிட்டேன் சார். கடவுள் மாதிரி சார் நீங்க, 1 hourல அர்ஜென்ட்டா பைக் ஓட்ட கத்துக்கணும் சார். அனு என்ன போய் தானே காதல் இதெல்லாம் சகஜம், அட்ஜஸ்ட் பண்ணி கூடாதா? 2 கேருக்கும் கத்துட்டேன், இன்னும் 3-4 ரிவர்ஸ் கேர் தான் பாக்கி. நாளைக்கு கொடுக்க ஆறு நடிச்சு கூப்பிடறோம் அடுத்த ஆக்சிடென்ட்க்கு. நாளைக்கு வர
1: அனு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்க போற? எனக்கு தான் காயம் சுத்தமா ஆறிடுச்சு இல்ல, இன்னும் ஆக்சிடென்ட் ஏன் நினைச்சுக்கிட்டேன்.
0: இல்ல சசி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சம்திங் டெல்ஸ் மீ ஏதோ கெட்டது நடக்க போகுது, நம்ம காதல் நிறைவேறாது. இல்லனா எடுத்த உடனே நீயே பைக்கோட தெரியும்னு போய் சொல்லணும், உனக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகணும். நல்லவேளை ஏதோ சின்ன காயத்தோட போச்சு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுரா.
1: பைத்தியம் மாறிக்காத வேணா பாரு, 60 வருஷம் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதே பீச் வர போறோம் வாக்கிங் ஸ்டிக்கோட. இப்ப என்ன, நம்ம காதல் நிறைவேறுமா நிறைவேறாதா அதான டவுட்டு? கிளியர் பண்ணா ஃப்ரெஷ் ஆடியா? ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போம், இந்த பீச் தான் அம்பேர், அந்த இடத்துல ஒரு மணல் வீடு கட்டுவோம், அதான் நம்ம காதல். ஆனா 3 தடவை அடிக்கட்டும், அதுக்குள்ள அந்த வீடு அழியலனா நம்ம காதல் நிறைவேறும் நிச்சயம். சப்போஸ் அழிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பா அழியாது. நம்ம காதல் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை, வேணா அந்த அலை பக்கத்திலேயே வீடு கட்டுறேன், அலை கண்டிப்பா அதை தொடாது. வா, காதல்கா ஷாஜஹான் தாஜ்மஹாலே கட்டினாரு, நம்மளால முடிஞ்சது மணல் வீடு தான். காதல் கொடி ரெட்டி, ஆரம்பிப்போமா? அல வருது வருது வருது வருது வருது. ஆ ஆ.

Alternative.

0: ஏனுங்க, எல்லா கைதிகளுக்கும் ஸ்வீட் கொடுத்து போட்டீங்களா? இதுலயும் ஸ்வீட் தான் இருக்குங்களா?
1: ஆமா, ஊமைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனோம், இது வீட்டுக்கு எடுத்துட்டு போப்பா, பசங்களை கொடு.
0: நல்லதுங்க. ஏனுங்க, நானும் பாக்குறேன், அடிக்கடி இந்த ஜெயிலுக்கு வந்து போறீங்க, எல்லாருக்கும் உதவி பண்றீங்க, அப்படி என்னங்க உங்களுக்கு இந்த ஜெயில் மேல ஒரு ஆசை?
1: தண்டனைக்கு தப்பின கைதிப்பா, சட்டப்படி அது குத்தம் இல்ல, பட் என் மனசாட்சி படி நான் தான் குற்றவாளிப்பா.
0: அப்போ உங்க பின்னால ஒரு பெரிய கதையே இருக்குங்க, அப்படித்தானுங்களே? சொல்லுங்க.
1: டைம் ஆயிடுச்சு, ரொம்ப தூரம் போகணும், அடுத்த தடவை வரும்போது சொல்றேன், பட்டுமா?
0: ஆகட்டுங்க.
1: வர.

0: அடுத்த வருஷம் ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்துல நம்ம டும் டும் டும் கட் பண்ண அப்போல லக்குவா அக்குவா. உனக்கு ஆண் வேணுமா பெண் வேணுமா?
1: ரெண்டும் வேணும். இல்லாரு அதுலாரு. நமக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடுல எல்லாம் நம்பிக்கை இல்ல.
0: அந்த நாய் பார்ட்டியா? சரியா பாரு, உங்க அப்பாவா?
1: அப்பாதான்.
0: அப்ப என் மாமனாரு. ஏய் எங்க போற?
1: நான் வீட்டுக்கு போறேன்.
0: நான் பண்ணட்டும்?
1: நீ வீட்டுக்கு போ.
0: நேரம். வணக்கம். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்க வாக்கிங் போயிட்டு இருந்தீங்கல்ல, அதையே நிறுத்துவானே. ப்ளீஸ் கண்டினியூ. நீங்க யார் ஆர்? அனுவோட அப்பா அபிச்சாம். அனுவோட நாய்க்குட்டி கரெக்டா? எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? தாஸ் சசி. அடக்கம், ஒழுக்கம், அழகு, படிப்பு, நேர்மை, இளைய தலைமுறையில எதெல்லாம் பஞ்சமோ அதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு சார். அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, வீட்டுக்கு போனோன்னு அனுவோட சசிய பார்த்தேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் அவன் மூஞ்சில வெக்கம் தெரியும். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரியும். வர சார்.
2: சசிய பாத் என்ன காதல? நம்ம அப்பா பொண்ணு மாதிரி பழகறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறோம். அதுக்காக எல்லாமே நீயே செலக்ட் பண்ணி நீயே முடிவு பண்றதா உன் இஷ்டத்துக்கு.
1: உங்களை கேட்காம நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன்பா. அப்பா, இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது நீங்க சம்மதிக்கணும்பா, ப்ளீஸ்பா.
2: என்ன டொக்கு டொக்கு டொக்கு, கொஞ்சம் நிறுத்துறியா? உன் கல்யாணத்தை பத்திய முடிவு இந்த கவர்ல இருக்க மாத்த முடியாது. வச்சுக்க. நான் ஓகே சொல்லுவேன், எதிர்பார்க்கவே இல்ல.
1: எதிர்பார்த்தேன். I know my dad.
2: ஐயோ தெரியலையா? எங்க எங்க என்னம்மா என்னாச்சு?
1: பயங்கரமா தலை வலிக்குது.
2: அவ்வளவுதானே? நான் ஒரு காஃபி போட்டு தரேன், அதை சாப்பிட்டு எவ்ரிதிங் will be all right. சரிதானே?
1: இப்பெல்லாம் அடிக்கடி தலைவலிக்குது.
2: அடிக்கடி தலைவலி வருது. கொஞ்சம் இருமா, நான் டாக்டர்
1: போ. ஐயோ ஒரேடியா கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? தலைவலி வந்தா நாள போயிடுவாங்க, மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். உங்க கண்ணாடி போட்டோன்னு தலைவலி காணாம போயிடுச்சு. கொஞ்சம் இருக்கு.
0: அனுகுட்டி பெங்களூர் போறேன், கற்கரா எஸ்டேட் விக்கிற விஷயமா. அங்கே ஒரு கல்யாணம் மட்டும் பாத்துட்டுமா?
1: அட இருடா, அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி பேசிக்கு. அனே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு பயந்துட்டு இருக்கேன்.
0: போச்சுடா, உன் பச்சை வளர ஆரம்பிச்சிருச்சா? அப்படியோ உங்க அப்பா ஓகேன்ட்டாரு. இன்னும் மாலை மாத்திக்கிட்டு எங்க அம்மா அப்பா முன்னாடி போய் நிக்க வேண்டியதான். கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன்னா போட்டோ அப்செக்ட் பண்ணதா சரித்திரமே கிடையாது. ரைட் லேட் ஆச்சு.
1: ரைட்டா? இல்ல போடா, 131 பேர் பலி பெங்களூர்ல, அதுவும் இன்னைக்கு காலையில. சசி, சம்திங் டெல்ஸ் மீ பயப்பட மாட்டேனா?
3: சொல்ப ஹெல்ப் மாடி, மத்திய ராஸ்தையில சிக்காக விட்டுதவே. ராத்திரி
0: எனக்கு ஹீட் பண்ணி போட்டாலும் கன்னட வராதுங்க.
3: நீங்க தமிழா? ரொம்ப நல்லதா போச்சு, கொஞ்சம் ஹெல்ப் வேணுமே.
0: செந்தமிழ் நடு ரோட்டில் தவிக்கிறது, நடுங்கும் குளிரில் 40 ஆண்டுகள் நகராத பஸ்
3: ஒரே தகராறு. ராத்திரி நேரம் இத்தனை பசங்களை வச்சுட்டு பெங்களூர் போய் எப்படி சேர்வேனோ புரியல. ஓடு வேற 40 கிலோமீட்டர் பயமுறுத்துது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பஸ் ஓட்டி.
0: பஸ் ஓட்டுமா? பைக் தாங்க சுமாரா ஓட்டுவேன், பஸ் சூப்பரா ஓட்டுவேன்.
2: Looks good.
3: அம்மா வீடு எங்க?
0: பழைய வண்ணார்பட்டங்க. நான் பெங்களூர்ல சுத்த மெட்ராஸ் மெர்க்கரால ஒரு எஸ்டேட் இருக்கு, அத விக்கிற விஷயமா வந்தேன். இந்த காஃபில பால் டிகாக்ஷனை விட அன்பு பாசம் தான் ஜாஸ்தி இருக்கு. பரவாயில்ல, பிளஸ் ஒன் முடி சொந்தமா சௌரியா. எதா இருந்தாலும் சரி, நம்ம உறவு நீடிக்கும்னு நினைக்கிறேன். சார் சார்,
3: யாரு தேடுறீங்க?
0: உங்க ஹஸ்பண்ட் தான் சார்.
3: ஹஸ்பண்டா? சொந்த கதை வேண்டாமே, விட்டுடுங்களே.
0: வேணாமே, விட்டுடுவோமே. சாரி,

0: என் கதையை கேட்கலாம் இல்லையா?
1: சொல்லுங்க.
0: நீங்க சொல்லுங்கன்னு சொன்னதுனால சொல்றேன். மூணே லைன்ல சொல்லிடுறேன். லைன் நம்பர் ஒன், மாறான பொண்ணு இந்த சூப்பர் மேன காதலிக்கிறார். லைன் நம்பர் டூ, பேரண்ட்ஸ் இல்ல, நோ ஆப்ஜெக்ஷன் அட் ஆல். லைன் நம்பர் த்ரீ, கிளைமாக்ஸ் போக முடியும்னு நினைக்கிறேன்.
1: கல்யாண கலை இப்பவே வந்துருச்சு.
0: பின்ன நான் இன்விடேஷன் அனுப்புறனா இல்லையோ, நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரீங்க. அப்புறம் மெட்ராஸ் பக்கம் வந்தீங்கன்னா நிச்சயமா எங்க வீட்டுக்கு வரணும். நீங்க வரீங்களோ இல்லையோப்பா, நான் பெங்களூர் வரும்போது கண்டிப்பா இங்க வருவேன் நம்ம ஆளோட. எனக்கு வர முதல் பிறந்த நாள் வாழ்த்து உன்னோட தான்
2: இருக்கணும்.
1: பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எக்ஸ்ரே நார்மலா தான் இருக்கு. உனக்கு வந்திருக்கிற தலைவலி சாதாரண தலைவலி தான். கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், சாப்பிடு.
2: ஏன் டாக்டர் போய் சொல்றீங்க? எனக்கு தெரியும், ஐ அம் நாட் ஆல் ரைட். எனக்கு பயலேட்ரல் ரீனல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ்ங்கிற வியாதி இருக்கு. கிட்னிக்கு பிளட் போற வெசல் அடைச்சிட்டு இருக்கு. சோ அநேகமா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நான் பலி. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? நான் அனாதன் போய் சொல்லி இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் வேற ஒரு டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட வந்தது கன்ஃபர்மேஷன்காக தான். உங்க முகம் அதை எனக்கு எப்போ கன்ஃபார்ம் பண்ணிருச்சு.
1: சாரி, தப்பா நினைக்காதமா. இந்த அதிர்ச்சி உன்னால தாங்கிக்க முடியாதுன்னுதான் உங்க அப்பா கிட்ட சொல்ல நினைச்சேன்.
2: ஃபேமிலி டாக்டர், அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு தெரியாதா? அவர் வயசை விடுங்க, உடம்ப விடுங்க, மனசு அது தாங்குமா? நான் தான் அவருக்கு உயிர், என் உயிரே போகுதுன்னு தெரிஞ்சா அவர் அவ்வளவுதான். ப்ளீஸ் டாக்டர், அவர்கிட்ட சொல்லிடாதீங்க.
1: நான் நிச்சயமா சொல்லல. போதுமா?
2: அதையே சோகமா சொல்றீங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்களேன். நோய் எனக்கு தானே. வரேன் டாக்டர்.
0: இதை விட மோசமான பர்த்டே என் லைஃப்ல இருந்ததுலமா. அதை சொல்லிட்டு போகதான் நடு ராத்திரி உங்க வீட்டு கதவை தட்ட வேண்டியதா போச்சு. ஐம் சாரி, என் பர்த்டேக்கு முதல் வாழ்த்து உங்ககிட்ட தான் வரும். நீ என்னாச்சு, 12 மணிக்கு டான்னு டெலிபோன் பண்றேன், டெலிபோன் பண்ண செத்துப்படுவியா? இல்ல 1.5 ரூபாய் மிச்சம் பண்றதா நினைப்பா? ஏதாவது தோணி இருக்குமே. சம்திங் டெல்ஸ் மீ ஏதோ கெடுதல் நடக்க போதும் தோணி இருக்கும். பார்த்தாலே இருந்து நீ போன் பண்ணுவேன் வருவேன் எவ்வளவு எதிர்பார்த்தது தெரியுமா? 1000% வந்து. ஐ அம் நாட் ஹாப்பி. உங்ககிட்ட இருந்து சின்ன பிரஸ், ஒரு பொக்கே, ஒரு பூ, ஒண்ணுமே வரலையே. டிசப்பாயிண்டட் மீ. இட் வாஸ் தி மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல். என்ன ஏமாத்திட்டானோ. ஐ அம் அஷேம்ட் ஃபார் லவ்.
3: வணக்கம் சார். வணக்கம். டெரிஃப்ளின் டேப்லெட்ஸ் ஒரு 10 டேப்லெட்ஸ்
4: சார். ஒரு நிமிஷம். உங்க டாக்டர் அனு இங்க மருந்து வாங்க வந்திருந்தாங்க, பணம் கொடுத்துட்டாங்க. அந்த லிஸ்ட்ல இந்த மாத்திரை மட்டும் விட்டு போகுது.
1: அனுவுக்கு வந்திருக்கிறது உயிருக்கே ஆபத்தான நோய். ஜாக்கிரதையா பாத்து. நார்மலா இருப்பாங்க, திடீர்னு தலைவலிக்குதுன்னு வாங்க. எப்ப தலைவலி அதிகமாயி மயக்கம் ஆயிடுறாங்களோ அப்ப ப்ராப்ளம் அர்த்தம். உடனே ஆபரேஷன் பண்ணணும்.
5: யாரு ஜாஸ்தியானதுக்கு அப்புறம் தான் ஆபரேஷன் பண்ணணுமா? உடனடியே ஆபரேஷன் பண்ண கூடாதுங்களா?
1: ஆபரேஷன் தாராளமா பண்ணலாம், ஆனா அதுல அவங்க பிழைக்கிறதுக்கு 1% தான் வாய்ப்பு இருக்கு. சோ நம்மால முடிஞ்ச வரைக்கும், அதாவது வியாதி அதிகமாகி வேற வழி இல்லைங்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் ஆபரேஷனை தள்ளி போடலாமே. தனக்கு வியாதி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டா, அதனாலதான் உங்களுக்கு சொல்லல. அனுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாதவே இருக்கட்டும், அப்பதான் நல்லது. அதையும் மெயின்டைன்
5: பண்ணுங்க. எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள் ஏன் வரணும்? போன ஜென்மத்துல நான் நிறைய பாவங்கள் பண்ணிருக்கணும்.
1: நீங்க தைரியமா இருங்க சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
5: இதெல்லாம்
2: இது எதுவுமே என் பிரிவு உங்களுக்கு ஞாபகப்படுத்த கூடாது இல்லையா? நான் தான் உங்களை விட்டு போயிட போறேன்னு. உங்களை விட்டு போயிட போறேன்னு சொன்னது கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போவேல்ல, அத சொன்ன. நீ எவ்வளவுதான் வருத்தப்பட்டாலும் என் கதை முடியத்தான் போகுது, அது விதி. அதை விடு, நேத்துக்கு எப்படிங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு பூவாவது அம்சியான அந்த திட்டு திட்டினியே, எவ்வளவு ஆசையா உனக்கு பிரசன்ட் பண்ண இந்த பொம்மைய வாங்கணும் தெரியுமா? நைட் 12 மணிக்கு போன் ட்ரை பண்றேன், அவுட் ஆஃப் ஆர்டர். காலையில கிளம்ப முடியாம பயங்கர தலைவலி, என்னால எந்திரிக்கவே முடியல. அதனால டாக்டர் போய் பாத்துட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு வரதா பிளான். டாக்டர் பார்த்த உடனே எல்லாம் கொலாப்ஸ். நான் ஒரேடியா தூங்க போறேன்னு தெரிஞ்சோ என்னமோ, ஒரு தூங்குற பொம்மைய வாங்கிருக்கேன் பாத்தியா? இனிமே இதான் வாணும்.
6: அப்பா கண்ணா, நீ டல்லா நீனா நான் அதை விட அதிகமா டல் ஆயிடுவேன்ப்பா. பிளீஸ் மறுபடியும் என்ன அழ வைக்காத,
2: என்னால முடியாதுமா. நீ சிரிக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரியாவது நடிக்கணும். நான் போற வரைக்கும் என்ன, ஒரு 3 மாசமா 6 மாசமா தானே, அது வரைக்கும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ப்ளீஸ், சம்திங் டெல்ஸ் மீ ஏதோ கெட்டது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுதுன்னு எவ்வளவு கரெக்டா பயந்தேன் பாத்தியா? சின்ன வயசுல இருந்தே என் மனசுல இது நடக்கும்னு பட்டா அது அப்படியே நடக்கும், நடக்காதுன்னு தோணுச்சுன்னா அது அவ்வளவுதான். ஒரு சின்ன ஹெல்ப் கேப்பேன் சேவியா சசி. முதல்ல நீ என்ன ஒரு நோயாளிய பாக்குற மாதிரி பரிதாபமா பாக்க கூடாது.
7: நீங்க

0: பச்சை சக்கரத்தோட சாப்பிடுறீங்க, பேரிச்சம்பழம் அது எதுக்கு இவ்வளோ?
1: அது உங்க பெட்டு மடியில இருக்குது, அதுக்கு அவர் அதான் சாப்பிடுவார்.
0: என் ஓப்பா உங்க நல்லதுதான் சொல்றேன். நீங்க என்ன பையனை பெத்து வச்சிருக்கீங்க பொண்ணு, நாளைக்கே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேணாமா? அதுக்கு நகெல்லாம் வேணும்ல, அதை விட்டுட்டு இப்படி செலவு பண்றீங்களேப்பா. எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, அது சீக்கிரம் தான் நல்லா இருக்கும்.
1: கொடுக்க வேண்டியது கொடுத்தா கிடைக்க வேண்டியது கிடைக்கும்.
0: தேங்க்யூ டாட்.
2: ஏயா வங்காயா, வியாபாரத்தை நடு ரோட்ல தான் பண்ணுவியா? வண்டியை ஜல்தி ஓரம் கட்டுப்பா.
1: சரிங்க. மகாவிஷ்ணு கையில இருக்கிற சக்கரம் மாதிரில இருக்கணும் பெருசா.
2: மன்னிக்கணும், சுலபமா சொல்லிட்டேன். சுத்தி பார்த்தா தெரியும்.
1: மாமா கொஞ்சம் எந்திரிச்சு இப்படி வாரம்.
3: கொஞ்சம் ஒத்தாசை பண்ணி சொல்லுங்க. சமையல் கட்டு பக்கம் போய் டிஃபன் எல்லாம் ரெடி ஆச்சான்னு பாரு. தாம்பூல பையன் எல்லாம் ரெடியா?
1: இங்க பாருங்க, நல்லா கவனிங்க.
3: உங்க பேரை தெரிஞ்சுக்கத்தான்
1: சபாஷ். நீ ரெடிடா ராஜா? அனுக்குட்டு எப்படா வந்த? என்ன ராஜா மூஞ்சி அழுது வடியுது, ஏகப்பட்ட சோகம். ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? ஃப்ரெண்ட்ஸோட சண்டையா? ஓ, இன்னைய கோட்டா 5 ஸ்டார் சாக்லேட் கொடுக்க மறந்துட்டேன். அதுக்கு இவ்வளவு பெரிய மனோரதமா?
0: ஸ்கூல்ல மிஸ் அடிச்சிட்டாங்கப்பா.
1: என்ன திமிர் அந்த மிஸ்ஸுக்கு! என் செல்லத்தை இப்படி கை நீட்டு அடிக்கலாமா?
0: இல்லப்பா, தப்பு என் மேலதான்ப்பா.
1: இருக்கட்டும்டா, அதுக்காக அடிக்கிறதா?
0: மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா.
1: எவ்வளவு மார்க்?
0: 20.
1: எனக்கு சுட்டு போட்டாலும் கணக்கு வராது. உங்க தாத்தா அதான் எங்க அப்பா, அவர் அதை விட மோசம். விட்டு தள்ளுமா, இது நம்ம பரம்பரை சொத்து.
0: எல்லாருக்கும் கணக்கு சொல்லி தர அம்மா இருக்காங்க, எனக்குதான் அம்மா இல்லையே.
1: என்னடா கணம், ஆண்டவ வேற கணக்கு. முகத்தை துடிச்சுக்கோ. சிரி, அணுகுட்டிக்கு சிரிப்பு வருது.
0: சிரிப்பு வரல, வருது.
1: இன்னும் 2 மினிட்ஸ்ல நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா அம்மா படத்துக்கு முன்னால ஆஜராயிடணும். டேப் ரெக்கார்டர் போடுறேன், அம்மா பாட்டை கேட்கிறோம். ரெண்டு பேருக்கும் அதான் புத்துணர்ச்சி டோனிக். ஓகே.

0: ஏம்மா நிறுத்திட்ட?
1: ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுப்பா. அதுல எழுத்து நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட் எங்க அப்பாக்கு காலாக பிரயோஜனம்டா. கனவு கண்டு கதை சொல்லதான் லாய்க்கு.
0: ஏண்டா குழந்தைதான் மேத்ஸ்ல வீக்கா இருக்குன்னு சொன்னேன்ல, டியூஷன்ல டீச்சர் அரேஞ்ச் பண்ணிருந்தா இப்படி வாங்கி கட்டிட்டு இருப்பியா?
2: டீச்சர் அப்பவே அனுப்பிச்சிட்டேன்.
1: உங்களுக்கு மூட்டை.
2: சாரிடா ஏஆர்ஆர், நாளைக்கு உங்க வீட்டுல டியூஷன் டீச்சர் கண்டிப்பா இருப்பாங்க.
0: ஏண்டா ஒடுவர் என்ன சமாச்சாரம்?
1: நீ ஒரு கோலம்பட்டம்பா.
0: யா வெரி குட்.
1: நான் போட்ட கோலத்தை வந்து நீ பாக்கணும்.
0: இப்போ வந்துட்டே ராஜா, இப்போ வந்துடுறேன்.
1: ஐயோ
0: மழை வருது.
1: மழை நான் போட்ட கோலம் எல்லாம் நனைஞ்சிருக்கும். நீ வரவே வேண்டாம் போ.
0: வந்துட்டேன்டா.
3: எனக்கு
0: தெரியாது.
3: வெங்காய வண்டிய தள்ளினவரை தான் பாக்க போறேன்னு எனக்கு தெரியும்.
0: சரி உட்காருங்க, குழந்தைகிட்ட பேசுறீங்க.

0: தான் வந்துடுறேன்.
1: உன் பேர் என்னம்மா?
2: ஆர் அனுராதா. எங்க அப்பா செல்லம்மா அனுன்னு கூப்பிடுவாரு.
1: அனு அடக்கலன் சார் சொன்னாரு நீ கணக்குல வீக்கணும். நீ கணக்குல மட்டும்தான் வீக்கா இல்ல?
2: கணக்குல மட்டும்தான் வீக்கு.
1: நோ ப்ராப்ளம், சால்வ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வீக்கு.
2: நீங்க எதுல வீக்கு? சும்மா தைரியமா சொல்லுங்க.
1: உன்ன மாதிரி நல்லா பேசுற குழந்தைகளை பார்த்தா உடனே நான் வாங்கிடுவேன். அதான் என் வீக்கு.
2: எங்க அம்மா மாதிரியே சிரிக்கிறீங்க.
1: நிஜமா?
2: ஆமா, எங்க அம்மா உங்களை மாதிரிதான் சிரிப்பாங்க. உங்க அம்மா பாக்க வரீங்களா? வாங்க, உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். இந்த பக்கம் இதான் எங்க அம்மா.
1: அழகா இருக்காங்க.
2: எங்க அம்மா பேரு கூட அழகான பேரு, சாருலதா. எங்க அம்மாக்கு என் ரொம்ப இஷ்டம்.
1: வீணை எல்லாம் இருக்கு, அம்மா வாசிப்பாங்க.
2: பாடு கூட செய்வாங்க. எங்க அம்மா பாட பாட்டு கேக்குறீங்களா?
3: கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று.
2: ஐயோ, கரண்ட் கட் ஆயிடுச்சு.
4: அனு, காஃபி ரெடி. டீச்சரோட தெர்மல் முறையில் தயாரிக்கப்பட்ட காஃபி.
1: சமையல் கூட நீங்க தானே?
4: சமையலா? துடைக்கிறது, பெருக்கிறது, வாஷிங் மற்றும் கிளீனிங் முதலான அடுப்பூதும் பெண்களின் அனைத்து வேலைகளும் அடியேன் தான். நீங்க டீச்சர் கண்டிப்பா போய் சொல்ல மாட்டீங்க. அதுலயும் உங்க மாதிரி வெள்ளையம்மானு பேர் உள்ளவங்க கண்டிப்பா போய் சொல்ல மாட்டாங்க.
1: ஐயோ, என் பேர் வெள்ளையம்மா இல்லங்க, சாரதா.
4: உங்க பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வெள்ளையம்மான்னு சொல்ல. எல்லாம் உங்க டெக்னிக் தான்.
1: இன்னைக்கு அறிமுகம் போதும், நாளைக்கு பாடம். என்ன
2: அனு? நல்ல டீச்சர்.
1: வரங்க.
4: எனக்குமே
1: வராது.
4: என்னுடைய
1: கருத்து.
5: முதலாளி, இந்த உங்க லெட்டர் ரெடி.
4: எல்லாரும் லவ் லெட்டர் எழுதுவாங்க. யாராவது கம்போஸ் பண்ணி அச்சடிச்சிருப்பாங்களா?
5: கம்போஸ் பண்ணீங்களா? சங்கீத காதலா? உங்களை காதலித்த பாக்யசாலியான்.
4: பேரு, ஊரு, ஆளு எல்லாம் கல்யாணம் வரைக்கும் சஸ்பென்ஸ். முதல்ல பார்ட்டிய பார்த்துட்டு லவ் லெட்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்க சாரதா டீச்சர்னு
6: உள்ளதான் கிது. இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து அத்த பொண்ணு பாக்க வராங்க. மாப்பிள்ள நீதானா? பாரு, இந்த வீட்டுல மினிமா வேலைக்காரி மட்டும் இல்ல, மினிஸ்டர் மாதிரி. ஆமா, இங்க ஓகேனாதான் அங்க ஓகே.
7: நீங்க யார கேட்டுட்டு பொண்ணு பாக்க ஏற்பாடு பண்ணீங்க? கல்யாணம் படிக்க சொல்லி என்னை ஏன் இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? நான் தான் எனக்கு கல்யாணமே வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன் கல்யாணம் படிக்க மாட்டேங்கிறேன்? காரணம் உங்களுக்கு தெரியல? எனக்கு இதுக்கு கூட சுதந்திரம் கிடையாது இந்த வீட்டுல. என்ன எவன் கையிலயாவது புடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே? அதானே உங்க கடமை? நான் ஏன் கல்யாணம் வேண்டாங்கிறேன் அது பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. தியாகத்தை பத்தி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன நல்ல பேர் எடுக்கணும். அடட, இவங்கள மாதிரி நல்லவங்க இல்லனா ஊரே உங்களை பாராட்டணும். திட்டி திட்டி எனக்கு அழுத்து.
4: சாரதா, சாரதா, ஒரு நிமிஷம். உள்ள நுழையும் போதே ஒரே சத்தம். சரி, அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல நம்ம மூக்க நீட்ட கூடாது, சண்டை ஓயட்டுன்னு ஒதுங்கினேன். சண்டை ஓயற வழியே காணும். ஒட்டு கேட்டதுக்கு மன்னிச்சிருங்க. இருந்தாலும் பெரியவங்களை, அதுவும் பெத்தவங்களை திட்டுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குதுங்க. பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றது தப்பா? அதுக்கு போய் அவங்கள குற்றவாளி கூண்டுல ஏத்தி இந்த வாங்க வாங்குறீங்களே? ஏங்க, பெத்த பொண்ணு இந்த திட்டு திட்டுது, நீங்களும் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்களை திட்டுற மாதிரி வாயை திறக்காம காது கேட்காத மாதிரி குத்துக்கல்லாட்டம் உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஹலோ, நான் சொல்றதாவது கேக்குதா?
1: கேட்காது. அவங்க ரெண்டு பேருக்கும் காதும் கேட்காது. அவங்களால பேசவும் முடியாது. ரெண்டு பேரும் பிறவிலேயே செவிடுவோம். அப்பா அம்மாவை ரொம்ப திட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? எல்லா பொம்பளைங்களும் வயசு மறுப்பாங்க. நான் உண்மையா சொல்றேன், எனக்கு 29 வயசாகுது. இது வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்கல. ஏன் தெரியல? அது காரணம் இருக்கு. அவங்க பேசுறது கேக்குறது எல்லாம் என் மூலமா தான். அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன தவிர வேற யாருமே இல்ல. அதே மாதிரி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு. எப்படி ஒரு நிலைமையில கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன கட்டாயப்படுத்துறாங்களே? நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா என்னை விட சுயநிலைவாதி வேற யாரும் இருக்க முடியாது. அதனாலதான் நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க அப்பா பிறவிலேயே செவிடு ஊமைங்கிறதுனால தன்னை மாதிரியே கஷ்டப்படுற ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்வு கொடுப்பேன்னு பிடிவாதமா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ அவரோட பொண்ணு, நான் மட்டும் என் லட்சியத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும்?
4: ஆமா, நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது அடிக்கடி கையாட்டி பேசுறீங்களே, அது உங்க மேனரிசமா?
1: அது ஒரு பாஷைங்க, சைகை பாஷை. ஞாயிற்றுக்கிழமை மதியான டிவில செவிடு உமைகளுக்கு செய்திகள் வருமே, பார்த்ததில்ல நீங்க?
4: இனிமே பார்க்க ஆரம்பிச்சிடுவேன்.
1: வீட்டுக்கு வந்திருக்கீங்க,
4: காபி சாப்பிட்டு போனீங்களா? ரொம்ப பிடிவாதங்க உங்களுக்கு. ஏன் இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? சரி சரி, காபி டம்ளர்ல வேணா சொம்பளே.

0: வந்துருங்க.
1: எப்ப மழை விடுறது, எப்ப நான் வீட்டுக்கு போறது, என்ன காண நான் அம்மா வேற ரொம்ப பயப்படுவாங்க.
0: இருங்க, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை விட்டுருங்க. ஏத்துக்கு ஒரு கனவுங்க.
1: என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியா?
0: அது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிக்க?
1: என் கல்யாணம் உங்க கனவுலதான் நடக்கும்.
0: உங்க கல்யாணம் தானே நிச்சயம் நடக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்? 5 அடி 9 அங்குல உயரம், வெயிட் 65 கிலோ, கலர் கருப்புக்கும் சிவப்புக்கும் நடுவுல இந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி ஒரு அழகான ஆளை பார்த்து நீங்க லவ் பண்ண கூடாது?
1: நான் போய் லவ் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் காதல்ங்கிறது வயசு, அழகு, உயரம் இதெல்லாம் பார்த்து வரதில்ல. அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கணும். அவரை பார்த்தாலே ஒரு மரியாதை வரணும். அவர் ஒரு வித்தியாசமான பர்சனாலிட்டியா இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா உங்க ARR மாதிரின்னு வச்சுக்கீங்களேன்.
0: அன்னைக்கு அவனை பிடிக்கலன்னு சொன்னீங்களே.
1: சும்மா விளையாட்டுக்கு தானே.
2: ஹலோ, நீங்க எப்படிங்க?
1: பஸ் ஸ்டாப்புக்கு போனோம். அடிக்கலாம் சார் கொடை எடுத்துட்டு வர போயிருக்காரு.
2: போலாம் வாங்க, பஸ் ஸ்டாப் தானே, என் கூட வாங்க.
3: என்னங்க, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க.
1: என்ன பேசணும்?
3: இல்ல, ரொம்ப நாளா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டு வரேன்.
1: என்னது?
3: அது ஐ அம் எ விடோவர். எனக்கு 35 வயசாகுது, 10 வயசுல ஒரு குழந்தை இருக்கு.
1: அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது.
3: அது பரவாயில்லன்னா, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைன்னா, உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதுங்களா?
1: சுத்தமா புரியலைங்க.
3: உங்களுக்கு கல்யாணம் ஆலியா? எனக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் நான் விடுவேறா. நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். ஐ திங்க் நீங்களும் என்ன ரொம்ப விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமா சேர்ந்து அனுவுக்கு ஒரு அம்மா, நானே சமையல். கடவுளே, இன்னுமா புரியல. சரி, நான் இந்த விஷயத்த உங்க வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்.
1: ஆதரவா சாஞ்சிக்க, நண்பனா, நல்லவனா, ஒரு கணவன், நான் பெத்ததுன்னு உரிமை கொண்டாட ஒரு சின்ன பொன் குழந்தை, கவிதையா எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்கும் இந்த ஆசை வந்துருச்சா என்ன? நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு அம்மா கிட்ட சொல்ல ரொம்ப தயக்கமா இருக்கு. அதுக்கு முன்னால இந்த சந்தோஷமான செய்திய அடிக்கலாம் சார் கிட்ட சொல்லிடணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம்டா.
4: நான் சொல்றபடி கேக்கல, உன் கதையே பப்ளிஷ் ஆகாதுடா.
1: அடிக்கலாம் சார் கரா, அவர்கிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லணும்.
4: அவர் இல்ல, அது விடுங்க, அவர் வந்த அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல எங்க பிரச்சனை தீத்துவேங்க. இவன் ஒரு கதை எழுதிருக்கான், அதோட முடிவை பத்தி எங்களுக்குள்ள ஒரு தகராறு.
5: என் கதை என்னன்னா, ஒரு பொண்ணு தன்னை பெத்தவங்களுக்கு கண்ணு தெரியலையே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணமே பண்ணிக்காம இருக்கா. எதிர்பாராத விதமா மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தனை சந்திக்கிறா,
4: அவனே கல்யாணம் பண்ணிதான் ஒரு முடிவுக்கு வரா.
5: எப்படா, கண்ணு தெரியாத பெத்தவங்களை எந்த கிணத்துல தள்ளி விட்டுட்டு அவ கல்யாணம் பண்ணிக்கவா?
4: ஏன், அவங்களுக்கு எவ்வளவு போயிடும் இல்லையா, அனாத ஆசிரமம் இல்லையா, அங்க போட்டுமே.
5: அப்போ அவ இத்தனை நாளா தியாகத்தோட வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் எல்லாம் போகுத?
4: வாழ்க்கை பூரா பெத்தவங்களே கட்டிட்டு அழுதா? அவளுக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி இதெல்லாம் வேணாமா?
5: ஏன் கதாநாயகி அப்படி இல்லீங்க? அவ தன்னை பெத்தவங்களுக்காக அத்தனை இழக்க தயாரா இருக்கா. அவ தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட குடும்பம் வேணும்னு நினைக்கல.
4: அப்ப அவ எதுக்காக அவத்தனை காதலிக்கணும்?
1: அவளும் ஒரு பொண்ணு தானே, தள்ளி இல்லையே, அதனாலதான் அவ காதலிச்சா. அவ தன்னுடைய இளமைக்கும் உணர்ச்சிக்கும் அடிமையாகி அவ மேல ஆசைப்படலையே. கவிதையா தனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்னு நினைச்சா, நினைக்க கூடாதா?
5: நினைக்க கூடாது. ஏன் கதானே அப்படிப்பட்டவ இல்ல, வித்தியாசமானவ, சுயநலம் இல்லாதவ. அவ இந்த சொசைட்டிக்கே முன்னுதாரணமா திகழணும். அவளை பார்த்து 4 பேர் பெத்தவங்களை வச்சு காப்பாத்தணும்.
1: இது வரைக்கும் எந்த லட்சியத்துக்காக வாழ்ந்தாலும் அந்த லட்சியத்துல இருந்து வழி தவறி உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவு எடுக்க பார்த்தா அந்த முடிவு தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டா, அதனால கல்யாணம் வேண்டான முடிவுக்கு வந்துட்டா. உங்க கதையை அப்படியே முடிச்சுக்குங்க. எனக்கு ஏன் கல்யாண ஆசைய கொடுத்து அப்பா அம்மாவை நான் எப்படி மறந்த? நீ எப்படி கல்லா இருக்கியோ அதே மாதிரி தானே நானும் என் மனசு கல்லா வச்சிருந்த. காதலிய கண்ண மறைச்சிருச்சா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நீ எங்க பேச போற? இத்தனை வருஷம் தனியா இருந்த உனக்கு திடீர்னு என்ன கல்யாண ஆசை? உன் அதிர்ஷ்டத்தை பத்தி உனக்கு தெரியாதா?
3: ஹலோ, கடவுள் கிட்டயும் சைக பாஷை தானா? என்ன ஒரே சோக கீதம்!
1: நான் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு உங்க பின்னாடி வந்தா என் அப்பா அம்மா கதி என்ன ஆகுறது? காது கேட்காத, வாய் பேச முடியாத உங்களை அனாதையா விட்டுட்டு வந்தா அதை விட பெரிய பாவம் வேற என்னங்க இருக்கு? என்ன மன்னிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் நடக்காது.
3: எங்க, நீங்க என் மனசு சின்னதுன்னு கேலி பண்றீங்களா, இல்ல என் வீடு சின்னதுன்னு கேலி பண்றீங்களா? யார் அவங்களை அனாதையா விட்டுட்டு போறாங்க? நம்ம கல்யாணம் நடந்த உடனே அவங்களும் நம்ம கூடவே வந்து இருக்க போறாங்கன்னு தான் நான் நினைச்சிருக்கேன். அவங்க உங்களுக்கு மட்டும்தான் அப்பா அம்மாவா? இனிமே எனக்கும் அவங்க தாங்க அப்பா அம்மா.
1: என்னம்மா தாலி வரையறேன்னு பாக்குறீங்களா? ஆமாமா, உங்க ஆசைப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்.
6: ஐயோமா, என்னம்மா இது, ரொம்ப மோசம் நீங்க.
1: குட் ஈவினிங்.
3: குட் ஈவினிங்.

0: உங்க பொண்ணோட எக்ஸாம் ரிசல்ட் மார்க்க பார்த்துட்டு டியூஷன் வேணானே என்ன நிறுத்திடாதீங்க.
1: கணக்குல 20 மார்க் வாங்கின என் பொண்ணு 2 மாசத்துல 80 மார்க் வாங்க வச்சிருக்கீங்களே, சூப்பர் ஷோ.
0: அது எப்படி எதை சொன்னாலும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறா. அவங்க அம்மா ரொம்ப புத்திசாலியா இருந்திருக்கணும்,
1: இல்லன்னா என்ன கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? கிண்டலா பண்றீங்க, பசங்க கிண்டல் பண்ணா டீச்சர் அடிப்பாங்க, நீங்களே கிண்டல் பண்ணா யார் அடிக்கிறது?
2: நீங்க நீங்கப்பா.
1: சுமார் அனு 80 மார்க் வாங்கியிருப்பதை பாராட்டி இந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு காரணமான சாரதா டீச்சர் அவர்களுக்கு இந்த 5-star சாக்லேட் பரிசளிக்கப்படுகிறது.
0: காக்காவை பழக்க முடியுமா? கிளியதான் பழக்க முடியும், அதனால சாக்லேட் அனுவுக்கு.
1: அதுலயும் பாயிண்ட் இருக்கு, அதனால கிளிக்கு 50 ட்ரெயினருக்கு 50.
0: என்னமா
1: 50-50?
0: எடுத்துக்கா.
1: ஆஹா, ஸ்வீட் காஃபி.
0: இது என்ன, பால் கணக்கா இல்ல கரண் கணக்கா?
1: என்னோட வெயிட்டுங்க, நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடு குறைச்சதுல இருந்து மாசம் மாசம் என்னுடைய வெயிட்டை இங்க குடிச்சிட்டு வரேன்.
0: இது என்னது, 44, 43, 42 உங்க வயசா? அதுவும் மாசம் மாசம் குறையதா என்ன?
1: That's a good one. அது என்னோட இடுப்பளவுங்க. பாருங்க, 2 மாசத்துல 2 அங்கலம் குறைச்சிருக்கிறேன் பாருங்க.
0: நம்பணுங்கிறீங்களா?
1: நம்ப மாட்டீங்களே, தெரியுமே பொம்பளைங்களே இப்படிதான்.
0: இல்ல இல்ல,
1: come on, be a good judge.
0: இன்னொரு டேப் கிடைக்குமா?
1: இது எலாஸ்டிக்குங்க.
0: என்னங்க இது, இடுப்பா திருவாரூர் தேரா?
1: இல்ல, வள்ளூர் கோட்டை.
0: சிரிப்பு வருது, இருக்கு.

0: கோவலத்துக்கு வந்தோம், ஒரு கொடை எடுத்துட்டு வந்தோமா?
1: அது விடுங்க, ஒரு பேர் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்றீங்களா?
0: யாருக்கு பேர் தேடுறீங்க?
1: நம்ம குழந்தைக்குதான், அனுராதா. உங்க மக அனுதான் எனக்கும் பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு. உங்களை கேட்காம தப்பா நினைச்சுக்காதீங்க.
0: இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு தனி மனசு பண்ணுங்க. என்ன பண்ணுங்க நீங்க?
1: பேர் கடல வாங்கினீங்க பாத்தேன், ஐஸ் எப்ப வாங்கினீங்க? கால் பயங்கரமா வலிக்குதுங்க.
0: என்னாச்சு?
1: என்னங்க, நான் டீச்சருங்க, நாலெல்லாம் பசங்களுக்கு நின்னுகிட்டே பாடம் சொல்லி கொடுக்கணும். அவ்வளவு மாதிரி சாரியமா உட்காந்துட்டு நினைச்சப்போ ஸ்டவ் ஹார்மோனியம் கிட்டார்னு ரிப்பேர் பண்ற வேலை நினைச்சிருக்கீங்களா என்ன? நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், அப்படி என்ன சீரியஸா படிக்கிறீங்க? குடுங்க குடுங்க.
0: பாவலர் வரதராஜன் பாட்டு.
1: மண்ணில் இந்த காதல் என்று உங்களுக்கு பாட தெரியுமா? அது சரி, பாட்டையும் யாராவது கொண்டு வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டதானே உங்களுக்கு பாட தெரியறது.
0: கிண்டல, எனக்கு ஊஹோன்னு பாட தெரியட்டாலும் ஓரளவுக்கு பாட தெரியுங்க. பாக்குறீங்களா, இந்த பாட்டை நான் இப்ப பாடுறேன், சும்மா இல்லங்க. மூச்சு விடாம
1: மூச்சு விடாம நீங்க

0: ஏய் அண்ணோ, என்னம்மா மழையில நினைஞ்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுல போயிருக்கலாம்ல? சரி விடவா. என்ன கோவமா, என்ன ஆச்சு?
1: நீ வரத்துக்குள்ளாதான் தெரிஞ்சிருந்தா பக்கத்து வீட்டு மாமா கிட்ட சாவி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல.
0: தப்புதான், கொஞ்சம் அர்லியா வந்துடலாம் நினைச்சம்மா. டீச்சரோட பேசிட்டு இருந்தேனா டைம் போனதே தெரியலம்மா.
1: பரவாயில்ல, இப்பயாச்சும் ஞாபகம் வந்துச்சு.
2: கொஞ்சம் சீரியஸ் தான், லேடிஸ் இல்லாத வீடு பத்திரமா பாத்துங்க. இன்னைக்கு ஈவினிங் குள்ள அந்த மூச்சு திணறல் நிக்கலனா எனக்கு இமிடியேட்டா போன் பண்ணி சொல்லுங்க, உடனே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிடலாம். லேட் பண்ணாம நான் எழுதி கொடுத்த மருந்தை வாங்கி கொடுத்துருங்க.
3: சரி டாக்டர்.
1: அப்பாக்கு உடம்பு சரியாகணுமா? எனக்கு அப்பா வேணும். நீ தான் எனக்கு இல்ல, எனக்கு அப்பா வச்சு வேணும்.
4: சாரதா, ரெண்டு நிமிஷம் இருங்க, ஜப பண்ணிட்டு வந்துடுறேன்.
5: என்ன அடைக்கலாம் சார் காலை?

0: சர்ச்சுக்கு?
1: மேட்டர் தெரியும்ல, ஏஆர்ஆருக்கு உடம்பு சரியில்லை.
0: பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே.
1: 103 டிகிரி ஜுரம். காலையில டாக்டர் கூட்டு போய் கிட்ட இருந்து மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இருந்தாலும் எனக்கு கவலையா இருக்கு. அதான் காலையில இருந்து சர்ச்சில் இருக்கேன். இது வரைக்கும் நான் கண்ட கனவு அத்தனையும் பழிச்சிருக்கா? அதான் பயமா இருக்கு. நேத்து ஒரு கெட்ட கனவு, ஒரு பணத்தை தூக்கிட்டு போற மாதிரி தூரத்துல இருந்து பாக்குறேன். நல்லா தெரிஞ்ச முகம், ஆனா யாருன்னு தெரியறதுக்குள்ள திடுக்குன்னு முடிச்சுக்கிட்டேன். இந்த நேரம் பார்த்து ஏஆர்ஆருக்கு வேற உடம்பு சரியில்லை, அதான் வயத்த கலக்கிக்கிட்டு இருக்கு.
0: என்ன திட்டிருந்த?
2: ஒண்ணும் இல்லைங்க, மழையில நனைஞ்சல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு.
0: என்னால தான் நீங்க மழையில நனைஞ்சிக்க, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்.
2: நீங்க ஒண்ணும் காரணம் இல்ல, பயிற்சி மாதிரி பேசாதீங்க.
0: குட் மார்னிங். ஜோரம் எப்படி இருக்கு?
3: போய் போச்சு, போயிருந்து
0: ஜோரம் தான் போயிடுச்சு. இன்னும் என்ன படுத்துருக்கீங்க? கொஞ்சம் சுறுசு பாருங்க, உட்காந்து புஸ்தகம் படிங்க, எங்கிட்ட பேசுங்க. இன்னொரு தலைன்னு இந்த பெட்டரா இருக்குல்ல, இதை இருங்க கொண்டாரு.
4: சாமி இங்க பாரு, பிஸ்கட் பத்தியா, இங்க பாரு, இங்க பாருமா.
5: திறந்த அம்மாவோட மூச்சு காத்து வெளியே வந்துடாது, அதான் புடுங்க.
0: அப்படி திட்டீங்க முன்னாடியே, இந்த திட்டு திட்டீங்கன்னா அவன் என்ன நினைப்பா? இவ சித்தி ஆவறதுக்கு முன்னாடியே அப்பா என்ன இப்படி திட்டுறாரு? சித்தி ஆயிட்டா அப்புறம் என் நிலைமை என்ன அவன் நினைக்க மாட்டாளா? அவன் குழந்தைங்க, அவளை நாம தான் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்.
3: என்ன ஆச்சு?
0: பஸ்காரன் கைங்கரியம், பாரத மண்ணின் சேரன் சகதியும் என் மேல. தண்ணி கொஞ்சம் குடுக்கறீங்களா? இங்கே வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்.
3: வாஷ் பண்ணிக்கிட்டு அதே புடவை கட்டி போறீங்களா? முதல்ல உள்ள வாங்க, ப்ளீஸ் கம் இன்.
0: ஹலோ அனு, எப்போ வந்த ஸ்கூல்ல இருந்து? என்ன அப்படி பாக்குற? ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நல்ல இல்லைனாவது சொல்லு.
5: நீ எங்க அம்மாட படுவ, நீங்க எப்படி கட்டலாம்?
0: ஏன், நான் உங்க அம்மா மாதிரி இல்லையா?
5: எங்க அம்மா எப்பயும் செத்து போயாச்சு, நீ ஒண்ணும் எங்க அம்மா இல்ல.

0: கிடைக்கல சார். அந்த காத்தாடிய பாருங்களேன்,
1: ஆனந்தமா கூத்தாடிக்கிட்டு சுதந்திரமா. இந்த ஆகாயமே எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி திம்மரா விஸ்க விஸ்கன வாழை வேற ஆட்டிக்கிட்டு எப்படி பரபரப்பா பறக்குதுன்னு பாருங்க
0: சார். கிளி கூண்ல மாட்டிக்கிட்டு படப்படன்னு தவிக்கும் போது உடனே அந்த கூண்ட திறந்து விட்டு அதை காப்பாத்தணும்னு நமக்கு ஒரு வெறி வரும் பாருங்க.
1: அதே மாதிரிதான் லைட் கம்பத்துல காத்தாடி மாட்டிக்கிட்டு படப்படன்னு தவிக்கும் போது என்னமோ என்கிட்ட என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு உயிர் பிச்சை கேட்கற மாதிரி இருக்கும். உடனே அந்த லைட் கம்பத்தை ஏறி அதுக்கு சாவுல இருந்து விடுதலை கொடுக்கணும்னு எனக்கு தோணும் சார். நீங்க எப்பாவது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
2: இது வரைக்கும் லைட் கம்பில மாட்டின காத்தாடி என் கல்ல படல. பட்ட உடனே ஆக்ஷன் எடுத்துறேன் உங்க சார்பா.

0: அடைக்கலன் சார் நேற்று சர்ச் வாசல பார்த்து உங்க உடம்பு நல்லா ஆகணும்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல மனுஷன், அவருக்கு இப்படி ஒரு முடிவு வந்துருச்சு.
1: யாரோ இறந்து போன மாதிரி கனவு கண்டேன்னா அவன் கனவு எல்லாம் பலிக்குதா? இந்த கனவு எங்க பலிக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன், பயந்தபடியே பலிச்சிச்சு. பாவம், அவனை பத்தி அவன் கனவு கண்டிருக்கான்.
2: அது மட்டும் இல்ல சார், அவர் கண்ட கனவு அத்தனையும் பலிச்சிருக்கு.
3: ஆனா ஒரே ஒரு கனவு மட்டும் கடைசி வரைக்கும் பலிக்கவே இல்ல.
0: ஏது?
3: உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அடிக்கடி கனவு கண்டேன்னு சொல்லுவாரு, அது மட்டும் பலிக்கல. ஆனா அது பலிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அது பொய். இத அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டேன்னு. அடிக்கடி பொய் சொன்னாலாவது உண்மையிலேயே அது மாதிரி கனவு வந்து அது பலிச்சிடாதாங்கிற ஆசைதான் அவருக்கு.
4: சிஸ்டர்,
5: நீங்க யாரு?
4: உங்களை பாக்கணும். அப்பா, உங்க தேடிக்கிட்டு யாரோ வந்திருக்காங்க, நான் ஸ்கூலுக்கு போறேன். சார், உள்ள போய்க்காருங்க.
1: எங்க அவ்வளவு தூரம் சொல்லிருந்த? நானே பையன் யாரு?
5: ஐயா ராசா, இவரால பேச முடியாதனால இவர் சொல்ல வேண்டியதெல்லாம் இப்ப நான் சொல்லறேன். எல்லாம் நல்லபடியா நடக்க நினைச்சிட்டு இருக்க போதுமே, திடீர்னு வீட்டுல இந்த கல்யாணத்து பெரிய திருப்பம், அதனால இந்த கல்யாணமே நின்னு போயிருன்னு பாவம் இந்த பெரியவர் ரொம்ப கவலைப்படுறாரு. இவங்க உயிர் வாழ்றதே இந்த பொண்ணுக்கு,

0: ஒரு கல்யாண பெண்ணை பார்க்கதான். அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கலன்னா அந்த அதிர்ச்சி உங்களால் தாங்கிக்க முடியாது. அதனால நீங்க எங்க டீச்சரை கை விட்டுடாம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்.
1: கவலைப்படாதீங்க, உங்க பொண்ண நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா.
2: கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னா கண்டிப்பா அனுவோட மனப்பூர்வம்

0: கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். இந்த பாருங்க, ரெண்டு விஷயம் நிச்சயம்.
1: ஒண்ணு, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது கண்டிப்பா அவங்க கூட தான். ரெண்டு, அப்படி நடக்கிற நம்ம கல்யாணம் நிச்சயமா அனுவோட சம்பந்தம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நடக்கும்.
0: முதல்ல அனுவுக்கு நான் அம்மாவா வரதுதான் பிடிக்கலன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, வேற யாரு அம்மாவை வருதுமே அதுக்கு பிடிக்கலன்னு. ஏன்னா அனுவால அம்மாவை மறக்க முடியலங்க.
2: எனக்கு என்னமோ அப்படி தோணலைங்க.
0: அப்ப நேரம் வீட்டுக்கு போங்க. குழந்தைகிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா ஓப்பனா கேளுங்க.
2: இன்னைக்கேவா?
0: அனுவோட சம்மதம் இன்னைக்கே கிடைக்குமா? சந்தோஷம். அதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகுமா? கவலை இல்ல, காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வரேன்.
3: என்னப்பா என்ன தூங்கல?
2: தூக்கம் வரலமா?
3: 9 மணிக்கெல்லாம் கொட்டை விட்டு தூங்கிருவேன். கொட்டை கொட்டை முடிச்சிட்டு இருக்க இந்த பணியில.
2: நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
3: என்ன விஷயம்?
2: நம்ம சாரதா டீச்சர்ல அவங்கள பத்தி நீ என்ன நினைக்கிற?
3: என்ன நினைக்கணும்?
2: நல்லவங்க இல்ல?
3: ஆமா.
2: அம்மா மாதிரியே உனக்கு அழகா கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை மறுபடியும் 70-80 மார்க் வாங்க வச்சுட்டாங்க. இல்ல, உன்னை பாத்துக்கிறதுக்கு வீட்டுல ஒரு ஆள் வேணும் இல்லையா?
3: எதுக்கு? அதான் நீ இருக்கிய.
2: நான் இருக்கேம்மா. இருந்தாலும் சாரதா டீச்சர் மாதிரி ஒரு ஆள் வீட்டுல இருந்தா உனக்கு நல்லது, அப்பாவுக்கு நல்லது. என்ன சொல்ற டீச்சர்? வந்து நம்ம வீட்டுல இருக்க சொல்லட்டுமா? டீச்சர் வந்து நம்ம வீட்டுல இருக்கணும்னா நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். பண்ணிக்கட்டுமா?
4: டீச்சர், டீச்சர், அனுவ காணோம். எங்க தேடியும் கிடைக்கல, எங்க போனாலும் தெரியல.
0: என்னங்க, குழந்தை கிடைச்சிட்டாலா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? என்ன ஆச்சு? நீங்க அவளை அடிச்சீங்களா? நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா?
5: என்னது அனுவா? நிச்சயமானதுதானே? ஐயோ, நமக்கு தெரிஞ்ச குழந்தைங்க, பத்திரமா பாத்துங்க. உடனே அவங்க அப்பா அமுச்சு வைக்கிறேன்.
6: குழந்தைங்கன்னா தப்பு பண்றது சகஜங்க. அதுக்காக அவங்கள ஒரேடியா கண்டிக்கவும் கூடாது, தண்டிக்கவும் கூடாது. எந்த அளவுக்கு அந்த பிஞ்சு மனசுல உங்க மேல வருத்தம் ஏற்பட்டிருந்தா அதுவா வந்து எங்க ஆசிரமத்தை கதவை தட்டி நான் ஒரு அனாதன் சொல்லும். அதுவும் நீங்க ரெண்டு பேரும் இருக்கும் போதே அப்படி சொல்லுதுன்னா அந்த குழந்தை மனசுல எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கணும். குழந்தைக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணாதீங்க. பெரியவங்க நாம தானே விட்டு கொடுத்து நடந்துக்கணும். யோசிச்சு பாருங்க.
7: மேடம்
6: ஐசக், இவங்களை அந்த குழந்தைகிட்ட கூட்டிட்டு போப்பா. அதான் நேத்திக்கு புதுசா வரல.
7: ஓகே மேடம், வாங்கம்மா.
2: என்ன
0: அனு கிடைச்சிட்டேன். இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அனு மறுபடியும் நம்மள ஒன்னா சேர்ந்து பார்க்க கூடாது. நான் போயிடுறேங்க. இங்க இருந்து மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில இருந்து நான் ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். அதான் உங்களுக்கும் நல்லது, அனுவுக்கும் நல்லது.

0: அவருக்கு எனக்கு எதையும் ஆசைப்பட்டதில்லை. முதல் தடவை நான் ஆசைப்பட்டேன், அதுவும் என் கைவிட்டு போயிடுச்சு. இனி நான் காலம் பூரா உங்களோட இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது. என் முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. எல்லாம் இதுபடித்தான் நடக்கும்.
1: இந்த தடவை கண்டிப்பா வந்திருக்கணும்.
2: டேய் மகாதேவா,
3: என்னடா
2: உஷிங்கப்பா ஜிகிடாங்க ஜிகிடா.
3: என்ன என்ன
2: ஆனந்தபடம்ல என்னுடைய கதை பிரசுரமா இருக்குதா?
3: அந்த குருட்டு அப்பா அம்மா கதையா? அந்த முடிவ பத்தி இத குழப்பிட்டு இருந்தியே.
2: முடிவ சூப்பரா மாத்திட்டேன். அப்பா அம்மா ரெண்டு பேரையும் தற்கொலை பண்ணிட்டேன்.
4: சாரதா, சாரதா

0: கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன். லீவ் இட் டு மீ.
1: அம்மா, சாரதா டீச்சரோட அட்ரஸ் போட்டோ எதுவுமே இல்லையே, எப்படி கண்டுபிடிப்ப?
0: இவ்ளோ க்ளோஸா பழகினாங்கங்கற, ஒருவேளை அவங்க அட்ரஸ் இல்லாம இருக்கலாம். அப்பாட்ட அவங்க போட்டோ நிச்சயம் இருக்கும், அவரே கேட்டுருவாங்க.
1: வேண்டாம், நான் சாக போற விஷயம் அப்பாவுக்கு தெரியாது. நான் சாரதா டீச்சரை சேர்த்து வைக்க போற விஷயம் அப்பாக்கு தெரியக்கூடாது. நான் எங்க அப்பா விட்டு பெரியதுக்குள்ள அவங்கள சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: சரி, சே, வீட்டுல தேடாத இடம் கிடையாது. சாரதா டீச்சர் போட்டோ மட்டும் கிடைக்கல.
2: எனக்கு தெரியும் அது கிடைக்காதுன்னு.
0: எங்க தேடுறது? ஆனா ரூமுக்கு ரூம் உங்க அம்மா போட்டோ மாத்திரம் இருக்கு. ஆமா, போட்டோக்கு நீங்க பூவே மாத்தலையா? ஆக்சுவலி அனு, நீ உங்க அம்மா அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு தெரியுமா? சொல்ல போனா உனக்கு உங்க அம்மாக்கும் வித்தியாசமே இல்ல.
1: இருக்கே, அவங்க 28 வயசுல போயிட்டாங்க, நான் 18 வயசுல போறேன்.
0: சும்மா இப்ப பார்த்தாலும் பேத்தாதீங்க.
1: உண்மைதானே?
3: பெங்களூர்லயே சிறந்த பள்ளின்னு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்தவங்க நம்ம சாரதா டி. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஊமைகள் பள்ளிக்கூடத்தில் தன் வாழ்நாள் முழுதும் தங்கியிருந்து சேவை செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டியிருக்கிறது. அமெரிக்கா புறப்படும் சாரதா டீச்சர் அவர்களுக்கு நமது உலக பொதுநல மைய பள்ளிக்கூடத்தின் சார்பாக இந்த நினைவு பரிசை அளிக்கிறேன்.
4: ரொம்ப நல்லா சொல்லிட்டே இருந்தா அமெரிக்கா போகணும் மாமி, அமெரிக்கா போகணும் மாமின்னு. இப்பதான் பகவான் கண்ணை திறந்திருக்கார். கல்யாண கத்தின் பண்ணிக்கலையோ இல்லையோ, ராஜா திட்டாக்குன்னு கிளம்பிட்டா அமெரிக்காக்கு. நேத்துக்கே மெட்ராஸ்க்கு புறப்பட்டு போயிட்டாலே, நீ இன்னைக்கு வந்து நிக்கிறியே. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஃபிளைட்னு சொல்லிட்டு இருந்தா காபி சாப்பிடுறியா? காத்தால 7 மணி ஆச்சு, பால்காரன் காணும்.
0: பரவாயில்ல, மெட்ராஸ்ல உங்க அட்ரஸ் தெரியுமா?
4: எனக்கு தெரியாதேப்பா.
0: வரேன்.
4: சரி. பலிக்குதா? இங்க நான் பயந்துபடி சீரியஸ் ஆயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரீனல் ஆஞ்சோகிராம் எடுத்தாகணும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இன்னைக்கு ஈவினிங் குள்ள அவளுக்கு இந்த ஆபரேஷனை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ரிலேட்டிவ்ஸ் யாருக்கா சொல்றதுன்னா சொல்லிடுங்க.
0: அனுவ காப்பாத்துறதா நம்ம கையில இல்ல. அட்லீஸ்ட் அவளுக்கு கொடுத்த ப்ராமிஸ் யாவது காப்பாத்தலாம்னு பார்த்தா சாரதா அவ பெங்களூர்ல காணும். அனுக்கு எவ்வளவு சீரியஸ் ஆகி ஆபரேஷன் அளவு போகும் நான் எதிர்பார்க்கலடா. ஏன் அனு கொண்டா ஆயிடாது இல்ல, எனக்கு பயமா இருக்கடா.
5: டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். அவ செத்துருவாளன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிற இந்த ஆபரேஷன்ல நிச்சயமா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணடா. ஃபிளைட் டைம் 6 மணிக்கு, ரிப்போர்ட்டிங் டைம் 5 மணிக்கு, நிச்சயமா ஏர்போர்ட்ல மடக்கிடலாம்டா.
0: மறைய மாதிரி பேசாதடா. ஆபரேஷன் எத்தனை மணிக்கு? அதுவும் 5 மணிக்குங்கிற. எப்ப ஏர்போர்ட்ல பிடிக்கிறது, எப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு வருது? இந்த ஏர்போர்ட்ல பிடிக்கிற விஷயம் முடியாதுப்பா. அதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாலும் பார்த்தாங்க. இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல எங்கேயிருந்து தேடுறது? மணி வேற 2 ஆச்சுடா. ஆபரேஷனுக்கு 3 மணி நேரம் தான் பாக்கி. அதுக்கு முன்னாடி அவங்களை பார்த்தானோ? யாரை கேட்கறது, எப்படி பாக்குறது?
5: ஏறிடா வண்டியில. பிளைட்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் உடைய அட்ரஸ் லிஸ்ட் இருக்கும்ல, முதல்ல அதை பிடிப்போம்.
6: அடிக்கடி வந்துட்டு போங்க. பிளைட்ல போறவங்க யார் அட்ரஸ் வேணாலும் நான் தரேன்.
0: டேய் சாரதா, பாலாஜி நகர் 3rd ஸ்ட்ரீட், வீட்டு நம்பர் 38.
7: தேங்க் யூ சார். தேங்க் யூ.
4: நான் வரேன். 1 ஹவர் முன்னாடியே ஏர்போர்ட்ல இருக்கணும். டென்ஷன் பண்ணாதம்மா. உன் ஒருத்தியால நம்ம குரூப் மொத்தமா அமெரிக்கா போக முடியாம போயிட போதுரி. இப்ப என்ன அத்தை பாக்கணும்னு அவசியம்?
8: உன்ன மாதிரி உறவே இல்லாதவ நினைச்சியா? கரெக்ட் டைம்க்கு திரும்பிடுவேன். ஆட்டோல தான் போறேன். சாரதா, உனக்கு தெரிஞ்சவங்க யாரை பாக்கணும்னு சொல்லு, டிராப் பண்றேன்.
9: இல்ல,
8: நீ மெட்ராஸ்ல யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லையா?
9: தெரிஞ்சவங்களா? இல்ல
0: சார்.
6: யார் சார் நீங்க?
0: சாரதாமா இருக்காங்களா?
6: ஆமா, அவங்க அமெரிக்கா புறப்பட்டு இருக்காங்க.
0: சசி வந்திருக்கேன்னு
6: சொல்லுங்க. சசின்னு சொன்னா தெரியுங்களா?
0: சொல்லுங்க. தெரியும். பிளீஸ்
6: இருங்க.
8: என்ன வேணும்?
0: இன்னைக்கு 6 மணி பிளைட்ல ஒரு லேடி அமெரிக்கா போறாங்க, அவங்களை கூப்பிடுறீங்களா?
8: நான் தான் அந்த லேடி.
0: இல்ல, சாரதான்னு ஒருத்தர்.
8: நான் தான் சாரதா.
0: நாங்க தேடி வந்தது வேற சாரதா.
1: எல்லாரும் முடிச்சுக்கிறதுக்கு அலாரம் வைப்பாங்க, நான் தூங்கறதுக்கு வைக்கிறேன். 5 மணிக்கு ஆபரேஷன் ஆச்சு.
10: சும்மா போட்டு மனசு குழப்பிக்காதம்மா. ஆமா, எங்க சசிய காணோம்? ஊர்ல இல்லையா?
1: நான் தான் அவட அமைச்சிருக்கேன். உங்களுக்கு என்னோட கடைசி பிரசன்டேஷனா கொடுக்க ஒரு பரிசு பொருளை வாங்கிட்டு வர போயிருக்கான். நான் போறதுக்குள்ள வந்துடுமேன்னு ஒரு டென்ஷனா இருக்கு. ஏன்னா அப்பதானே நானே என் கையால அந்த பரிசு உங்ககிட்ட கொடுக்க முடியும்.
0: சாரதாவை கண்டுபிடிச்சிட்டோம்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். தேடி அலைஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுடா. டைம் வேற ஆயிட்டே இருக்கு, ஒரு க்ளூ கூட கிடைக்கலடா. அந்த லிஸ்ட் கொடு. நம்ம பார்த்த சாரதா. டேய், இன்னொரு சாரதா அட்ரஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் வெல்ஃபேர் சென்டர். மை காட், திஸ் இஸ் கம் ஆன்.
11: ஆமாங்க, நீங்க சொல்ற எல்லா டீடைல்ஸும் கரெக்ட். எங்க பெங்களூர் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற அதே சாரதா தான். இப்பதான் இங்க இருந்து ஏர்போர்ட் போறாங்க. நாங்க நடத்துற ஸ்கூல், ஹாஸ்பிடல், இங்க இருந்து 6 பேரை செலக்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புறோம். இன்ஃபேக்ட் உங்க சாரதா அமெரிக்காவுக்கு போறது காரணமே நான் தான். அந்த குரூப் இப்பதான் போச்சு. நீங்க லேட் 5 நிமிஷம்
0: சார். உங்களை உடனே பாத்தாகணும். எங்க இருப்பாங்க?
11: 6 மணிக்கு பிளைட்டு. ஏர்போர்ட்ல பாருங்க.
0: இல்லங்க, அவங்க சொந்தக்கார பொண்ணுக்கு 5 மணிக்கு ஆபரேஷன், அதுக்குள்ள பாத்தாகணும்.
11: மவுண்ட் ரோட்ல

0: அவங்க அப்பா அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு நேரடியாவோ மறைமுகமாவோ நிச்சயமா நானும் ஒரு காரணம். கண்டிப்பா அதுக்கு பரிகாரம் தேடணும். சின்ன வயசுல நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப வருத்தப்படுறேன் சசி.
1: சின்ன குழந்தைதானே, இது என்ன ஒத்துக்கிறதுன்னு விட்டுறாம ஏன் பர்மிஷன் போய் பெருசா நினைச்சு புரிஞ்சு போயிட்டாங்களே.
0: லவ்னா என்னன்னு புரியற வயசு இல்லாத இவ்வளவு ஆசை ஆசையா உன்னை காதலிச்சு நிரந்தரமா பிரிய போறேனே. எனக்கு இப்பதான் லவ்னா என்னன்னு புரியுது.
1: எங்க அப்பாவையும் அந்த சாரதா டீச்சரையும் நாம மறுபடியும் சேர்த்து வைக்கணும். அந்த சாரதா டீச்சர் காலில் விழுந்து நான் கதறி கதறி ஆழணும். நான் செஞ்ச தப்புக்கள் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் மனசு நிம்மதியாகும் சசி.
0: நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத விட நாம வாழ்க்கை பூரா சேர்ந்து இருக்கிறத விட எனக்கு அதிகமான சந்தோஷம் அவங்களை சேர்த்து வைக்கிறதுல தான் கிடைக்கும். நான் சாகிறதுக்குள்ள சாரதா டீச்சர் எனக்கு கண்டுபிடிச்சு தருவியா?

0: இது ஷாப்பிங் போறதா சொன்னாங்க. ஐம் சாரி, உங்களுக்கு வேற டீடைல்ஸ் கொடுக்க முடியல.
1: ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியலையே. சசி நான் போறதுக்குள்ள வரமாட்டானோ? அந்த பரிசு நான் உங்களுக்கு கொடுக்காமலே போயிடுவேனோ? நான் சாகிறதுக்குள்ள ஒரு நல்ல காரியம் பண்ணனும் துடிக்கிறேன்பா. அது நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
2: எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
1: உங்க பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்குப்பா. அந்த பாட்டு பாருங்க.

0: அம்மாவை நினைச்சுக்கிட்டியா?
1: அம்மாவா? அம்மாப்பா, அம்மாவை நினைச்சுக்கிட்டு நான் நிறைய கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு.
1: அமெரிக்கா போறதுக்காக எங்க அஞ்சு பேரும் செலக்ட் பண்ணிருக்காங்க.
2: எப்ப திரும்புவீங்க?
1: திரும்பி வரதா? அங்கே செட்டில் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏய் சாரதா, நான் எங்க இருக்கேன்? என்ன நந்தினி, கிளம்பலையா? கொஞ்சம் இரு. 10 வருஷமா ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல், இந்த கட்டிடத்துல இருக்க ஒவ்வொரு செங்கலுக்கு சொல்லிட்டு கிளம்பினதா பணசுக்கு ஆறுதலா இருக்கும். எவ்வளவு செங்கல் இருக்கு, எப்ப சொல்லி எப்ப புறப்படுறது? வா, கிளையண்ட்க்கு நேரம் ஆச்சு, கிளம்பலாம்.
2: சரி சரி.
3: டேய், மணி என்னாச்சுடா? இது 4:30 ஆச்சா? 5 மணிக்கு அனுவுக்கு ஆபரேஷன். அதுக்கு முன்னாடி போய் அட்லீஸ்ட் அனுவையாவது பாத்திரலாம். டீச்சரும் கிடைக்கிற மாதிரி தெரியல. சீக்கிரம் நீ வண்டியை திருப்பு. யோசிக்காதான் ஆஸ்பத்திரிக்கு வண்டி திருப்பு.
0: அனஸ்தெஸ்ட் விஜயராகவன் வந்துட்டாங்களா?
4: வந்துட்டே இருக்காரு.
0: ஆபரேஷன் எவ்வளவு நேரம் நடக்கும்?
4: 4 hours ஆகும்.
0: டாக்டர் அனுவ ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போலான்னு சொன்னாங்க. என்னம்மா?
1: ஒரு நிமிஷம் வெளியில இருக்கீங்களா?
4: ஓகே.
0: என்ன
1: உங்களுக்கு நான் ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கேனாப்பா?
0: என்னம்மா பயிற்சிக்காரி மாதிரி பேசுறேன். எனக்கு மட்டுமல்ல, அதனால யாருக்குமே கருதல் பண்ண முடியாது.
1: இல்லப்பா, நான் உங்களுக்கு பெரிய துரோகமே பண்ணிருக்கு.
0: என்னம்மா சொல்றேன்?
1: கடைசியா நான் உங்களுக்கு ஒரு பிரசன்ட் வாங்கி தரேன்னு சொன்னேன்.
0: ஆமா,
1: அது என்னன்னு தெரியுமா? சாரதா டீச்சர்.
2: இனிமே உன் வீட்டுக்கு போயிட்டு போனுமா? எவ்வளவு நேரம் ஆகுது? பேக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன்.
1: மன்னிப்பு கிடைக்கணும், இதுதான் பையன் ஆசை. நீங்க சாரதா டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கணும்.

0: கல்பிது சசி. எப்படி பயந்துட்டு தெரியுமா? என்ன டென்ஷன், எங்க பார்த்தா எப்படி பிடிச்ச சசி. வருகையோ மாட்டி ஒண்ணு நான் உயிரை கையில புடிச்சிட்டு இருந்த தெரியுமா? உன்னையும் பார்க்காம போயிருவேனா? டீச்சர், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா விட்டு நான் போக போறேன். அப்பாக்கு யாரும் இல்ல, அப்பா விட்டு நீங்க போக கூடாது என்னைக்கும். சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அப்பா, எனக்கு ஒரு சின்ன ஆசைப்பா. நான் ஒரே ஒருத்தர சசி கூட மோட்டர் பைக்ல போயிட்டு வரேன்ப்பா. பா பா, உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு மோட்டர் பைக்ல போகணும்னா எவ்வளவு ஆசைன்னு. ப்ளீஸ் பா. மாமா மாமா, அப்பா கிட்ட சொல்ல சொல்லுங்க. மாமா மாமா, ப்ளீஸ் மா. மாமா மாமா, சொல்லுங்க. மாமா சொல்ல சொல்லுங்க. மாமா மாமா,
1: தேங்க்யூ மாமி.
0: உன்னை இந்த மாதிரி கட்டிட்டு பைக்ல போயிட்டே

0: நடக்கணும், அதான் என்னோட ஆசை. சம்திங் டெல்ஸ் மீ பா, இதோ
1: நல்லது நடக்க போகுது. நான் இந்த ஆபரேஷன்ல பொழைச்சுக்குவேன்னு தோணுது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக் சித்ரா புரொடக்ஷன்ஸின் கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ரமேஷ் அரவிந்த், விவேக், ராதிகா, அஞ்சு, ஸ்ரீவித்யா, ஜனகராஜ் ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா. திரைக்கதை இயக்கம் வசந்த். வானொலி தொகுப்பு ஆர் ராஜராஜேஸ்வரி. வானொலி வடிவம் ரமேஷ்.
3: மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய்.
2: நேரம் 2:16 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் சக்கி ஆஜே காவியா தான். இந்த மதிய வேளையில் இனிமையான பாடல்கள் தான் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஆசை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதாவோட குரலில் வாலிவரிகளில் தேவா இசையில் மீனம்மா பாடல் வந்துட்டு இருக்கு. கிட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:20 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறீங்க. எஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக பாம்பே திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. சித்ராவோட குரல வைரமுத்து வரிகளை ARM அனிசையில கேட்டு நேந்திரங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுளு.

நேரம் 2:26 ஆகிட்டு இருக்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில நிறைவு பாடலாக கர்ணா திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட குரல்ல வித்யாசாகரோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியின் 2 கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வீன், முஸ்கான், மான்யா ராஜ்புத், சவிதா, மனிஷா, காஜல் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்,
3: நேரம் 3:03 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சக்கி அஜய் காவ்யா தான். இன்னைக்கு உலக போதை பொருள் ஒழிப்பு தினம், அதாவது வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து அனுசரிக்கப்பட்ட தினத்தை வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் மனநலத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி சபிதா அவர்களோட தான் வந்து பேச போறோம். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம்
3: டாக்டர். இப்போ வந்து சமூகத்தில் பெரியவங்க சின்னவங்க அப்படின்ட்டு இல்லாமல் எல்லாரையுமே வந்து அடிமைத்தனத்துக்கு ஆளாக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போதைப் பொருள் அப்படின்னா என்ன, அதற்கான வகைகள் என்ன டாக்டர்?
4: போதைப் பொருள் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல வந்து நம்ம குடிப்பழக்கம் ஆல்கஹால் அதில் வந்து சேர்க்கலாம்.
3: ஓகே.
4: அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகரெட், நம்ம புகைக்கிறோம் இல்லையா, அது புகையிலை அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேனபிஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, கஞ்சா.
3: ஓகே.
4: அதுக்கப்புறம் ஓபியாய்ட்ஸ் அது அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கைன் அந்த அந்த மாதிரி பொருட்கள். அதுக்கப்புறம் ஐவி ட்ரக் அப்யூஸ் வேற எது வேணா இருக்கலாம்.

0: நம்மளுடைய தூக்க மாத்திரைகளாக இருக்கட்டும், இல்ல வலி நிவாரணிகளாக இருக்கட்டும், இந்த வலி நிவாரணிகளை வந்து கொஞ்சம் வந்து உட்கொள்வது, இல்லை வந்து நம்மளுடைய ஐவிஏ போட்டு ட்ரக் அப்யூஸ் பண்றது,
1: இதெல்லாம்
0: போதைப் பொருட்களோட அது
1: கருதப்படுது. சோ புகையும் அதுவுமே வந்து இந்த வரிசையில
0: வருது. ஏன்னா இது வந்து போதை உருவாக்க கூடியது அப்படிங்கறதுனால அதுவும் வருது.
1: ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரி போதைப் பொருட்களை வந்து உட்கொள்றவங்க வந்து ஒரு மனநல நோயின்னு சொல்லலாமா, இல்ல இதை கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லலாமா டாக்டர்?
0: இது எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு
1: விஷயமா தான் இருக்கு.
0: ஏன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, முதல்ல வந்து இது என்ன பழக்கமா தான் ஆரம்பிக்குது. நம்ம வந்து ஏதாவது ஒரு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்வைத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு, முதல்ல அது வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாத போது அது ஒரு பழக்கமாக தான் கருதப்படுகிறது.
2: ஆனால் நாளடைவில் என்ன ஆகிறது என்றால், அது உடலையும் உள்ளத்தையும் பாதிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது பல உடல் உபாதைகளுக்கு வழிவகுக்கிறது. ஒன்று, உடல் நோய்களுக்கு, முக்கியமாக வந்து நம்ம லிவர் சொல்கிறோம் இல்லையா, லிவரு இல்லை கிட்னி அந்த மாதிரி பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது, மனநலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை வந்து போக போக நம்ம என்ன சொன்னால், பழக்கம் என்ற ஒன்றை தாண்டி இது நோயின்னு தான் நம்ம கருதணும்.
1: ஓகே. இப்போ வந்து 12-17 வயதுக்குட்பட்டவர்கள் தான் வந்து பெரும்பாலுமே வந்து இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இளம் வயதினரை வந்து எப்படி இது தாக்குது டாக்டர்?
2: இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து 17 மேல் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருந்தது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது குறைந்து வருகிறது. அதனோட வயது, அதாவது குடி மற்றும் போதை வந்து ஆரம்பிக்கிற வயது பார்த்தீங்கன்னா ஒரு 13-15 வயது அந்த மாதிரி குறைந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஒரு பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம், அதாவது கூட இருக்கிறவங்க வந்து ஒரு செயலை செய்யும் போது அது நாமும் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு உந்துதல் வந்து அந்த வயது அடலசன்ட் வளரினம் பருவ அதிகமாக காணப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வயதில் தான் எதையும் எது செய்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வரும், ஒரு ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் அந்த மாதிரி சொல்லுவோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து கொஞ்சம் வந்து பேரண்டல் கண்ட்ரோல், அதாவது பெற்றோர்களின் கண்காணிப்போ பெரியவர்களின் கண்காணிப்போ ஒரு மானிட்டரிங் அது இல்லாத பொழுது, ஏன்னா இரண்டு பேரும் வேலைக்கு போகின்ற சமயத்தில் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் அவங்களுக்கு வந்து பொழுது போக்குறதுக்கான ஒரு அம்சமாக வந்து இது கருதப்படுகிறது. முன்னைய விட இப்போ கொஞ்சம் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது, அதாவது அவங்க போய் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னொரு ஒன்று வந்து வேலையில்லா தன்மை, வேலையின்மை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ப்ரெஷர் கூட சில சமயத்தில், அது வந்து படிக்கணும், அந்த பாஸ் பண்ணணும், அந்த மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் வரும்பொழுது அவங்க அதை கையாள தெரியாமல் இதற்கு வந்து பாதிப்புக்குள்ளாகிறார்கள்.
1: ஓகே டாக்டர். இதற்கான காரணங்களை வந்து நம்ம பின்னாடி நிறையா பேசலாம், எதனால அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ போதைப் பொருட்கள் உட்கொள்ளும் போது நம்ம மூளையில் சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து மூளையிலையும் சரி நம்ம உடல் அளவுலையும் சரி உளவியல் அதிகமாகவும் எப்படி மாறுது அப்படிங்கிறது?
2: உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, தலையிலிருந்து கால் வரை எந்த ஒரு உறுப்பாகவும் பாதிக்கலாம், முக்கியமாக அது. ஏன்னா அது போய் வந்து சேர வேண்டிய, அதாவது உட்கொள்ளும் பொழுது அது வயிற்றுப்பகுதிக்கு தான் போகிறது. அதனால் வயிற்றில் வந்து ஒரு அல்சராகவோ ஒரு புண்ணு ஏற்படலாம், இல்லை எது கழிச்சு கொண்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேர்னிங் சென்சேஷன் அந்த மாதிரி அவங்க எரிச்சல் உண்டாகலாம், கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து உருவாகலாம். இல்லை அது போய் கல்லீரலில் போய் அது உருவாகி கல்லீரல் பாதிப்படைந்து மஞ்சக்காமாலை நோயாக மாறலாம். அதுக்கப்புறம் சிரோசஸ்ன்னு சொல்லுவோம், அது சுருங்கி அதுக்கப்புறம் பிரச்சனையாக மாறுகிறது, அது வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பின் மாதிரி குத்துறது, அது சில தரம் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு எரிச்சல் உண்டாகுது, அதில் வந்து கொஞ்சம் பயங்கரம் வந்து சொல்லுவாங்க, குத்துது மேடம் அந்த மாதிரி வந்து பிரச்சனையாக இருக்கிறது, என்னால் உட்கார முடியல அப்படிங்கிற மாதிரி, இது கூட பாதிக்கக்கூடிய வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மூளையை பாதிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, அதை மட்டுமே அதை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்களை தள்ளுகிறது, ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டத்துக்கு ஆளாகிறாங்க அவங்க, என்ன வந்து அப்புறம் மன வருத்த நோய், டிப்ரெஷன் சொல்லுவோம். ஸோ டிப்ரெஷன் அந்த மாதிரி ஒரு நோய்க்கால சில தரம் என்ன பண்ணால், காதில் குரல் கேட்குது, ஸோ ஏதோ ஒரு உருவம் தெரியுது, இல்லை அப்படின்னா யாரும் என்னை பின்தொடர்றாங்க, எனக்கு ஏதோ ஹாலுசினேஷன்

0: அந்த மாதிரி இருக்கும், இல்லை அந்த எண்ணங்களில் கூட மாற்றம் ஏற்படுத்தும். ரைட்டா, நம்ம சொல்லலாம் அப்நார்மல் பிலீஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது லைக் தேவையற்ற அந்த அது உறுதியான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வருது, இது இல்லைன்னா கூட அந்த நம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு இது கண்டிப்பாக காரணமாக இருக்கிறது.
1: ஆக போதைப் பொருள் வந்து மனநிலையை அதிக அளவில் பாதிக்குதுன்னே சொல்லலாம்.
0: பாதிக்குது, கண்டிப்பாக பாதிக்குது. அது வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதற்கப்புறம் தான் தொடர்ந்து அவங்க உபயோகிக்கும் பொழுது அது கண்டிப்பாக மூளையும் நம்முடைய அந்த செயல்பாடு பார்த்தா மனத்தையும் அது கண்டிப்பாக பாதிக்கிறது.
1: ஓகே டாக்டர், நீங்களுமே டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா 2986-0038 2952-0554 அப்படிங்கிற எங்களுக்கு கால் பண்ணலாம். நம்ம காலர் கிட்ட போயிடலாம். டாக்டர் வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், பொன்னேரி செகண்டிலிருந்து கலியர் அமர் பேசுறேங்க. டாக்டர் கிட்ட பேசலாமா?
1: பேசலாம் சார்.
2: டாக்டர் வணக்கம். ஃபர்ஸ்ட்
0: வணக்கம்.
2: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர்ஸ் டே போச்சு, அதுக்கு உங்களுக்கு டாக்டர்ஸ் டே தின நல்வாழ்த்துக்கள்.
0: Thank you. ஜூலை 1st.
2: என்னோட கருத்து என்னன்னா, பெரும்பாலும் இளைஞர்கள் பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லா போதைக்கு ஆளாகுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்லாம் பார்த்துட்டீங்கன்னா, டீ கடைக்கு போறானுங்க, போயிட்டு ஸ்மோக் ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு டீ குடிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லிட்டேன், அப்போ கூட அடிக்ட் ஆகிட்டேன், வெளியே வர முடியல அப்படின்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் சாப்பிட்றதுக்கு வைத்தியம் முடிச்ச மாதிரி அலையிறாங்க. அவங்களால என்ன சொல்றதுன்னா, நான் 4 பேருக்கிட்ட சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்றேன். இல்லை இல்லை, அது பழக்கம் ஆயிடுச்சு, அந்த வேலையை முடிச்சுட்டு அது போய் சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கமே வருதுன்றானுங்க. இது மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்ன, அதை பற்றி சொல்லுங்க டாக்டர்.
0: அதுதான் சொன்னேன், இது வந்து பழக்கத்தை தாண்டி ஒரு நோயாக கருதினால்தான் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா அவங்களால பழக்கங்கிறது நம்மளால முடிஞ்சவரை அதை தடுக்கலாம், அதை தடுக்கிற அந்த தடுக்கக்கூடிய ஒரு நிலையை தாண்டி அவங்க திரும்ப திரும்ப உபயோகப்படுத்தணும் அதை. அதுக்கு மேலே ஒரு பெரிய நாட்டம் இருக்கிறது. அதாவது உடல் பாதிப்பு இல்லை மனநல பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை குடிக்க வேண்டும், அதை அந்த பொருளை எடுக்க வேண்டும், அந்த போதைப் பொருளை எடுக்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது அவங்கள கண்டிப்பாக சொல்லி யார் இப்போ என்ன சொல்லி அதை வந்து திருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா எல்லாரும் மாறிடுவோம், டாஸ்மாகே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லை, ஏன்னா இது நோயாக மாறுகிறது. நோயாக மாறும்பொழுது அதற்கு இப்போ வந்து தூக்கம் இல்லைன்னு சொல்கிறாரு, அது குடியை விட்டால் கண்டிப்பாக தூக்கம் வராது. ஸோ தூக்கம் அந்த ஒரு விட்ராயல் சிம்டம்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு சில மருந்து மாத்திரைகள் இருக்குது, சில ஆலோசனைகள் இருக்குது, அதை கண்டிப்பாக அவங்கள அழைச்சிட்டு வரணும். அதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து ஆலோசனை என்ன சொல்லுவோன்னா, இந்த மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து சரியான பிறகு அதுக்கப்புறம் அந்த ஒரு டீ கடைக்கு போகும்போது அந்த ஞாபகம் வரும்பொழுது அந்த பக்கம் போகாமல் இருக்கணும், தடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது கியூ, அதாவது அந்த இடத்துல போகும்போது குடிக்கணும், சிகரெட் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம மாற்றணும்னா அந்த இடத்துக்கு போகாமல் தவிர்ப்பது, இல்லை அந்த இடத்துல தீயை மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் வரணும் அப்படிங்கிற மாதிரி, அது கொஞ்சம் நாள் அடைவில் தான் ஆகுமே ஒழிய அந்த அதாவது சொன்ன உடனே அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை.
1: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் சார்.
3: நான் வேலூர்ல இருந்து சாமி நான் பேசுறேன். மேடம் கிட்ட பேசலாங்களா?
1: பேசலாம் சார், பேசலாம்.
3: வணக்கம்மா.
0: சொல்லுங்க.
3: இப்போ சொன்னீங்க அந்த போதை வகையில மது கஞ்சா, இப்போ கஞ்சா ஆயில்லேருந்து அதுன்னு ப்ரௌன் சுகரு ஹெராயிலு கொக்கைன்லேருந்து மெத்தபைட்டு மணி வரைக்கும் எல்லாமே தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிடுமா இந்தியாவுக்குள்ள. இதை வந்து கண்ட்ரோல் பண்றது அது என்னன்றது அது நம்ம பேச வேணாம் அரசியல். ஆனா இதுல இதை பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதும், குடும்பத்தினர் மற்றும் உறவினர் நண்பர்கள் இவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு இதுவும் வந்து விழிப்புணர்வா நீங்க வந்து சொல்லணும் அவேர்னஸ். இன்னொன்னுமா, மனித வளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா உலகத்திலேயே வந்து இளைஞர்கள் அதிகமா இருக்கிறது இந்தியா தான். இந்த அளவுக்கு மனித ஆற்றலை மனித வளத்தை வந்து வீணாக்க கூடிய அளவுல இந்த அந்நிய நாட்டு சரியா கூட இருக்கு எதாச்சும் இருக்கட்டும், இப்ப வந்து தண்ணி கணக்கில வந்து கிடைச்சதெல்லாம் வந்து பாக்குறோம். போதைப் பொருள் புகை மூலமா வந்து யூஸ் பண்றது நுரையீரலையும் பாதிக்கும், இது ஆயுதங்கள் எடுத்துக்கிட்ட சொன்னீங்க வயிறு எல்லாம் இதுல வந்து நடத்தனமாக மாறிடுறாங்க. கடைசி ஸ்டேஜ் வந்து இவங்களை வந்து சிகிச்சை கொடுத்து நார்மல் வந்து நம்ம சொசைட்டில இயல்பான ஒரு மனிதனா வாழ வைக்க முடியுமா, அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இதுல இருந்து விடுபாடு

0: இதுக்கான மறுவாழ்வு மையங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பணம் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போரிக்கு போறாங்க, இல்லாதப்பட்டவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போறாங்க, எல்லாமே போரிக்கு அடிமை ஆயிட்டு என்ன ஆகிறது நாடு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது, இதுல வந்து பாலியல் பிரச்சனைங்க எல்லாமே வர்றதுக்கு காரணம், விபத்து சாலை விபத்து ஏ டு செட்டு நடக்குதுமா. இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வா வந்து எல்லாமே சொல்லுங்க, நம்ம சமூகத்துக்கும் சரி அரசு முன் வரணும் அப்படின்றதுல மக்களாகிய நாம எல்லாமே விரும்புறோம்.
1: இப்ப வளரினம் பருவத்துல வந்து நீங்க எப்படி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி முதல் கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த வளரினம் பருவத்துல இப்ப படிக்கிற பசங்க இருக்காங்கன்னா அவங்க தன்னுடைய யூஸ்வல் நேரத்தை விட லேட்டா வராங்க பசங்க, ஒண்ணு. இரண்டாவது வந்து படிப்புல கவனம் செலுத்தாம இருக்கிறாங்க, இரண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அதிக நேரம் செலவழிக்கிறாங்க, அது படிப்பை தாண்டி வேற எதுக்காக செலவழிக்கிறாங்க அப்படிங்கும் போது நிறைய செலவு பண்றாங்க, அனாவசிய செலவு நிறைய பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு ஒன்று பார்த்தீங்கன்னா பசங்க வந்து நல்லா வந்து பேசிட்டு இருந்த பசங்க இப்போதைக்கு அப்பா அம்மாவோட அந்த ஒரு விஷயத்தை பகிராமல் இருக்கிறது, அது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. காசு வந்து ஏதாவது ஒரு வகையில் வீட்லேருந்து எடுத்துட்டு போகிறது, அது பேனா செலவழிக்கிறதுக்கான ஒரு தகவல் சொல்லாமல் இருக்கிறது, வந்து அந்த வரவு செலவு கணக்கு வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போதைக்கு அது சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கண்காணிக்கணும். அந்த பசங்க வேற வழியில போகிறார்களா, அதாவது வேற வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்களா, வேற ஏதாவது கெட்ட பழக்கத்திற்கு போகிறார்களா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து கிரேவிங் சொல்லுவோம், அதாவது அதீத வந்து ஒரு ஆசை இருக்கும் இதை குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை நிறுத்த முடியாது அவங்களால, ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா குடிக்கல அப்படின்னு சில விஷயங்கள் ஏற்படும், அதாவது குடிக்கல இல்ல போதைப் பொருளுக்கு அடிமையாகனா கைகால் நடுக்கம் வரலாம், தூக்கமின்மை வரலாம், பசியின்மை வரலாம், எதிலையும் ஒரு கவனம் செலுத்த முடியாமை வரலாம். இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்யக்கூடியவர்கள் செய்யாமல் இருப்பது, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, வேலைக்கு போறவங்க போக மாட்டேங்கிறாங்க, படிக்கிறவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதிலேயே வந்து நாட்டம் செலுத்தி இதிலேயே கவனம் செலுத்தி இதை எப்படினா வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை கூட எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வாங்கலாம், அந்த மாதிரி அந்த அந்த யோசனை வந்து இதை தாண்டி வேறு எதிலும் இருக்காது, அந்த மாதிரி முக்கியமான இது. அதே மாதிரி உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் வந்த பொழுதும் திருப்பி வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கும் பொழுது இவங்க வந்து நோய்க்கு அது குடி நோய்க்கு அல்லது போதை நோய்க்கு ஆளாகிறார்கள் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியும். எல்லாம் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் டிஅடிக்ஷன் சென்டர், குடிபோதை மறவாழ்வு மையம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து நீங்கள் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு வாரத்திலிருந்து மூணு வாரம் தங்கி அவர்களுக்கு உளவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதனால் எந்த ஒரு இதையும் நீங்கள் நாடலாம், மனநல மருத்துவரை மனநல நிபுணரை வந்து நாடினீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.
2: எஸ் டாக்டர், இப்போ முன்னாடி ஒரு காலர் சொல்லியிருந்தாங்க இந்த பெற்றோர்கள் வந்து கவனிக்காமல் போகிறதுனால கூட இந்த மாதிரி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் வந்து போதை பழக்கத்துக்கு ஆளாகக்கூடிய காரணங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது முக்கியமான காரணமாக வந்து இந்த பெற்றோர் குழந்தைக்கான உறவு முறை இருக்கோ அதில் வந்து விரிசல் ஏற்படுறதுனால கூட இந்த இந்த போதைப் பொருள் வந்து அவங்க உட்கொள்றதுக்கு ஆளாகிறாங்களோ அப்படின்ட்டு தோணுது டாக்டர். அதை பற்றி உங்களுடைய கருத்து?
1: இல்லை எல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு ஜெனரேஷன் கேப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை அந்த காலத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துருக்க கூட மாட்டீங்க, கேட்டிருக்க கூட மாட்டிருக்கீங்க, அது இது பண்ணியிருக்கீங்க, இது ஏன் நீங்கள் வந்து எங்களை தடுக்கிறீங்க, எங்களை போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு கருத்து வந்து நம்மளுடைய சர்வசாதாரணமாக இந்த காலத்து வந்து பசங்கள்கிட்ட நிலவுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து இதுதான் ஒரு மாடர்ன்ஸ் வந்து ஒரு புதுமைத்தனம், இல்லை வந்து இதில் வந்து ஒரு பெரிய கெத்து காட்டணும், இல்லை இதில் வந்து பெரிய ஆளாக நம்ம காட்டணும், நம்ம ஒரு ஹீரோவாக காட்டணும் அப்படிங்கிறது இதில் தான் யோசிக்கிறாங்களே வழிய மற்ற திறமையை வளர்த்துக்கொள்வதில் நம்ம படிக்கிறதுல அந்த மாதிரி யோசிக்காமல் இதுதான் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது. சில நம்ம சொல்லுவோம் வெஸ்டர்னைசேஷன் சொல்லுவோம், அதாவது பிற நாட்டை பார்த்து நம்ம கற்று, ஆனால் நிறைய விஷயங்கள் நல்லது
2: இருக்கு,
1: அந்த நல்ல விஷயத்தை விட்டுட்டு இதுதான் நம்மளுக்கு வந்து பிரதானமாக இருக்கிற போது கொஞ்சம் அது வந்து கஷ்டமாக தான் இருக்குது இந்த காலத்து பெற்றோர்கள் வந்து கையாளுவது. ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க,

0: அந்த ஒரு பழக்கத்திற்கு வந்து போகிறார்கள் என்றவுடன் அவர்களை கண்காணித்து அவர்களை அழைத்து வருவது, ஆரம்பத்திலேயே அழைத்து வருவது தான் முக்கியமான விஷயமா இருக்கும். எப்போதுமே வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் எதுல இருந்தாலுமே ஆரம்ப காலத்திலேயே அறிகுறிகளை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அந்த கால அந்த இது சிஞ்சி இதுல வந்து சிலதெல்லாம் நான் பசுமரத்தாணி போல பதிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மாத்துறதே கஷ்டமாக இருக்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும். அதுவும் இந்த குடி போதை அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது அது இன்னும் சிரமமாக தான் இருக்கிறது. அதனால அதுலேயே அந்த ஆரம்ப காலத்திலேயே அவர்களை கண்டறிந்து அழைத்து வந்தால் கண்டிப்பாக ஒரு அடுத்த ஜெனரேஷன் அடுத்த வந்து தலைமுறையினரை நன்றாக கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது.
1: எஸ் டாக்டர், இப்போ வந்து பள்ளி மாணாக்கர்களுக்கு கூட வந்து இப்போ இது வந்து சுலபமா கிடைக்குதுன்னே சொல்லலாம். சக நண்பர்களுடைய அறிவுறுத்தலின் படி கூட சில பேர் வந்து முதல் முறையா இதை வந்து நம்ம ஆர்வத்துல கூட வந்து சில பேர் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு சொல்லி பண்றாங்க. ஸோ முத முறை பண்ணும் போதே வந்து அடிமை ஆகிடுவாங்களா போதைப் பொருளுக்கு, இல்லை எப்படி டாக்டர்?
0: இல்லை, இப்போ வந்து ஒரு நாலஞ்சு வந்து நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வந்து ஒரு பழக்கம் இருக்குது, இல்லை அவர் வந்து முன்னாடியே உட்கொண்டிருக்காருன்னா அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், இதில் ஒன்றுமே இல்லைடா குடிச்சுப்பாரு ஒரு பிரச்சனையும் வராது, நான் குடிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில எல்லாம் எங்கள் அப்பா குடிக்கிறாரு ஒன்றும் ஆகலை, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிக்கு ஏறுது அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ என்ன ஆகும்னா, ஐயோ இதில் ஏதோ இருக்குது போல இருக்குது, இதில் ஒன்றும் பிரச்சனை வராது போல இருக்குது, இது சாப்பிட்டா கிக்கு வேற வருதுங்கிறாங்க, இதை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கும் போது அவங்க முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு இது ஏற்படுறதில்லை, அதாவது ஒரு நோயாக மாறுறதில்லை. ஆனால் தொடர்ந்து அவங்க குடிக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வேற ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக திருப்பி ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்கிறது, இல்லை ஒரு சோகத்துக்கு கூட சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி குடிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அவங்க குடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களால நிறுத்த முடியல அப்படிங்கும் போது, இப்போ வந்து என்னைக்கான ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் போய் வாரத்தில் மூணு நாள் அதுக்கப்புறம் டெய்லியே ஆகும்போது தான் அது நோயாக மாறுகிறது. அது ஆனால் அது முதலையே நம்ம பார்த்துட்டு, ஏன்னா அது எப்போ மாறுங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதுதான் ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. அதாவது எப்போ மாறும்னு நம்ம சொல்லிட்டோம்னா எல்லாரையும் நம்ம ஆமாம் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, சரி எப்போ வந்து இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் குடித்தவர் வந்து எப்போ மூணு வாரத்துக்கு ஒரு தரம் வாரத்துக்கு மூணு தரம் குடிப்பார், எப்போ டெய்லி குடிப்பாருங்கிறது ஒரு டிரான்சிஷன், அந்த டிரான்சிஷன் எப்போ நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் சொல்லுவோம் முதல் குடி முற்றிலும் குடி. அதனால் அந்த முதல் குடியை வந்து நம்ம தவிர்த்தோம்னாலே இல்லை அதில் வந்து நம்ம ஒரு சிகிச்சை கொண்டால சிகிச்சை மேற்கொண்டோம்னாலே அது வந்து பின்னாடி வந்து ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாகாமல் இந்த மன ரீதியான உடல் ரீதியான உபாதைகளுக்கு ஆளாகாமல் தடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், நம்ம காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்,
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: எஸ் சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
2: கண்டிப்பா டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா இந்த போதை அல்லது இந்த மது இதற்கு அடிமை ஆயிட்டாங்க ஒருத்தவங்க அப்படின்னா அவங்கள டி அடிக்ஷன் சென்டருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாலும் சில பேர் வராம இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பிரத்யேகமாக எப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போலாம், என்ன செஞ்சா இவங்க வருவாங்க எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல நான் சொல்றேன், அது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, சிலருக்கு அந்த குடி பழக்கத்தை விடு அப்படின்னா டக்குன்னு விட முடியாது, அப்ப படிப்படியாகத்தான் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மது பழக்கத்திலேருந்து அந்த படிப்படியாக இந்த டோசேஜ் கம்மி பண்ணி ஃபுல்லும் அதுலேருந்து வெளியில வரக்கூடிய அந்த மனோதிடம் வந்து அந்த பேஷண்ட்ல இருக்கணுமா, அல்லது அந்த அவங்களை சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு ஊக்குவிச்சா அதுலேருந்து அவங்க வரலாமா, இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
0: இல்லை, அது வந்து கொஞ்சம் வந்து நாட்கள் அதிகமாகி அவங்க அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு அதனுடைய நோயின் தீவிரம் அந்த மாதிரி தெரியாது கண்டிப்பாக. அது வந்து அந்த காலகட்டம் வந்து அதிகமாகும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நம்ம குடிச்சிட்டு தானே இருந்தோம், நம்ம எதுக்கு வந்து ஒரு மருத்துவமனைக்கு போகணும், இல்லை வந்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னா சில வந்து அவங்களுக்கு அது வரணுன்ற எண்ணம் இருக்காது, ஆனால் வந்த பிறகு நிறையா பேர் வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டு மாறியவர்களும் நம்ம, அதனால் குடும்பத்தினர் தான் யார் வந்து அவங்க சொல்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க மூலியமாக அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி குடிச்சிட்ருக்கீங்களே வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, வேறு ஏதாவது போய் பார்க்கலாமா, ஏன்னா அப்படி ஒரு 40-50 கடந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைத்து வர்றது தான் நல்லதாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து குடும்ப உறுப்பினர்கள் தான் கொஞ்சம் அந்த பொறுப்பை எடுத்துக்கிற வந்து ஒரு நிலையில் இருக்கிறாங்க, அது ஒரு பிரச்சனை.

0: விஷயம் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். அதனால தான் சொல்றோம், அதை முதலேயே நீங்க கண்டறிந்து அவங்க உள் போறதுக்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ கொஞ்சம் வந்து அவங்களை அழைச்சிட்டு வர்றது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அது புறையோடி போச்சுன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் வந்து கொஞ்சம் வந்து உடல்நலத்தையும் மனநலத்தையும் பார்த்துட்டு வரலாம், கொஞ்சம் டெஸ்ட் எடுக்கலாம், இல்லை கொஞ்சம் சோர்வாக இருக்கீங்க, கொஞ்சம் வேறு ஏதாவது பிரச்சனைனா கொஞ்சம் வந்து ட்ரிப் ஏற்றிக்கலாம், வந்து டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி தான் கூட்டிகிட்டு வர முடியும். ஒன்று வந்து ரெண்டாவது கேள்வி வந்து கேட்டது வந்து நீங்கள் அது பூரணமாக குணமடைஞ்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி. இல்லை அதில் இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா தொடர் சிகிச்சை தான் முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க வர்றது ஏன்னா தூக்கம், அதாவது குடியை நிறுத்திட்டா தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க, ஸோ ஒரு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை கைகால் நடுக்கம் இருக்கான். இதை வந்து நம்ம கொஞ்சம் சரி செஞ்சிட்டாலே, இதற்கு மாற்று மருந்து இருக்குது, ஸோ அதை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம வழி வகுத்துட்டாலே அது வந்து அவங்க கொஞ்சம் அது என்னன்னா ஒரு தொடர் சிகிச்சை, ஒரு 6 மாசமான சிகிச்சை இருக்குது. இது முதல்ல டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவோம், அந்த முதல்ல அந்த போதை பொருள் வந்து அந்த உடலிலேருந்து நம்ம போக்குறதுக்கான ஒரு சிகிச்சை, அது வந்து ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரம். அதுக்கப்புறம் திருப்பி அதில் போகாமல் இருப்பதற்கான சிகிச்சை. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முதல் கட்டத்தை வந்து தாண்டிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும், அதனால் வருவாங்க. அடுத்த கட்டம் வந்து திருப்பி எடுக்காமல் இருப்பது, திருப்பி ஆரம்பிக்காமல் இருப்பது அப்படிங்கிற கட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து எல்லாரும் வந்து தவிர்த்துருவாங்க, இல்லை வராமல் போயிடுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம், அதுதான் சொல்லுவோம். அது அதில் தான் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா உடல் உபாதையோ மன உபாதையோ எதுவோ வந்து சரியாகிவிடும். அப்போது தொடர்ந்து அந்த சிகிச்சையில் இல்லாமல் இருப்பது தான் இவங்க திருப்பி தீவிரமாகறதுக்குமே, இல்லை திருப்பி அவங்க போய் போதைப் பொருளில் அடிமையாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
1: ஓகே டாக்டர், ஸோ முன்னாடி காலர் வந்து சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஒர்க் ஆகுமா டாக்டர்?
0: ஆரம்பத்தில் அதாவது நான் என்ன சொல்வேன்னா மருத்துவமும் தேவை அவங்களுக்கு, ஏன்னா வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் உள்ள அதாவது மன ரீதியான பிரச்சனைகள் சிலதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹலுசினேஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, காதில் குரல் கேட்குது, உருவம் தெரியுது, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம மாத்திரைகள் கொடுத்தாகணும். இப்போ மஞ்சக்காமாலை இருக்குது, அவருக்கு வயிறு எரிச்சல் இருக்குது, அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து நியூரோபத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதாக இருந்ததுன்னா கண்டிப்பா அதோடு சேர்த்து உளவியல் வந்து இருக்கு. நம்ம வந்து எதுக்காக அவர் குடிக்கிறாரு, என்ன காரணத்துக்காக குடிக்கிறாரு, எப்படி அதுலேருந்து அவர் வெளியில வர முடியும், அவருடைய ட்ரிகர் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம், என்னென்ன இது அவரை என்னென்ன காரணங்கள் அல்லது எதை பார்த்தால் எதை நினைத்தால் அவருக்கு அந்த மாதிரி வந்து போகிறாரு, அதெல்லாம் எப்படி அவர்லேருந்து மீள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சிகிச்சையும் இருக்கிறது.
1: ஓகே, மருந்துகளோடு சேர்த்து கவுன்சிலிங்கும் வந்து மிக தேவையான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த அளவுக்கு டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கு டாக்டர் உங்களுக்கு?
0: கண்டிப்பா, இன்னைக்கு கூட வந்து நாங்க ஒரு இது சர்வதேச இந்த உலக போதை ஒழிப்பு தினம் மற்றும் வந்து விழிப்புணர்வு நாளை கொண்டாடி இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் பேசினாங்க இந்த மாதிரி, அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தாங்க, அந்த தொடர்ந்து அதில் எப்படி அப்படின்னா அது அவங்கள குரூப் தெரப்பின்னு சொல்லுவோம். ஒரு நாள்லேருந்து நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அதுலேருந்து விடுபட்டவர்கள் எப்படி விடுபட்டார்கள் ஒன்று, இப்போ விடுபட்டவுடன் எப்படி இருக்கிறார்கள் ரெண்டு, மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க எப்படி விடுபட்டாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதை அவங்க பயந்து பின்பற்றத்திற்கு சௌரியமாக இருக்கும். ஸோ அந்த குரூப் தெரப்பி அப்படிங்கிறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அவங்களுக்கு, ரைட்டுங்களா? அதனால வந்து என்ன மாதிரி இருந்தாங்க, எப்படி வந்து இந்த சிகிச்சை எப்படி மேற்கொண்டாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என்ன என்னன்னா அவங்கள மாதிரியே வெளியில் வந்தவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கும் வெளியில் வர முடியும், நம்மளுக்கும் இந்த சிகிச்சை வந்து பயன்படும் அப்படின்ற மாதிரி, அது தொடர் சிகிச்சைக்கும் அது வந்து பயன்படுவதாக இருக்கிறது. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அதுலேருந்து வெளியில் வந்தவங்க திருப்பி பேசும் பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. நல்ல ஒரு குரூப் தெரப்பி வாரத்தில் வந்து ஒரு குரூப் தெரப்பி அந்த மாதிரி வச்சுருக்கோம் வந்து, ஸோ தட் இவங்களை வந்து பார்த்து பேசுறதுக்கு, அதாவது இப்போ வந்து ஒரு உள்நோயாளியாக ஒருத்தர் இருக்கிறார்னா அவரோட மனநிலையை பகிர்ந்து கொள்வதற்கு, அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து உபயோகமாக இருக்கிறது, அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து முன்னாடி காலர் சொன்ன ஒரு விஷயம், டிஅடிக்ஷன் சென்டருக்கு கூப்பிட்டாலுமே அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு, ஸோ அவங்கள அணுகும் முறை எப்படி இருக்க வேண்டும் டாக்டர்?
0: இல்லை இப்போ ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து வற்புறுத்தி தான் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது.
1: ஓகே
0: ரைட்டா, இப்போ வந்து அவங்களுக்கு அவங்களுடைய இதுலேயே இல்லை, நிலையிலே இல்லை அப்படிங்கும் பொழுது அவங்க அவங்களோட பேசி புரிந்து கொள்றது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த நிலையும் போது நம்ம நிறைய தடவை வந்து நம்ம வற்புறுத்தி கூட்டிட்டு வர மாதிரி தான் இருக்கு. மற்றபடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் இப்ப நீங்க சொல்றீங்க

0: அதாவது நல்லா தான் இருக்கிறாரு, ஆனாலும் அந்த பழக்கத்திலிருந்து அவர் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லும் போது இதனோட இதெல்லாம் எடுத்துரைத்து இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் வரும், இந்த பிரச்சனைகள்லாம் பின்னாடி சந்திக்கும் பொழுது அது சிகிச்சையும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எடுத்துரைத்து அவங்கள வந்து அட்லீஸ்ட் டெஸ்ட் கூட்டிட்டு வாங்க. நாங்கள் தான் சொல்லுவோம் சில வந்து என்ன இருக்கு. சில தரம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய தரம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இது இது டயபெட்டிஸ் இருக்கிற மாதிரி சர்க்கரை நோயும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு.
1: ஓகே
0: பார்த்தீங்களா, வந்து கொஞ்சம் மஞ்சள் காமாலை நோய் இருக்கும்போது சர்க்கரை நோய் வந்து இருக்கு. ஸோ சர்க்கரை நோய் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, அதனால் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் எல்லாம் அவங்க கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம உடலில் அட்லீஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது, நல்லா இருக்கான்னு அட்லீஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வர்றது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாந்தி எடுக்கிறாங்க, ஒரு ரத்த வாந்தி எடுக்கிறாங்க, இல்லை வலிப்பு வருது அப்படின்னா கூட்டிட்டு வந்துடுறாங்க. நீங்க அதாவது வேற எதுவும் பிரச்சனை இல்லைங்கும் போது கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாங்க.
1: பாதிப்பு
0: ஏற்படாதுன்னா அப்பதான் வந்து முக்கியமான விஷயம், அட்லீஸ்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், இதுல என்ன இது பண்ண அது வந்து வீல் ஹாவ் தட் மோட்டிவேஷனல் என்ஹான்ஸ்மெண்ட் தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு. சரியா, அவங்களுக்கு வந்து இது வந்து குடி பழக்கத்தை தாண்டி குடி நோயாக மாறுகிறது. இந்த குடி நோய்க்கான வந்து அறிகுறிகள் என்ன, இந்த குடி நோயிலிருந்து எப்படி மீள முடியும் அப்படிங்கிறது ஒரு கிளாஸே இருக்கு எங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம அது அவங்கக்கிட்ட சொல்லி அந்த சிகிச்சைக்கு உட்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது, கடினமான விஷயமாக இருக்கிறது, ஆனால் அதை முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்.
1: ஓகே டாக்டர், நம்ம நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம், கள்ளக்குச்சியிலேருந்து ராஜேஷ் பேசுகிறேன். மேடம் டாக்டர் பேசணும்.
1: ஆ பேசலாம் சார்,
0: சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
2: மேடம். நான் தனிமையில் இருக்கும்போது அந்த புகையில போடுற சிந்தனையா தான் மேடம் வருது. நானும் இந்த பழக்கத்தை விடலாம் விடலாம்னு பாக்குறேன், என்னால முடிய மாட்டேது
0: மேடம்.
2: போடாம டென்ஷன் அப்படியே அதிகமாகுது மேடம் எனக்கு. அதை வீட்டில் ஒய்ஃப் கிட்ட நான் டென்ஷனாக பேசுறேன், அப்பா அம்மாச்சியும் டென்ஷனாக பேசுறேன், கூட ஃப்ரெண்டுகளுக்கும் டென்ஷனாக பேசுறேன். அது போட்டால் தான் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் குறையுது மேடம், அது எதனாலும் தெரியல.
0: இல்லைப்பா, அதுதான் சொல்கிறேன், இது வந்து நோயாக மாறிடுச்சு, அதை பற்றிய சிந்தனை மட்டும்தானே இருக்கிறது, வேறு எதுவுமே இல்லையே. தனிமையில் இருக்கிற உங்கள் வந்து இன்னொரு ஒன்று என்ன பண்ணால், ஷெட்யூல் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது இல்லை வந்து என்ன வேலைகள் செய்யலாம், வீட்டில் இருக்கும் பொழுது என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. ரெக்ரியேஷன், உங்களுக்கு பிடித்த வந்து சில பேர் வந்து வரையிறது பண்ணுவாங்க, வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா இவங்களாக இருந்தால் ஸ்டிச்சிங் அந்த மாதிரி பண்ண சொல்லுவோம். அந்த வேலையில் ஈடுபடுறது நல்லதாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிவி பார்க்கறது, பாட்டு கேட்குறது, அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை வேறு எதாவது ஃப்ரெண்டு கூட பேசுறது, அந்த மாதிரி அந்த தனிமையை எப்படி போக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஒர்க் ஷெடியூல் ஒன்று பண்ணிக்கணும். ரெண்டாவது ரெக்ரியேஷன் மாதிரி ஒன்று பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வேறு யார் கூட என்ன உரையாடுறது அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்படியும் முடியல, தொடர்ந்து அந்த எண்ணங்கள் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரினா கண்டிப்பா மனநல ஆலோசகரையோ இல்ல மனநல நிபுணரையோ பார்க்கணும்.
1: அடுத்த காலர் கிட்ட பேசலாம். டாக்டர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
3: நான் குமாரி பேசுறேன் மேடம். நான் செங்குட்டில இருந்து. இப்போ டாக்டர் போது பாத்தீங்களா, போதை பொருள் பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு போதை பொருள்? இங்கே போது பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷனில் வந்து போட்டுக்கிறாங்க, அது வந்து இன்ஜெக்ஷனில் போடும்போது பார்த்தீங்கன்னா நரம்பு வந்து சீக்கிரமாக வந்து இதாகுதுன்றாங்களா? அது உண்மையா மேடம்? அது
0: ஆமாம், இப்போ தொடர்ந்து அதே இதில் போட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புண்ணு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவோம், த்ரம்போஃப்ளபைட்டிஸ் இல்லை செல்லுலைட்டிஸ் மாதிரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து அதே இடத்த பயன்படுத்தும் பொழுது, அதே இடத்த குத்தும் பொழுது அது அதில் வந்து ஒரு சீழ்பிடித்தல் அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது.
3: அதான் மேடம், இப்போ வந்து நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, நீங்கள் அதாவது வந்து பிள்ளைங்க வந்து லேட்டாக வராங்க பாருங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கா படிப்பு கணம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் ஒன்று சொல்ல மாட்டீங்க. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்கறது கொஞ்சம்
0: அதிகமாகும் போது கண்டிப்பாக அது பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. சில பேர்

0: சேர்த்து வைக்கிற பசங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி போற பசங்களும் இருக்காங்க. அதுல வந்து கண்டிப்பாக வந்து காசு வந்து கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கணும். ஏன்னா அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது அந்த சிறு வயது பசங்களுக்கோ இல்ல வளரினம் பருவ வயதினருக்கோ தெரிவதில்லை. அது நீங்க சொல்றது உண்மையான விஷயம்தான், அது கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆகணும். ஆனா கேக்குறாங்க, நீங்க அந்த காலத்து மாதிரிலாம் இல்ல, நாங்க கொஞ்சம் அப்படி வெளியில அங்க ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ கேன்டீன் வேற இருக்குது உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அதுல ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கேக்குறாங்க. நீங்க அது குறைந்தபட்சமா வச்சுக்கலாம், அது நல்ல கருத்து தான்.
1: எஸ் டாக்டர், இதுக்கு முன்னாடி ஒரு காலர் சொல்லியிருந்தாங்க, நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே வந்து என்னால அதை சிந்தனையிலேருந்து எடுக்க கூட முடியல, எனக்கு அதை தான் திருப்பி திருப்பி வந்து போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க என்ன முதல் படியை எடுத்து வைக்கணும் டாக்டர்?
0: கண்டிப்பாக மனநல ஆலோசகரையோ மனநல நிபுணரையோ கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அது ஒரு கட்டத்தில் அவங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அதாவது தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்குன்னா அது வேறு விஷயம், எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போகுது அப்படின்னா அது நோய். இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு ஜுரம் இருக்குது, ஏதாவது ஒரு கஷாயம் குடிச்சு பார்க்குறோம், ஒரு ரெண்டு மூணு நாள் ஆறு ஒரு நாள் ரெண்டு நாள், அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் தானே போகிறோம், நம்மளால் முடியல, நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி போகிறோம். இந்த மாதிரி ஒரு தலைவலி இருக்குன்னா நம்ம முதல்ல ஏதாவது தைலம் தேய்ச்சி பார்க்குறோம் அந்த மாதிரி. ஆனாலும் ஒரு ரெண்டு மூணு நாளை தொடர்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யாரையாவது நம்ம போய் பார்க்கணும், நம்ம வந்து ஒரு மருத்துவரை அணுகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அதே தான் இதுலேயுமே, எதுவுமே உங்களால் கட்டுப்படுத்த முடியல, உங்களை மீறி அது நடக்குது, உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மனநல நிபுணரை வந்து நாட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம்.
1: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
2: மதிய வணக்கம், மாலை வணக்கம் மேடம்.
1: மாலை வணக்கம், டாக்டர் கிட்ட பேசலாம் சார்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
2: வெங்கடன் பேசுறேன்,
0: சொல்லுங்க.
2: இப்போ நம்ம வந்து அரசாங்கமும் சரி பிரைவேட்லயும் இந்த டி அடிக்ஷன் சென்டர் இருக்கு, நிறைய பேர் நானே போய் ஜாயின் பண்ணி
0: வச்சிருக்கேன்.
2: கொஞ்சம் முத்தின ஸ்டேஜ், ஒரு செகண்ட் ஸ்டேஜ், நீங்க கேன்சர் சொல்ற மாதிரி தேர்ட் ஸ்டேஜ், போர்த் ஸ்டேஜ்ன்ற மாதிரி தான் வராங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா அது எடுத்துக்கிறது கிடையாது, பாதியிலேயே அவங்க அப்சண்ட் ஆகி வந்துடுறாங்க. சார் அங்க கொடுக்கறது என்னால தாங்க முடியல சார், ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, அவங்க இது மாதிரி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க, என்னால முடியல அப்படின்னு வந்துடுறாங்க. வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரத்த வாந்தியோ இல்ல பேங்க் கேஷ்ல கட்டி வந்தோ 6 மாசம் 7 மாசத்துல போயிடுறான். பட் இது அவங்களே அங்க இருந்து அது ஓவர் கம் பண்றதுக்குன்றதுக்கு வந்து அதுக்கு எதனா ஸ்பெஷல் கவுன்சிலிங் உண்டா
0: இருக்கு? நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே என்னது நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு நடுக்கம் வரும்போது இல்லை ஒரு வாந்தி எடுக்கும்போது அந்த வாந்தி நின்ன பிறகு அந்த நடுக்கம் நின்ன பிறகு எல்லாருமே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க பெரும்பாலானவர்கள். அது வீட்டுக்கு போகணும், நான் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு காரணியை தான் சொல்லுவாங்களே வழிய. ஆனால் எல்லோரும் அதை போய் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியல நம்மளுக்கு. அதை தாண்டி வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரம் அந்த குறைந்த பிறகு அதுக்கப்புறம்தான் நம்ம இதெல்லாம் யோசிப்போம். அதாவது அவங்களுக்கு எதை மாதிரி ஒரு சிகிச்சை, உளவியல் சிகிச்சை தர வேண்டும், எதனால் அவங்க போகிறாங்க, எதனால் திருப்பி திருப்பி அவங்க வராங்க, எதனால் அவங்களால நிப்பாட்ட முடியல, எந்த ஒரு காரணத்துக்காக குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள வந்து கொஞ்சம் ஆலோசனை செய்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க டயர்டாயிடுது, நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம், டயர்டாயிடுது, பளு தூக்குறோம், அந்த வலி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வரலாம், அதை தாண்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் சொல்லுவோம். ஒன்று என்ன சொல்லுவோம்னா லைக் வந்து முதல்ல வந்து ஹேபிட் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க சும்மா, அப்போ வந்து பிரச்சனை வராது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேபிட் ஆகுது, அந்த ஹேபிட் ஆகும்போதே நம்ம வரணும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறதுன்னா ப்ராப்ளம் ட்ரிங்கர், நீங்கள் சொல்கிறது அந்த ப்ராப்ளம் ட்ரிங்கர் தான், அதாவது வீட்டுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி தனக்கும் சரி பிரச்சனை என்று வரும்போது தான் வராங்க. அதாவது வெளியில் போய் யாரையே அடிக்கிறது, இல்லை மனைவியை அடிக்கிறது அந்த மாதிரி, இல்லை தனக்கு ஏதாவது வந்து உடல் உபாதைகள் ஏற்படும் பொழுது, உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, இல்லை வெளியில் போய் குடிச்சிட்டு நம்ம வந்து சமூகத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது தான் வராங்க. ஸோ அப்படி வரும்பொழுது அவங்கள கண்டிப்பாக அந்த ஒரு நீங்கள் சொல்கிறீங்க தேர்ட் ஸ்டேஜ் வரும் பொழுது ஒரு டி அடிக்ஷன் அது வந்து திருப்பி குடிக்காம இருக்கிறதுக்கு, திருப்பி அவங்க வந்து போகாமல் இருக்கிறதுக்கு சில மருந்து மாத்திரைகள் இருக்கு, சில உளவியல் சிகிச்சைகள் இருக்கு, அதை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த சில தரம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முக்கியமாக சொல்றது வந்து வீட்டில் தனியாக இருப்பாங்க, வந்து வேலைக்கு போகணும்னா

0: நான் தான் சம்பாதிக்கணும், ஆனால் பண்ணுறதில்ல. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் அது பண்ணுறதில்ல. அதனால் இது ஒரு காரணிகளாக சொல்லுவாங்க. அது குடும்பமும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்து அவர் முடிச்சுட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு நிலை ஏற்பட்டால் வந்து கொஞ்சம் அந்த சிகிச்சை வந்து முழுமையடையும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து குணமாகிட்டக்கப்புறமா பூரண குணம் ஆக முடியுமா, முதல் கேள்வி. அதுக்கப்புறமா குணம் ஆனாலுமே ரீலாப்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல டாக்டர், திரும்பவும் அந்த பழக்கத்துக்கே வந்து அவங்க போவாங்களா, அது வந்து எவ்வளவு சாத்தியம், அதை எப்படி நம்ம தடுக்கலாம்?
0: வந்து கண்டிப்பாக வந்து லைக் ரிலாப்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது, அதில் வந்து இது இல்லை. ஆனாலும் அவர்களுடைய மன உறுதியை பொறுத்தது. அதாவது எந்த விதத்தில் அவங்க அதை வந்து குடியை வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், நோயாக எடுத்துக்கொண்டு சிகிச்சை மேற்கொண்டு தொடர் சிகிச்சையில் இருந்தாலும் அதில் பூர்ணமாக குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களே பலருக்கும் வந்து ஒரு வழிகாட்டிகளாகவும் இருக்கிறாங்க, அது இருக்குது. அவங்க நிறைய பேரை கொண்டு வராங்க, நிறைய பேர் அவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி நான் சொன்னேன் இந்த குரூப் தெரப்பியில் அதுதான் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. எப்படி அவங்க வெளியில் வந்தாங்க, பூர்ண குணமடைந்தவர்கள் அதில் வந்து இருக்கிறவங்கனா இந்த மாதிரி அவங்க வந்து சொல்லி வராங்க, இருக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் ரிலாப்ஸ் வந்து காமனாக தான் இருக்குது. இந்த மாதிரி தொடர் சிகிச்சையில் இல்லாதவர்கள் ஏதாவது என்ன தெரியுமா, என்னன்னா ஒரு பிரச்சனைனா இதுதான் ஒரு தீர்வுன்னு நினைக்கிறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு சண்டை, வீட்டில் ஒரு சண்டை, இல்லை வந்து யாராவது ஒரு இறந்துட்டு போயிட்டாங்க, இல்லை வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, எதாக இருந்தாலும் இதுதான் முதல்ல இருக்கும் அவங்களுக்கு. முதல்ல வந்து என்ன, இந்த ஒரே ஒரு தரம் குடிச்சு பார்த்தா என்ன, ஒரே ஒரு தரம் இதை பழகி பார்த்தா என்ன, ஒரு பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது கண்டிப்பாக அது இருக்குது. ஏன்னா மனம் எப்படின்னா வந்து சந்தோஷத்தை தான் நோக்கி முதல்ல போகும். ஸோ அது வந்துடுது முக்கியமாக, அது முக்கிய அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்குது. அதனால தான் சீக்கிரமாக போயிடுறாங்க அவங்க. ஆனால் அதுக்கு சொல்கிற காரணங்கள் நிறையா இருக்கும்.
1: கண்டிப்பா
0: இது வந்து ரிவார்ட் சீக்கிங், அதாவது லைக் ஏதாவது ஒரு காரணத்துக்கு மனசு சந்தோஷமா இருக்குது, என்ன கவலையை மறக்கிறேன் இதுல இருந்து நான், அந்த ஒரு நிவாரணியாக, அதாவது தற்கால நிவாரணம். அது வந்து பர்மனன்ட்னு நம்ம சொல்லிடுறோம், நிரந்தர நிவாரணம் எதுலேயுமே கிடையாது. தற்காலிக நிவாரணத்திற்காக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது.
1: ஓகே டாக்டர், பெண்களுமே வந்து போதைப் பொருளுக்கு வந்து உட்கொள்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சமீப காலமாக நம்ம கேட்குறோம். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து கண்டிப்பாகவே அதிகமாக தான் இருக்கும் இல்லையா டாக்டர், அதை பற்றி உங்களுடைய கருத்து மற்றும் விளக்கம் டாக்டர்.
0: கண்டிப்பாக 1-3% இப்போதைக்கு வந்து பெண்களும் வந்து இதில் ஈடுபடுகிறார்கள், குடிபோதைக்கு ஆளாகிறார்கள். அவர்களுக்கு இதே காரணம்தான்,
1: இதே
0: ரைட்டான். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பியர் ப்ரெஷர் இருக்குது, ரைட்டா. ஆண் நண்பர்கள் இருக்கும் பொழுது, குடும்பத்திலேயே யாராவது குடிக்கும் பொழுது அவங்களுக்கும் சில ப்ரெஷர்லாம் இருக்குது, அகாடமிக் ப்ரெஷர் இருக்குது, அதாவது படிப்பு சார்ந்த அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களும் ஆளாகிறார்கள். இதே தான், அதாவது இவங்களை இன்னொரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னான்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்களுக்கு நிகராக இதை பண்ணணும் அப்படிங்கிறது. அது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி எதில் ஈக்குவாலிட்டி அப்படின்றது தெரியல. அதாவது எம்பவர்மெண்ட்டுங்கும் போது நம்மளுடைய படிப்பை வளர்த்துக்கொள்ளணும், நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கொள்ளணும், தகுதியை நாம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணுமே வழிய. இதில் வந்து அவங்க அந்த ஒரு அடலசன்ட் அவர் எங்காது இதில் வந்து கொஞ்சம் வந்து கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியுது. அது பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து நம்ம தான் வந்து குழந்தைகளை பாதுகாப்பாது. என்ன ஒரு குடும்பமாக இருந்தாலும் பெண்கள் தான் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் தான் வந்து அதற்கு வந்து அஸ்திவாரமாக, எந்த ஒரு குடும்பத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள். இவங்க பண்ணும் பொழுது அடுத்த தலைமுறையையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை நம்மளை பொறுத்த வரைக்கும்.
1: கர்ப்பிணி
0: பெண்கள் இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறக்கும்பொழுது குறைந்த எடை உள்ளதாக, வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால, மன வளர்ச்சி குன்றியதாக, உடல் வளர்ச்சியிலும் கம்மியாக இருக்கிறதான அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த குழந்தைகளுடைய மனநிலையும் பின்னால் பாதிக்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது, அதுவும் பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ அதுவும் இருக்குது. அந்த ஒரு அடுத்த தலைமுறை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு பெரும் பங்கு வந்து நம்ம அது இந்த பெண்கள் வந்து குடிக்கிறதுனால இருக்குது. அதில் வந்து யார் நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இதை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போலாம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்குமே இந்த மன அழுத்தம் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதோ இதெல்லாம் வந்து உட்கொள்கிறதுக்கு காரணமாக இருக்கோ அப்படின்னு தோணுது டாக்டர். ஏன்னா வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலுமே வந்து ரொம்பவே மாறி போயிடுச்சு. ஸோ மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லாம் இருக்குது. இதுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து

0: அவங்க பேசுறதுக்கே தயங்குறாங்களோன்னு தோணுது. ஏன்னா வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணும்னாலே நம்மள ஏதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்து இன்னுமே வந்து இளைஞர்கள்கிட்டயே இருக்குங்கிறது தான் உண்மை. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர்?
1: இல்லப்பா இருக்கு, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சைக்கியாட்ரினா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சட்டையை கிழிச்சிட்டு போறது, வெளியில ஓடுறது, ஏதாவது தாறுமாறா பேசுறது, திட்டுறது, இதுதான். இதை தாண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்கலாம். அதாவது 100 பேர் இருந்தாங்கன்னா 10%, 90% என்னன்னா

0: ரைட்டா. ஒரு வந்து தற்கொலை எண்ணங்கள், தேவையற்ற தற்கொலை எண்ணங்கள் வரலாம். இதெல்லாம் போய் சொல்லணுமா, இதான் போய் வந்து ஒரு மணல்ல மருத்துவ நான் நாடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இன்னுமே இருந்துட்டு இருக்கு. அவங்க இதெல்லாம் இதுதான் இப்படி எல்லாம் சொன்னா பைத்தியம் நினைச்சிருவாங்களோ,
1: அந்த மாதிரி
0: வந்ததுனால இந்த நம்ம என்ன காமன் மென்டல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். காமன்னா இந்த மன வருத்தம், மனப்பதட்டம், நீங்க சொன்ன மன அழுத்தம், ஓகே ரைட்டா. அதை பத்தியே சிந்தனை எனக்கு வந்து வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இதை படிப்போமா படிக்க மாட்டோமா, அந்த இது வந்து வருமா வராத, அனாவசிய ஒரு இது நம்மளுக்கு, அது பேர் என்ன தேர்வு எழுத முடியுமா, அதுக்கு வந்து ஒரு பெரிய வந்து குழப்பமாக இருந்துட்டு இருக்கும். சரி எல்லாம் எழுதி பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த எல்லாரும் எழுதுறது தானே அப்படிங்கிற மாதிரி எழுதி எடுத்துட்டு போயிட்டோம்னா பரவாயில்ல. அதையும் தாண்டி அவங்களால முடியலங்கும் போது கண்டிப்பாக ஒரு ஆலோசகரையான நம்ம வந்து பார்க்கணும். இதுலேருந்து வந்து வெளியேறுவதற்கு இல்லை வெளி வருவதற்கு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் யோசிக்க அது இதை மட்டும் யோசிச்சு இதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க மனநல நிபுணரை அணுகுவது வந்து குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இது வந்து இன்னும் அந்த ஸ்டிக்மான்னு சொல்லுவோம், அந்த நம்மளை வந்து தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்மளையும் ஒரு பைத்தியம் நினச்சிருவாங்களோ, நம்ம இல்லைன்னா தொடர்ந்து வந்து அவங்கள்ட்ட போக வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ. சில தரம் வந்து கொஞ்சம் சூழ்நிலை காரணமாகனா நம்மளுக்கு வந்து மாத்திரையே வந்து ஒரு 3-6 மாதம்தான் அந்த மாதிரி தேவைப்படும். பெரும்பாலும் தேவைப்படாது, நாங்கள் சொல்லிடுவோம் இந்த இந்த ஒரு காரணத்திற்காக இந்த சூழ்நிலை இவ்வளோ அழுத்தமாக இருக்கிறதுனா அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து அது அந்த இதுலேருந்து தாண்டி வரணும் அவங்க, வந்து போகக்கூடாது, மற்றதுக்கெல்லாம் வந்துடுவாங்க. இது மட்டும் இன்னும் கொஞ்சம் இருக்க தான் செய்கிறது. மணலில் வந்து மருத்துவரிடம் வருவது வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்குது, கொஞ்சம் வருவதற்கு தயங்குகிறார்கள் அப்படிங்கிறது கரெக்டு தான்.
1: இப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து பாடி செக்அப் அப்படின்ட்டு ஒரு பாடி செக்அப் ரொட்டீன் வந்து எடுத்துக்கணும், அது மாதிரி மன ஆரோக்கியத்துக்கு யாருமே வந்து எதுவுமே கண்டுக்கிறதே இல்லைங்கிறது தான் உண்மை. அதை நல்லா பார்த்துக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்னவா இருக்கும் டாக்டர்?
0: இல்லைப்பா, முதல்ல வந்து பண்ண முதல்ல நல்ல தூக்கம்,
1: நல்ல தூக்கம்.
0: இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து நைட் இனிமேல் கிளாஸஸ் வச்சிடலாம் போல இருக்கு. ஏன்னா ஆரம்பிக்கிறதே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் தான் எல்லாருமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டே கிளாஸஸ் வச்சிடலாம், அது அப்படி கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வந்து உடல் அமைப்பே என்னன்னா ஒரு 10 மணிக்கு சில வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹார்மோன் சுரக்கிறது காரணமாக இருக்கும், அது தூக்கத்தை வரவழிக்கிறதுக்கு தான். அது நம்ம முழிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது பழக்கமாயிடும்.
1: ஓகே,
0: ஸோ அந்த மாதிரி நல்ல தூக்கம். நிறைய பேர் சரியாக சாப்பிட்றதில்ல, அது வந்து நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிடுவது இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ வந்து நைட் ஃபுட்ஸ் தான், நைட்டு வந்து இதுதான் ரொம்ப அன்டைமில் போய் 12 மணிக்கு வந்து
1: அதையுமே
0: அது அதிகமான கடைகள் வந்து திறந்திருப்பதாக தெரியுது எங்கே போனாலுமே சரி. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கிறது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது எதை வந்து நம்ம எப்போ செய்யணும், கரெக்டாக செய்கிறோமா, அந்த டைமுக்கு செய்கிறோமா இம்பார்ட்டன்ட். எந்தெந்த வேலையை நம்ம இது முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுக்கணும். எல்லாத்தையுமே ஒரு டிலே பண்ணுறது, ஒரு வந்து அதை தாமதிக்கிறது அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்யும்.
1: கண்டிப்பாக
0: எக்ஸாம் டைமில் இருக்கிறதும் சரி. இப்போ வந்து ஸ்கூலுக்கே ஒரு பையன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், நைட்டே கொஞ்சம் யூனிஃபார்ம் எடுத்து வைக்கிறது, ஷூஸ் எடுத்து வைக்கிறது, அவனுடைய டிஃபன் கேரியர் வந்து ஒழுங்காக தேய்ச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி வைக்கிறது, இதெல்லாம் வந்து சிம்பிள் திங். மறுநாள் வந்து அதை காணும், இதை காணும், பேக்கை காணும், புக்கை காணும் அப்படிங்கிற மாதிரி. அது முத நாளே நம்ம கொஞ்சம் வந்து அதை ஷெடியூல் பண்ணி அதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் மன அழுத்தம் கம்மியாகும். இது எல்லா விஷயத்தையும் நடக்கணும். அதாவது இப்போ வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, நான் என்ன சொன்னேன் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட், இந்த ஷெட்யூலிங் இருந்தாலே இந்த மன அழுத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாலாவது என்ன தெரியுமா, எல்லாமே இமோஷனலாக சால்வ் பண்ண நினைப்போம். இப்போ வந்து ஏதாவது வந்து லைக் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோ, ஐயோ நடந்துச்சு இந்த மாதிரி, ஐயோ எனக்கு மட்டும் நடக்கணும், எனக்கு ஏன் எப்படி இருக்குது, நான் யாருக்குமே நடக்கலையே, இந்த மாதிரி நான் இதுலேருந்து வெளியில் எப்படி வேலை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். அதையும் தாண்டி வந்து விட்டது, இதற்கு என்ன வந்து ஒரு தீர்வு, என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தோம்னாலே இது கொஞ்சம் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்ச்சி கொந்தளிப்பிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது அப்போ வந்து கொஞ்சம் மன ஆரோக்கியம் கொஞ்சம் இன்னொரு ஒன்று, நாம் வந்து யாருக்கும் செய்யக்கூடாது, நாமளும் யாரும் நம்மளுக்கு செய்யக்கூடாது, நாம் அவங்களுக்கு செய்யக்கூடாது, அது ஒன்று வச்சுக்கணும் இல்லைங்களா. நாம் இன்னொருத்தர் வந்து அடிக்கிறதோ, இன்னொருத்தர் வந்து நம்மளை அடிக்கிறதோ இல்லை நம்மளை புண்படுத்தி பேசுகிறதோ அப்படின்னு நம்ம விரும்புறதில்லை. அதே வந்து நம்ம இன்னொருத்தருக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசித்தாலே கொஞ்சம் மனநலத்தை

0: கண்டிப்பாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்.
1: அண்ட் மனம் விட்டு பகிர்றது, இப்போ வந்து பகிர்தலே வந்து இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள்
0: எல்லாம் இந்த என்னன்னா, இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா பேசுகிறதே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அவங்கவுங்க அவங்களுடைய கைபேசியோ இல்லை டேப்லெட் லேப்டாப் வேறு எது இருந்தால் அவங்கவுங்க பேசிக்கிறாங்க. குடும்பமாக இருக்காங்களே வழியோ குடும்பமாக உட்காந்து பேசுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்மியாக. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக இருந்த காலகட்டத்தில் யாரோ ஸ்கூல்லேருந்தோ காலேஜ்லேருந்தோ பசங்க வந்து லேட்டாக வராங்க, இல்லைன்னா ஏன்பா லேட்டு, என்ன ஆச்சு, ஏன் வந்து முகம் சோர்வாக இருக்கிறது, எதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவங்க பேசலைன்னா கூட இவங்க வந்து கேட்பாங்க. கேட்கும்பொழுது அவங்களுக்கு அட்லீஸ்ட் சொல்லணும், நம்மளுக்கு யாரான் இருக்காங்க, நம்மளை எல்லாரும் வந்து அப்படி சொல்லிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வந்து கேட்கறதுக்கோ இல்லை அவங்கள கண்காணிப்பதற்கோ பகிர்ந்து கொள்வதற்கோ இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்குது, ஆட்களும் கம்மியாக இருக்கிறார்கள்.
1: ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிரியர், இப்போ பள்ளியில் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா ஆசிரியரோட பங்கு எவ்வளோ இருக்கணும் டாக்டர், இந்த மாதிரி விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம்?
0: இல்லை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இவங்களோ யாரோ பயணம் பண்ணால் கரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு வராங்களா காலேஜுக்கு வராங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு இதில் இருக்கிறாங்க. படிப்பில் ஏதாவது அவங்களுக்கு கம்மியாக இருக்கா, கவனம் செலுத்த முடியாமல் இருக்கா, இல்லை வந்து அவங்க முன்னாடி நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க இப்போ சரியாக படிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி, இல்லை பள்ளி வரும் போது அவங்க விழிப்புணர்வாக இல்லாமல் ஏதாவது சோகமாக இருக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு பதட்டமாக இருக்கிறாங்க, இல்லை தூங்குறாங்க, ஒரு அலர்ட்டாக இருக்க மாட்டாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்க்கணும் அவங்கள. இப்போதைக்கு வந்து நிறைய ஸ்கூலில் வந்து கவுன்சிலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஏதாவது நீங்கள் போய் வேறு என்னன்னாலும் நீங்கள் போய் அவங்க இல்லை பகிர்ந்துக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதாவது உங்களுக்கு குடும்ப சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயமாக இருந்தால் எதாக இருந்தாலும் நீங்கள் போய் பகிரலாம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, அவங்கள்ட்ட போய் சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நம்மளுடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது அது பாதியாக குறைகிறது, சந்தோஷத்தை சொல்லும் போது ரெட்டிப்பாகிறது, ஸோ அதுவும் இருக்கு, ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வழிவகுத்து.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ டிஅடிக்ஷன் சென்டர்ல சேர்த்தாலுமே நம்ம ஸ்டேஜ் ஃபோர்ல நம்ம சேர்க்கிறோம்னாலுமே வந்து அந்த நேரத்துல இருந்து தான் நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல டாக்டர். ஸோ இப்போ வந்து எந்த வயசுல இருந்து நம்ம வந்து பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் எல்லாருமே வந்து அந்த குழந்தைய வந்து கவனிக்கணும்? ஏன்னா சின்ன வயசுல இருந்தே விழிப்புணர்வு எந்த கரெக்டான நேரத்துல நம்ம கொடுக்கறது நல்லது டாக்டர்?
0: இல்லப்பா, எல்லா வயசுலையும் கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஏன் அப்படி அதாவது ஒரு முதல் கட்டத்தில் குழந்தை நல்லா வளர்றான், அது முகம் பார்த்து சிரிக்கிறது, குழந்தை பேசுறது, வந்து குழந்தைய வந்து வந்து பள்ளிக்கு அனுப்புறது, மற்ற குழந்தைங்களோட சேருவது, நம்மளை பார்த்து பேசுவது, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இதில் இருக்கும். இன்ஃபேண்ட்னு சொல்லுவோம், அதாவது குழந்தை பிறந்த உடனேயே கொஞ்சம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு செல்லனே, அவன் ஏன் பள்ளிக்கு போக மாட்டேங்கிறான், ஏன் வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறான், இல்லை அங்கே போய் உட்கார மாட்டேங்கிறான், கவனம் செலுத்த மாட்டேங்கிறான், அந்த மாதிரியும் இருக்கு. இதனால் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. முக்கியமாக இந்த வளரினம் பருவம், நம்ம அடலசன்ஸ் சொல்லுவேன். அடலசன்ஸ் வந்து இப்போ வந்து எப்போதுமே அடலசன்ட் என்ன ஆகும்னா, அது எதிர்க்கக்கூடிய பருவம். அந்த பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் அதை எதிர்க்கக்கூடிய பருவம். யார் என்ன சொன்னாலும் பெரிய விஷயங்களில் எல்லாத்தையுமே ஒரு ஈஸி கோயிங், இல்லை கண்டுக்காமல் இருக்கிறது, இல்லை அதில் வந்து இல்லை ஒரு பாதிப்புகள் தெரியாமல் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஆனாலும் அதுலேயுமே கொஞ்சம் அவங்கள கண்காணித்து இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்கள வந்து வழி நடத்துறது வந்து கொஞ்சம் பெற்றோர்களோட பங்கு அப்படிங்கிறது இருக்குது.
1: அந்த அடலசன்ட் ஏஜில் வந்து அவங்கள அணுகும் முறையை வந்து கொஞ்சம் நம்ம பெற்றோர்,
0: ஆமாம், அது என்ன விட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது, எல்லாத்தையுமே விட்டு கொடுக்க முடியாது. அதுவும் எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல அவங்கள வந்து கண்டிப்போட நடத்தணும் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
1: ஓகே டாக்டர், அண்ட் லாஃபிங் தெரப்பி அப்படின்லாம் சொல்லி சில விஷயங்கள் இருக்குல்ல டாக்டர், இப்போ இந்த மன ரீதியான பிரச்சனைகளுமே வந்து காரணமாக இருக்குது சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து இதை தற்காலிக நிவாரணியாக வச்சுப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வந்து லாஃபிங் தெரப்பி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சிரிக்கக்கூடிய விஷயங்கள், சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க?
0: இல்லைப்பா, ரிலாக்ஸேஷன் தான் நான் சொல்வேன். ரிலாக்ஸேஷன் இல்லாமல் இருக்குல்ல, இப்போ வேணால் அழுத்தமாக இருக்கிறாங்க, அது என்ன அவங்களுக்கு தோணுதோ, இப்போ வந்து சேர்ந்து அவங்க ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, யோகா எக்ஸசைஸ் அப்படிங்கும் பொழுது உடலும் நன்றாக இருக்கிறது. அவங்க நிறைய பேரை பார்ப்பாங்க, அவங்களையும் வந்து அவங்க பார்க்கும் பொழுது அதில் வந்து சில ஹார்மோன்ஸ் இருக்கும், ரைட்டா, அது இருக்கும் பொழுது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையோ ஒரு உற்சாகத்தையோ கொடுக்கக்கூடியது. அது ஒண்ணு, நீங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு

0: போகும் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக அது பேர் என்ன, நம்ம வந்து கொஞ்சம் ஜோக் அடிக்கும் போது நம்மளே நம்மளை மறந்துடுறோம் இல்லையா, ஒரு சிரிக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த கவலை வந்து மறந்து போகுது. அதனால அது தப்பு கிடையாது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்ந்துக்கணும். இப்போ வந்து பரல பார்க்கலாம் சேர்ந்து எல்லாம் சிரிக்கிற மாதிரி லாஃபிங் தெரப்பிலாம் வந்துருச்சு. அது பேர் என்ன, அட்லீஸ்ட் அந்த வெளியில வந்து நம்ம வந்து எல்லாரோடையும் சேர்ந்து அந்த மாதிரி சிரித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அட்லீஸ்ட் அந்த கவலையை மறந்துட்டு அன்றைய நாள் நல்லராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துருச்சு.
1: ஓகே டாக்டர், போதை இல்லா இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்புறமா வந்து இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ட்டு நினைப்பாங்கள்ல டாக்டர், அவங்கள வந்து மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க, அந்த பார்க்கும் அணுகுமுறையுமே வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அண்ட் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்?
0: இல்லைப்பா, எல்லாருமே அது என்ன சொல்லலாம், குடிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அது பிரச்சனையாக தான் பார்க்குறாங்க, அது வந்து சமூக பிரச்சனையாக வரும்போது பிரச்சனையாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அவர் ஒரு நோயாளி, அவரை வந்து அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும், அதற்கான சிகிச்சை இருக்கிறது என்று வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டாலே சரி, இவங்களை கொண்டு போய் வந்து சேர்க்கணும், இவங்களை வந்து ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வரணும், இல்லை மனநல ஆலோசகரையான்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்தனா அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் வந்திருக்கு, அதாவது முந்தைய அளவு அவங்க பிரச்சனைக்கு ஆளாகும் போது அந்த பிரச்சனையை தான் அவங்க பார்க்குறாங்க.
1: ஓகே
0: இல்லையா, அந்த ஒரு ஒரு மாதிரி வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவோம், அவங்க போட்டு அடிக்கிறாங்க, இல்லை வந்து வெளியில் குடிச்சிட்டு சும்மா படுத்துருக்குறாங்க, இல்லை வந்து வெளியில் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க ரைட்டா, அந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கும் போது தான் ஐயோ என்ன திதி இந்த இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்கள வந்து ஒரு நோயாளியாக பார்த்து அவர்களுக்கு வந்து ஒரு சமூகம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது, குடி வந்து பெருசாக தெரியல, இந்த குடி வந்து நோயாக வந்து நம்ம யோசித்து அதுக்கு வந்து சிகிச்சை அளித்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
1: ஓகே டாக்டர், சில விஷயங்கள் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இப்போது புகையிலைக்கு பதிலாக வந்து ஒரு சுவிங்கம் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றது மூலியமாக அதுவுமே கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாச்சும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் இருக்கா?
0: இருக்குப்பா, கூல் லிப்புன்னு அதாவது நீங்கள் அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ் இருக்கா? இருக்கு இருக்கு. இல்லை இப்போ வந்து டொபாக்கோ வந்து ஸ்மோக்கிங் இது பண்ணுறாங்க, புகையில இருக்காங்கன்னா அது கம்ஸ் இருக்கு, லாசஞ்சஸ் இருக்கு, நம்ம கொஞ்சம் வந்து தொண்டை கரகரப்பாக தான் நம்ம போட்டு போகலையா, அந்த மாதிரி பேச்சஸும் இருக்கு ரைட்டா, அந்த அந்த அந்த நிக்கோட்டின் பேச்சஸ்ன்னு சொல்லுவோம், நிக்கோட்டின் பேச்சஸ் போட்டிங்க போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து கொஞ்சம் அந்த உடலில் போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த போதையை வந்து ஏற்படுத்தாத நிலைமை ஏற்படுத்தும். ஸோ பேச்சஸ், லாசஞ்சஸ், கம்ஸ் அந்த மாதிரி அந்த வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ்லாம் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணணும்னா அவங்க ஒழுங்காக எடுத்துக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம்.
1: ஓகே டாக்டர், இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸுமே வந்து எப்படி போய் அணுகிறது டாக்டர், நம்ம ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் டாக்டர்.
0: இல்லைப்பா, எல்லாம் வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையுமே இருக்குது ரைட்டா, அவங்களுக்கு அது தனியாக வந்து டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் வந்து ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஒரு இது இருக்குது நம்மளுக்கு, ஒரு வந்து ஒரு டிஅடிக்ஷன் சென்டர் இருக்குது, குடிபோதை மறுவாழ்வு மையம்னு இருக்குது, அது அங்கே இருக்கிற வந்து மனநல நிபுணர் அதாவது சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்கள அணுகினீங்கனாங்களே அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அங்கே வந்து நம்ம ஓபிக்கான சிகிச்சை இருக்குது, உள்நோயாளியாக சேர்த்து வந்து பார்ப்பதற்கான சிகிச்சையும் இருக்கிறது.
1: ஓகே டாக்டர், ஸோ கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்கிறீங்களா டாக்டர்? ஸோ நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ் டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர் நிகழ்ச்சியில் பங்கிட்டுறதுக்கு.
0: நன்றி.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 4 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வின் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: நேரம் 4:03 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில்தான் இணைந்திருக்கோம். பேச வந்தாச்சு உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா தான். ஸோ இன்னைக்கான டாப்பிக்கை வந்து நல்லா மூளையை கசக்கி புளிஞ்செல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். என்ன காவ்யா ஒரே பில்டப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஷோக்கு நாம பில்டப் பண்ணலனா எப்படி? எஸ், டாபிக் என்னன்னு நான் டைரெக்டாக சொல்கிறதுக்கு முன்னாடி அதோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நேற்று வந்து ஒரு காமெடி சீன் பார்த்துட்டு இருந்தேங்க. அதில் வந்து சந்தானம் சொல்வார், மூக்குக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை மூடினாலே சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்மளோட வாய் தான். நம்மளோட வாயை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், பிடித்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம், பிடிக்காத விஷயங்களை சொல்கிறோம், நிறைய குறைகள் ஆசைகள் எல்லாத்தையுமே சொல்கிறோம், கரெக்டாக. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து பேசாத பொருள்லாம் வந்து எப்படி பேசும் பாவம். அதுக்குமே வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லணும்ப்பா, இந்த உலகத்துக்கு இந்த மனுஷங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம் பாவம், அதனால் பேச முடியாமல் போயிருக்கும். இப்போ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு யோசித்தேன். இப்போ வாயில்லாத ஜீவன்லாம் பார்த்தீங்கன்னா, அதோட பாஷையில் பேசினாலுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம பாஷையில் வந்து அது நம்மக்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினச்சா என்ன சொல்லணும் அப்படிங்கிறத தான் நான் யோசிச்சு பார்த்தேன். அதெல்லாம் எப்படி காவியா, யார் வந்து இப்போ சொல்ல போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான். எஸ், பேசாத பொருட்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து பேச வைக்க போகிறீங்க. வாயில்லாத ஜீவன்களுக்கு பேச வைக்க போகிறது எல்லாமே வந்து நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நான் பேசாத பொருட்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன், ஓகேவா? அந்த பொருளாகவே மாறி நீங்கள் வந்து ஒரு மணி வரைக்கும் பேச முடியாது, ஒரு நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் அந்த பொருளாகவே மாறி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும், அந்த பொருள் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்குதோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கலாம். பெருமைப்படக்கூடிய விஷயங்களாகவும் சொல்லலாம், இல்லை நிறை குறைகள், இல்லை மனுஷங்கக்கிட்ட இதெல்லாம் பண்ணுறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து பகிர்ந்துக்கலாம். அந்த பொருளாகவே நீங்கள் மாறிட்டீங்க வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து தெரியவே கூடாது நீங்கள் தான் பேசுகிறீங்களா இல்லை அந்த பொருள் தான் பேசுதாங்கிற மாதிரி பேசணும், ஓகேயா?

டாபிக்கை நான் எடுத்துட்டு வந்தாச்சு, ஷோவை வந்து நீங்க தான் நல்லபடியா வந்து நடத்தி வைக்கணும். ஸோ ஏன் கூட நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா 298-6-00-38 அல்லது 298-2-05-54 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில முதல் பாடல் வந்து கேட்டுட்டு வந்துடலாமா? பஞ்சதந்திரம் திரைப்படத்துல இருந்து கமல்ஹாசன், சுஜாதா மற்றும் நித்யஸ்ரீயோட குரல் வைரமுத்து வரிகள தேவாயிசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 4:10 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து ஒரு வித்தியாசமான டாபிக்னே சொல்லலாம். சரி, நேர்கள்லாம் வந்து எப்படி இதை நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். நிகழ்ச்சியில் முதல் காலர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து? எஸ் ஜெயசீலன் சார். தலைப்பு புரிஞ்சதில்ல, பெரிய விளக்கத்தை கொடுத்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஹலோ. புரியவே இல்லையா என்ன இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க? அதாவது ஒண்ணும் இல்ல, நான் வந்து ஒரு பேச முடியாத ஒரு பொருளை வந்து நான் உங்களை வந்து அந்த பொருளாவே நீங்க உங்களை பாவிச்சுக்க சொல்லிடுவேன், சரியா? இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் தான் நீங்க. இப்ப நான் நீங்க வந்து ஃப்ரிட்ஜாவே மாறிடணும். ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து என்னென்னலாம் சொல்லும், ஏதாச்சும் சொல்லணுமா? இந்த உலகத்துக்கு நான் இதை சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கும்ல, சோ என்ன சொல்லும் அப்படிங்கறது தான். ஓகேயா? ஓகே. இப்ப நீங்க வந்து ஃப்ரிட்ஜ் ஜெயசீலன் கிடையாது, நீங்க இப்ப ஃப்ரிட்ஜ் சொல்லுங்க. ஃப்ரிட்ஜ், இந்த உலகத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப வேதனைப்பட்டிருக்கு போலயே ஃப்ரிட்ஜ். புரியுது புரியுது. அதுவும் முதல்ல முக்கியமா வந்து அந்த இட்லி மாவு, அதை சொல்ல மறந்துட்டீங்களே ஃப்ரிட்ஜ். ஓகே, அதை மாத்திடுறோம். வேற வேற ஏதாவது
4: அடிக்கடி
3: உங்களை வந்து இந்த சின்ன பசங்க எல்லாம் வந்து ஏதாச்சும் இருக்குமா ஃப்ரிட்ஜுக்குள்ள, ஏதாச்சும் இருக்குமா ஃப்ரிட்ஜுக்குள்ள, திறந்து திறந்து மூடுறாங்களே, அது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: யார் இங்க இருந்து?
5: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கங்க.
3: சொல்லுங்க.
5: செந்தில் கண்ணன்.
3: ஓகே.
5: செந்தில் கண்ணன் பேர்லாம்.
3: ஓகே செந்தில் கண்ணன் சார், இப்போ நீங்க வந்து மொபைல் போனா மாற போறீங்க. உங்களோட போன்ல இப்போ வந்து ஒரே ஒரு பர்சன் தான் சார்ஜ் இருக்கு. பேசுங்க, ஆரம்பிக்கவும்.
5: இந்த பாயுளா, இந்த பாடு போறீங்களாப்பா, என்ன போட்டு கொஞ்சம் ஓய்வு என்னப்பா, 100% சார்ஜ் போட்டு 100% தீர வரையும் என்ன பயன்படுத்திட்டு
3: மொபைல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்ஜ போடுங்க மக்களே அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா?
5: ஆமா ஆமா.
3: ஓகே, அப்ப உங்களுக்கு அப்பப்ப ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கறீங்க.
5: ஆமா.
3: ஓகே மொபைல் சார், பண்ணிடலாம். ஓகேயா? மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சூப்பரா விளையாடுங்க. நன்றி சார், நன்றி.
5: ஓகே, நன்றி, நன்றி.
3: ஓகே, ஃப்ரிட்ஜ் கிட்ட பேசியாச்சு, மொபைல் போன் கிட்ட பேசியாச்சு, அதாவே மாறிடுறாங்கப்பா, எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் கிட்ட வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தை தான் சொல்ல போறேன். வணக்கம் ரெயின்போ.
6: ஹலோ.
3: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
6: வணக்கம் சகோதரி, நான் வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன்.
3: எஸ் சாமிநாதன் சார், விளையாட்டு புரிஞ்சிச்சு இல்லையா?

0: புரிஞ்சிச்சு சொல்லுங்க.
1: ஓகே, இப்ப உங்களுக்கு குடுக்க போறது வந்து என்ன சொல்றது, எல்லாருமே வந்து வெறுக்கக்கூடிய, பெரும்பாலும் வந்து இந்த சின்ன பசங்கள்ல இருந்து இந்த இளைய சமுதாயம் இருக்காங்கல்ல, இளைய சமுதாயம் எல்லாருமே வந்து வெறுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னா வந்து உப்மா. இப்ப நீங்க உப்மாவா மாறிட்டீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: உடனடியாக செய்யக்கூடிய ஒரே உணவு பொருள் நான் தான் உப்மா.
1: அது சரி, ஆனா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது.
0: அரிசி ரவை எது இருந்தாலும் உடனடியா ஒரு விருந்தினர் வந்துட்டாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரே உணவு பொருள், குடும்பத்து இல்லத்தரசிகள் விரும்பக்கூடியது. சின்ன பிள்ளைகளா இருந்தா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து என்னோட சேர்த்து கொடுத்தாக விரும்பி சாப்பிடுவாங்க. பழக பழகம் அவங்களுக்கு புளிப்பா இருக்கட்டும், இனிக்கும் காரமா இருக்கட்டும்,
1: இனிக்கும்
0: உப்புமா உப்புமா எப்பயும் குடுமா குடுமா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டு, பத்துமா பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கேட்டு உண்டு நன்கு வளர்ந்து ஆளாகணும் நம்ம பிள்ளைகள்.
1: தெரியும், சூப்பர். ஒரு உப்மா வந்து உப்மாவை பத்தி இவ்வளவு பெருமையா பேசிட்டு கடைசியில உங்களுக்கு ஓகே சொல்லும் போதே வந்து வச்சுட்டாரு. ஆனா பரவாயில்ல, உப்மாவை பத்தி இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாரு அப்படிங்கிற, நீங்க என்ன விஷயம் சொன்னாலுமே எனக்கு பிடிக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சின்னஞ்சிறுசுங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பேசினவருக்கே பிடிக்கலங்கும் போது பாவம், உப்மாக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து கொஞ்சோண்டு நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும் பாவம். அதுவும் மட்டும் நம்ம ஏன் தனியா விடணும். எஸ், அதனால வந்து டெய்லி போட்டால் அது கஷ்டம் தான், டெய்லியெலாம் சாப்பிட வேணாம். எப்பயாச்சும் வந்து உப்மாக்கு கொஞ்சம் கரிசனை காட்டுங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: உஷா சேவமணி ஃப்ரம் அடிப்பாக்கம்.
1: எஸ் சொல்லுங்க, உங்களுக்கான இதை கொடுத்துடலாமா?
2: சொல்லுங்க.
1: தேநீர். தேநீர்.
2: தேநீர். நான் தான் இப்போ தேநீர்.
1: ஆமாம், நீங்கள் தான் இப்போ தேநீர்.
2: எந்த வீட்லயும் இல்லாம யாரும் இல்லை.
1: ஓஹோ,
2: தேநீர் தேநீர் தேநீர்ன்னு பறக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை கடைகள் இருக்கு. ஒரு இடத்துல என்ன வச்சு ஒரு கடை போட்டானா போறோம், எப்பேற்பட்ட
1: ஏழையான
2: என்ன அளவு கண்டிப்பா வருமானம் கிடைக்கும் என்ன வச்சு கடை போட்டானாக்க.
1: ஓகே.
2: காஃபி நிறைய பேர் வேணாம், என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் காஃபின்னு பேர், அவன் பேர். அவனை வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க, பட் அது காஃபி உடம்புக்கு நல்லது இல்ல அப்படிங்கிற ஒரு மருத்துவ தீர்மானம் நிறைய பாத்துருப்பீங்க எல்லாரும். அதனால அது காஃபிய விட என் நண்பன் காஃபிய விட நான் உங்களுக்கு இன்னும் நல்லது செய்வேன்.
1: ஏன் காஃபிய சீன்றீங்க?
2: இஞ்சி என் நண்பன் தான்.
1: நண்பன் தான், என்ன வேணா பேசும்பா.
2: என் மேல நீங்க இஞ்சி எல்லாம் போட்டு பண்ணி குடிச்சீங்கன்னா
1: இன்னும் நல்லா இருக்கும், மசாலாவா மாறிடுவேன். சூப்பர்.
2: மசாலா டீ என்ன நிறைய,
1: அதாவது அடிக்கிற வெயிலுக்கு கூட உங்களை தாங்க எல்லாருமே வந்து நாடுறாங்க. அது ஏன்னு தெரியல, என்ன ஒரு விஷயத்த நீங்க வச்சிருக்கீங்கன்னே தெரியலங்க.
2: அதுதான் பாருங்க, அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அதனால
1: சூப்பர்ல,
2: தேநீர் குடிச்சு உடம்ப நல்லபடியா ஹெல்த்தியா வச்சுக்கோங்க.
1: ஓகேங்க, கண்டிப்பா பண்ணிடலாம். தேநீர் அவர்களே நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு. நிஜமா சொல்லணும்னா எல்லாருமே ஒரு டீ கடை வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்போம். அந்த மாதிரி வந்து தேநீர் பிரியர்கள் வந்து அதிகமாகிட்டே வராங்க, அதில் நானுமே ஒன்று. எஸ், தொடர்ந்து இதே மாதிரி பேசலாம். காலர்ஸ் எல்லாருமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து சூப்பராக புரிஞ்சுட்டு சூப்பராக பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா பாடலை அனிருத் ரவிச்சந்திரோட இசையில் தான் வந்துட்டே இருக்கு. கேட்டீங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகதண்ட ரூபி ரோஸ் மில்க்.
4: நாலு மணி 2:21 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ஐயோ, எடுத்தோடனே கொளருதே. எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேசாத பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பேச வச்சுட்ருக்கோம். நேர்களுமே வந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியில். அடுத்த காலர் பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ.
4: ஹலோ, வணக்கம். யார் இங்கேருந்து?
5: ஆ, வணக்கம். பொன்னேரி ஜகண்டையிலேருந்து கலியில் அமர்ந்து பேசுகிறேங்க.
4: எஸ் சார், உங்களுக்கான பொருளை சொல்லிடலாமா?
5: காவியா? காவியா மேடமா?
4: அவங்களே தான், அவங்களே
5: தான். அவங்களே தானா? பேசும்போது கட் பண்ணிருக்க. இது
4: இதுக்குதான் பேரை கேட்டீங்களா?
5: தேடி
4: வந்து கலீல் அகமது அவர்களே, வெரி ராங், வெரி வெரி ராங். ஓகே, இப்ப என்ன ஃபன் பண்ணலாமா, விளையாடலாமா இல்லையா?
5: விளையாடலாம் சொல்லுங்க.
4: ஓகே, நீங்க வந்து ஒரு முக கண்ணாடி.
5: ஒரு பக்கம் என்ன பாப்பீங்க? ஒண்ணுமே புரியலையே. உங்க நீங்க அழகா இருக்குன்னு நான் இருக்கிறேன், ஆனா அது அழுக்குப்பட்டுச்சுன்னா ஒரு வாட்டி துடைக்கணும் நினைக்கிறீங்களா? நான் வந்து கண்ணாடி மாதிரி, அதனாலதான் உங்களை நான் காட்டுறேன். அது தொடர்ச்சி கேசி அப்பப்போ வைங்கப்பா. ஏன், என்ன நினைச்சீங்க? இல்லன்னா அவ்வளவுதான், புரியுதுங்களா?
4: என்ன கண்ணாடி மிமிக்ரி எல்லாம் பண்ணுது? பரவாயில்ல, பல குரல் வரும் கண்ணாடி போல. சூப்பரா பேசுனீங்க, நன்றி சார், நன்றி.
5: நன்றி, வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி.
4: நன்றி சார், நன்றி, நன்றி. பரவாயில்ல, தேடி வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றாங்க, சூப்பர். ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? பத்மாவதிமா, நீங்க வந்து தலைப்ப கேட்டீங்களா? என்ன கேம் ஷோ போயிட்டு இருக்கேன்னு
6: தெரியுதா?
4: ஓகே ஓகே, இப்ப நீங்க ஒரு வெங்காயம். ஓகேயா? இப்ப வெங்காயமா நீங்க பேசணும், பேசுங்க. ஆமா இல்ல, ஐ மீன் இப்ப நீங்க வெங்காயமா மாறிட்டீங்க. இப்ப வெங்காயமா நீங்க வந்து என்ன பேசணும் அப்படிங்கறத பேசலாம். இதுக்கு பேர் தான் தோல் உரிக்கிறதோ? ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எல்லாருமே அழ வைக்கிறீங்க.
6: எனக்கு வந்து அது தோல் உரிச்சு கஷ்டமா இருக்குது.
4: அதுக்குதான்
6: நான் என்ன பண்ணுவோம் தெரியுமா?
4: வெங்காயம் கட் பண்ணும் போது அழுக வருதுன்னு தெரியுது. நீ தோலை உரிக்கிற, நான் உன்னை அழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க, புரிஞ்சுது?
6: அதேதான்
4: உரிக்கிற மட்டும் அழுகுவானுங்க. ஓகே, புரிஞ்சு போச்சு. இனிமே வந்து நாங்க உரி

0: யாமை எப்படி உங்களை சாப்பிடலான்னு பாக்குறோம். சூப்பரா வந்து பேசுனீங்க, நன்றிமா நன்றி.
1: நன்றிப்பா நன்றிப்பா.
0: பாத்தீங்களா, இவ்வளவு நாள் வந்து என்னடா வெங்காயத்தை நறுக்கும் போது நமக்கு கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துதுன்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு வெங்காயமே பேசும் போதுதான் தெரியுது எதனால நமக்கு வந்து கண்ணுல இருந்து தண்ணி வருது. இதனாலதான் வந்து இந்த டாபிக் எடுத்துட்டு வந்த மக்களை நீங்க எல்லாருமே என்ன பாராட்டி ஆகணும். எஸ் நிகழ்ச்சியில அடுத்த காலர், வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: அண்ணா நகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: எஸ் மாலினி தேவிமா, உங்களுக்கான சொல்லலாமா? அலாரம்.
2: சொல்லுங்க.
0: அலாரம்.
2: அலாரம்.
0: ஆமா.
2: எங்களுக்கு
0: தூக்கம் வரும்ல, சும்மா பேருக்கு வைப்போம் நாங்க.
2: உங்களை சுறுசுறுப்பா நானே
0: புரியுது உங்களுடைய ஆதங்கம்.
2: தைரியத்துலதான்
0: பல பேர் வந்து நம்பி தூங்குறாங்க. முக்கியமான விஷயங்களுக்கு எல்லாம் வந்து உங்களை நம்பிதான் வந்து சரி தூக்கம்.
2: கட்டு போவோம். நான் எழுப்புறேன்னா அவங்க எவ்வளவு வேலை எல்லாம் ஒழுங்கா பாக்குறீங்க.
0: கரெக்ட் கரெக்ட்.
2: நீங்க அப்படி செய்யலாமா?
0: புரியுது புரியுது. இனிமே வந்து
2: அழகா பேட்டரி போட்டு எல்லாம் அழகா வச்சு எனக்கு ஒரு அந்த ஒரு பாட்டு பாடுனீங்களா
0: உங்களுடைய வேதனை எங்களுக்கு புரியுது, மாத்திக்கிறோம். நன்றி அலாரம். நன்றிமா நன்றி. ஆனா உண்மைதாங்க, அலாரம் விக்ரம் தான் பேரு, ஆனா யாருமே அந்த அலாரம்க்கு வந்து எழுந்திரிச்சதே இல்லை. எல்லாம் எழுந்திருப்போம், எழுந்திரிச்சு அந்த அலாரம் ஆஃப் பண்றதுக்கு எழுந்திருப்போம், திரும்பி படுக்க. அதுக்கு எதுக்கு வைப்பானே அப்படிங்கறத வந்து அலாரமே வந்து நம்மள திட்டிட்டு போன மாதிரி பேசிட்டாங்க. இப்ப புரியுதா, ஒவ்வொரு பொருளுமே வந்து பேசினாதான் தெரியுது அதோட கவலைகள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? உன்னை போல் திரைப்படத்துல இருந்து ஸ்ருதி ஹாசனோட குரல், அவரோட அப்பாவோட பாடல் தான். எஸ் அவரோட அப்பா படம் தான் உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற படம், அதுக்காகவே பாடியிருக்காங்க அழகா. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோடு.
3: What would you do if what had to be done could only be done by you? உன்னை போல் ஒருவன்.

0: favorite song.
1: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: நேரம் 4:31 ஆகிட்டு இருக்க. FM Rainbow 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில வந்து சூப்பரான கேம் தாங்க விளையாடிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி காலர்ஸ்மே வந்து ரொம்ப அருமையா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, சூப்பராகவே பேசுறாங்க. நிகழ்ச்சியில அடுத்த காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். எஸ் தமிழேந்தி சார், உங்களுக்கான பொருள் டிவி.
4: டிவியா?
3: எஸ் தொலைக்காட்சி. கோபத்தை குறைக்கவும் டிவி அவர்களே. வேற வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா?
4: வேற ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு சாப்பாடு பசி எடுத்தா நான் என்ன
3: பண்ணுவேன்?
4: கரண்ட் நிறைய வருது, சூடா வேற ஆயிடுச்சு.
3: பின்னாடி
4: பாத்துக்கலாம்.
3: சில பேர் வந்து உங்களை ஆன் பண்ணி விட்டு போன் நோண்டிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: இனிமே
3: வந்து டிவி வந்து 24 மணி நேரமும் போடாதீங்க மக்களே, ஓகேயா? டிவி வந்து கோவப்படுறாங்களா இல்லையா? ஓகே, அப்பப்ப ரெஸ்ட் கொடுங்க. ஓகே டிவி, சொல்லியாச்சு. ஓகே, நன்றி நன்றி நன்றி. எஸ் டிவியோட ஆதங்கத்தை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்து வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் காலர் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடலாம். வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ.
3: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் ராஜலட்சுமி. வெஸ்ட்மா, நல்ல நல்ல டாபிக், அருமையா இருக்கு.
3: நன்றி நன்றிமா நன்றி. உங்களுக்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக்கர் விசில்ங்க.
5: குக்கர் விசில்?
3: ஆமா.
5: அது பேசணுமா?
3: ஆமா, இப்ப நீங்க குக்கர் விசிலாவே இருக்கீங்க, நீங்க குக்கர் விசிலா மாறிட்டீங்க, பேசுங்க.
5: என்ன, நீ விசில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து போடலாமே.
3: சரி,
5: ரொம்ப அதிக நேரம் என்ன அடுப்புல வச்சு நீ விசில் விடுற வரைக்கும் நீ எங்க போன?
3: எங்க போனீங்க? கரெக்ட் தான். நீங்க ஏன் இவ்வளவு சத்தம் போடுறீங்க அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் கம்மியா சத்தத்தை கம்மி பண்ணலாம்ல?
5: கம்மியா பண்ணலாம்னா அவ்வளவு பெருசா சத்தம் போட்டு நீங்க என்ன குக்கர், அந்த குக்கர் வச்சுட்டு எங்கேயோ போய் நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல.
3: இது எங்கேயோ போறீங்க, உங்களுக்கு இவ்வளவு சத்தம் போட்டாதான் வருவீங்க அப்படின்ட்டு சொல்லி பண்றீங்க, கரெக்டா?
5: ஆமா, அப்படிதான் வச்சுக்கணும். நம்ம இன்னும் வந்து அது இன்னும் என்னென்னமோ வேணாலும் சொல்லலாம். பொதுவா சொல்றேன், பாதுகாப்புக்கு வந்து அந்த வெயிட்ட வந்து நல்லா கிளீன் பண்ணி
3: வச்சுக்கணும்.
5: முக்கியமான ஒரு சமாச்சாரம், பொம்பளைங்களுக்கு சமைக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது பேசணும்னா நல்லதும் பேசலாம், கெட்டதும் பேசலாம்.
3: நீங்க விசிலா தானே இப்ப பேசிட்டு இருக்கீங்க, குக்கர் விசிலா பேசிட்டு இருக்கீங்க, கரெக்டா?
5: குக்கர் விசிலாவும் பேசிட்டு தான் சொல்றேன்.
3: அப்பப்ப கருத்துக்களையும் வந்து நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்றீங்க.
5: ஆமா மேடம்,
3: சூப்பர். சுத்தம் பண்ணி வச்சிடலாம். ஓகேயா?
5: ரொம்ப
3: நன்றி நன்றி நன்றி. குக்கர்ல விசில் வர நேரத்துல எங்கெங்க போறீங்க அப்படின்னு வந்து விசிலே வந்து கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் நீங்க வந்து எப்பயுமே விசில் வருதாங்க போது செக் பண்ணுங்க, கொஞ்சம் தூரமா இருந்தே செக் பண்ணுங்க, கரெக்டான அளவுலதான் வந்து ப்ரெஷர் இருக்கா அதெல்லாமே பாத்துக்கோங்க, சூதாரணமா அங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க குக்கர் விசில் அவர்கள். எஸ் நிகழ்ச்சியில அடுத்த காலர், வணக்கம் ரெயின்போ. மிஸ்டர் கால் விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ.

0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து?
0: வேதாரண்யம் மாவட்டம் கத்திரிப்புரம்.
1: பேரு?
0: கத்திரிப்புரம். பாக்கியராஜ்.
1: பாக்கியராஜ் சார், ஓகே. உங்களுடைய ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டீங்கன்னா என் குரல் எனக்கே கேட்காது. ஓகே, உங்களுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல் துளக்கி, அதாவது ப்ரஷ், டூத் ப்ரஷ்ங்க. நீங்க இப்போ சொல்லுங்கங்க.
0: ஹலோ.
1: ஹலோவா? அப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னதை கேட்கலையா?
0: புரிய மாட்டது மேடம்.
1: அதாவது தலைப்பு கேட்டிங்களா? அருமை. ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு நல்லா புரியும். அப்பதான் வந்து நம்ம நிகழ்ச்சியில விளையாட முடியும். அடுத்த காலர் கிட்ட போயிடலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம். நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்டடையிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேன் சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கா, சூப்பரா இருக்கு மேம்.
1: ஓகே சந்திரசேகர், டாபிக்லாம் கேட்டிங்களா, என்ன கேம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு?
2: ஆமா ஆமா, ஒரு பொருள் அதாவே பேசுச்சுன்னா எப்படி பேச?
1: அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓகேயா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பல் துளக்கி, அதாவது டூத் பிரஷ் நீங்க இப்போ பேசுங்க.
2: ஓகே. அப்பா என்ன வாயோ வாய் கவ் அடிக்குதோ, ஏனியா என்ன போட்டு இப்படி பாடாபடுத்துற, என்ன கொஞ்சம் சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ண, ஏன் இப்படி போட்டு தேய்க்கற, அப்பா கொஞ்சம் ஜென்டலா ஹேண்டில் பண்ண, ஏய்யா ரெண்டு நிமிஷம் தான் ஐயா என்ன யூஸ் பண்ணி பல்ல விளக்கணும், நீ வட்டுக்கு இஷ்டத்துக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஏய்யா இப்படி படுத்துற என்ன, எல்லாத்தோட கொஞ்சம் டூத் பேஸ்ட கொஞ்சம் பார்த்து கரெக்டா என்னோட மேல படுற மாதிரி போடு, இஷ்டத்துக்கு மேல போட்டு புதுக்கி இப்படி வைக்கிறிய, எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, தயவு செஞ்சு என்ன கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோ, நீ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், என்ன தூக்கி போட, வேற ஏதாவது ஒரு புது ப்ரஷா எடுத்துக்கோ ஐயா, ஏயா பிஞ்சு என்ன மேலும் மேலும் எடுத்து பிய பிய பிய்னால உரிக்க உரிக்க என்ன தேய்க்கிற, என்னால முடியலடா சாமி.
1: புரியுது புரியுது டூத் பிரஷ் உங்களோட கவலை எல்லாம். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய கவலைகள் சொல்றது விதமா வந்து ஒரு டென்டிஸ்ட் என்னென்னலாம் டிப்ஸ் கொடுப்பாங்களோ ஒரு பல் டாக்டர், அது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்களே கொடுத்துட்டீங்க. சூப்பர் போங்க, ஒரே கல்ல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக மொத்தம் எல்லாருமே ஒழுங்கா வந்து டூத் பிரஷ் 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தணும் அப்படிங்கிறீங்க, கரெக்டா? ஓகே, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நாங்க ஃபாலோ பண்ணி ஆறோம் கண்டிப்பா. ஓகேயா?
2: அதே மாதிரி நீங்க சொல்றது 2 நிமிஷத்துக்கு மேல பல்லு தேய்க்க கூடாது, ரொம்ப எல்லாம் போட்டு பண்ணக்கூடாது, ஹரிசான்டலா பண்ணணும், நிறைய டிப்ஸ்
1: கொடுத்துடா. நீங்க வந்து நிஜமாவே டூத் பிரஷ் வந்து டென்டிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, பல்லுனாலேயே வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். புரியுது டூத் பிரஷ் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே, நாங்க வந்து இனிமே பின்பற்றோம். ஓகேயா?
2: கண்டிப்பா.
1: நன்றி நன்றி நன்றி சந்திரசேகர்.
2: பை பை
1: பை. நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க மக்களே, டூத் பிரஷ்ஷா வந்து ஒழுங்கா பண்ணுங்க, ஒழுங்கா பல்ல தேங்க, இப்படி தேங்க அப்படி தேங்கன்னு சொல்லிட்டு அழகழகா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாருமே ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும், சரியா? ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: ஆவடியில இருந்து பாஸ்கரன்.
1: ஓகே பாஸ்கரன் சார், உங்களுக்கான பொருள் சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
1: மீன் தொட்டியில இருக்கக்கூடிய மீன், நீங்க வந்து இப்ப ஒரு தொட்டிக்குள்ள இருக்கிற மீன் என்ன பேசுவீங்க, பேசுங்க. கலர் மீனோ கலர் இல்லாத மீனோ, ஆனா தொட்டிக்குள்ளதான் இருக்கீங்க. இப்ப நீங்க உங்களை அடைச்சு வச்சுட்டாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து நீங்க அழகா தெரியறீங்க, ஆனா உங்களுக்கு எப்படி இருக்குங்கறத வந்து நீங்க சொல்லுங்க.
3: டெய்லி தண்ணி மாத்த மாட்டேங்கிறாங்க, காத்து சரியா வர
1: மாட்டேங்குது.
3: ஓகே, வேற பாக்க கண் குளிர்ச்சியா இருந்தாலும் வறட்சியில ஒரு நேரம் விட்டுறாங்க.
1: கண் குளிர்ச்சியா உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு வந்து தொட்டியில இருக்கிறது பிடிச்சிருக்கா, இல்லாட்டி வந்து குட்டை குளம் அந்த மாதிரி இடத்துலதான் இருக்க பிடிச்சிருக்கா சொல்லுங்க?
3: குட்டை குளம் தான் வளர்க்குற மீன்
1: ஒழுங்கா வச்சுக்கோங்க அப்படிங்கறீங்க. கண்டிப்பா இதெல்லாம் பண்ண சொல்லி சொல்லிடுறேன். ஓகேயா?
3: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. மீன் வளர்க்குறது முக்கியம் இல்லை மக்களே, அதுக்கான சரியான சாப்பாடு, ஆகாரம், லைட்டு, சன்லைட்டு, வாட்டரு மாத்துறது, இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு மீனே வந்து சொல்லிட்டு போயிடுச்சு, உங்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக தெரிஞ்சாலும் அதுக்கு வந்து எவ்வளோ அடைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும், யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதனால் வந்து அழகுக்காக வளர்க்குறீங்க, மீன் தொட்டியில் வளர்க்கக்கூடிய மீன்களை மட்டும் வளருங்க, அதை வந்து சரியாக பராமரிங்க.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் யோகிபியோட குரல் ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டுட்டு வந்த இந்த வேளையில நேரம் சரியா 4:46 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பேசாத பொருள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பேச வச்சுட்டு இருக்கோங்க. அது எப்படி சாத்தியம்னு கேட்டீங்கன்னா நம்ம காலர்ஸ் மூலியமா எல்லாமே சாத்தியம் தாங்க. ஒரு பொருளை சொன்னா அதாவே மாறி அழகா பேசுறாங்க. நிகழ்ச்சியில அடுத்த காலர் எதை பத்தி பேசுறாங்கன்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் காவியா மேடம், நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேடம், சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்க பேர் சொல்லவே இல்லையே.
1: என்ன கிடைக்கல? முகமது இக்பால்.
0: ஓகே இக்பால் சார்,
1: வணக்கம். பாபராஜன் முகமது இக்பால்.
0: ஆறுமை ஆறுமை பேர் கேட்டேன், ஊரே சொல்லிட்டீங்க. இக்பால் சார், இப்போதைக்கு வந்து நீங்க எதா மாற போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி ரிமோட்டா மாற போறீங்க. ஓகேயா, இப்ப ரிமோட்டா எங்க கூட பேசுங்க பாப்போம்.
1: சரிங்க,
0: என்ன
1: வந்து இந்த சின்ன பசங்க வச்சுட்டு பாடா படுத்துறது தாங்க முடியல.
0: புரியுது புரியுது.
1: யார் கையில இருக்க அவங்க தான் அந்த வீட்டோட டாமினேஷன் சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா, உங்களால நிறைய சண்டை வருது. அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே வந்து உங்களை வச்சுக்கிறதுலதான் போட்டியே.
1: என்ன பண்றது, எங்க இருக்கிறதே நான் ஒண்டி தான் இருக்கேன். ஒரு டிவிக்கு எத்தனை?
0: புரியுது. அதாவது வந்து நிறைய சண்டைகளை வந்து உருவாக்குறதா கேள்விப்படுறேன்.
1: ஆமா ஆமா இருக்குதான். இருந்தாலும் நம்மக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டாதான் என்ன வந்து யூஸ் பண்ண முடியும். அத புரிஞ்சுக்க சின்ன பிள்ளைங்க என்ன தெரிய போகுது, நான் தான் நீ தானே போட்டு வரைக்கும் தமிழ்ல கோவம் வந்தா தூக்கி விட்டுறாங்க,
0: தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்கல்ல.
1: புரியுது,
0: நீங்க சொல்லுங்க. இனிமே வந்து உடைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி.
1: உடைங்கிறீங்களா?
0: ஓகே, டிவியே உடைங்க, ஆனா என்ன வந்து உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிவி ரிமோட் சொல்லிருக்காங்க. ஓகே சார்,
1: ஓகே, வணக்கம், வணக்கம.
0: நன்றி சார், நன்றி சார். ஓகே, டிவி ரிமோட்னால நிறைய சண்டைகள் வரும். என் அண்ணன் கூட நிறைய சண்டை போட்டது உண்டு, அது எல்லார் வீட்லயும் நடக்குது. அது வந்து டிவி ரிமோட்டே வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்கு அப்படிங்கும் போது வந்து ஆச்சரியமா தாங்க இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம், காவியா மேடத்துக்கு இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம். சொல்லுங்க.
2: பார்த்திபன்.
0: ஓகே பார்த்திபன் சார, பார்த்திபன் சார். நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அழகுப்படுத்தணும், அலங்காரம் படுத்தணும். அப்பதான் ஷோகேஸ் போன மாதிரி வெளியில காட்டினாதான் அது பாப்பாங்க நாலு பேரு வீடியோல. இந்த மாதிரி போட்டோ எடுத்து பெயிண்டிங் சூப்பரா வச்சிருக்காங்களே.
0: அதாவது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் கிறுக்குற மாதிரி கிறுக்குறாங்க.
2: கிறுக்குறாங்க, வேற பண்றாங்க மேடம். ரெண்டு இது பண்றாங்க.
0: வேற என்னென்ன பண்றாங்க?
2: அழுக்கு பத்துறாங்க, அப்புறம் அதுல அப்புறம் தண்ணி கொஞ்சம் தேய்ச்சி விடுறாங்க. தண்ணி கட்டி தெரியாத ஒரே
0: என்ன மேடம், ஆணி அடிக்கிறாங்களே உங்க மேல, அது எப்படி வலிக்கும்?
2: அது வேற அப்ப போட்ட மாட்டாங்க, வேணா தூக்கி போடுறாங்க.
0: சும்மா இருக்கங்கிறதுக்காக போட்டு ஆணிய போட்டு அடிச்சுக்கிட்டே
2: இருக்காங்க.
0: ஓகே, கொஞ்சம் ஆணி அடிக்கிறத கம்மி பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. ஓகேயா?
2: ஆமா மேடம், ஆமா மேடம்.
0: மத்தபடி உங்களுக்கு புடிச்ச கலர் எல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி உங்களை அழகா வச்சுக்கிட்டா ஓகே தானே? ஓகே சார், சூப்பர்,
2: அழகா இருக்கும்.
0: ஓகே பண்ணிடலாம் சார்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. நீங்க பாட்டுக்கு பாக்குற இடத்துல பூரா ஆணி அடிச்சு வச்சீங்கன்னா என்ன பண்றது, அதுக்கும் வலிக்கும்ல. அதுதான் வந்து செவரா

0: சொல்லிட்டு போயிட்டாரு போன காலர். அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
1: என்ன
0: தலைப்ப வந்து அப்ப நீங்க கேக்கல, ரெண்டு பக்கத்துக்கு விளக்கத்தை கொடுத்து
1: வச்சிருக்கேன்.
0: சரி சரி, நான் பரவாயில்ல, நான் உங்களுக்காக சொல்றேன் சரியா. என்னன்னா வந்து ஒரு பேசாத பேசக்கூடிய பேசக்கூடாத ஒரு பொருள் இருக்கும்ல, பேசக்கூடாதல்ல பேச முடியாத பொருட்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொருள்லாம் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஒரு பொருள் கொடுப்பேன், அந்த பொருளாவே மாறி நீங்க என்ன பேசணுமோ நீங்க பேசலாம் சரியா. இப்போ வந்து நீங்க வந்து தலையணை, ஓகேவா, தலையணையா மாறிட்டீங்க. தலையணை என்ன பேசணுமோ பேசலாம். கண்டிப்பா ஒழுங்கா வச்சுக்கணும்.
1: ஆமா, மேல சேர்ல போய் அடிக்க வை, அது கொஞ்சம் அழுக்கா போயிடாம அடிக்கடி கிளீன் பண்ண பாரு. இப்படியே என்னண்டா ஒரு மண்ணா இருந்தா அழுக்கா இருந்தா உங்க தலை பூரா வேணாலும் உனக்கு பாதிப்பு எனக்கு பாதிப்பு, அது ஒரு தெரிய மாட்டேங்க. சாக்கியர் பண்ணாம ஓரளவுக்கு என்னை சுத்தமா வச்சிருந்தா உனக்கு நல்லது எனக்கு நல்லது.
0: அதாவது தலையணை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன ஒழுங்கா பாத்துக்கிட்டாதான் உன் தலையணி ஒழுங்கா பாத்துக்க முடியும் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க, கரெக்டா?
1: ஆமா, அப்படி சொல்லி முடிச்சு படத்தலாம்.
0: ஓகே ஓகே தலகாணி சார், பண்ணிடலாம் சார், நல்லா பாத்துக்கிறோம். நன்றி சார், நன்றி. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு காலருக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? ஓகே, விவிஎஸ் கண்ணன் சார், நீங்க தான் வந்து நிறைவு காலரா வந்திருக்கீங்க. நீங்க தலைப்புலாம் கேட்டீங்கல்ல? ஓகே சார், அப்ப வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு வந்து என்ன பொருள்னு சொல்லிடலாம். வண்டி ஹாரன் சார். நீங்க வண்டி ஹாரன், ஹாரன்
2: எனக்கு
0: இருக்குங்கிறதுக்காக சும்மா அவங்கிட்டே இருந்தா மத்தவங்களுக்கு எல்லாம் தலைவலிக்கும் சார்.
2: அது முக்கியமான இடத்துல போய் அந்த இதை அழுதான் விவசாயி போய் கீழே வந்து அடிபட்டு இதாயிருக்கு.
0: புரியுது புரியுது, கரெக்டான நேரத்துல மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க.
2: அங்க இது பண்ணாம
0: இனிமே வந்து எல்லாருமே பண்ணனும், நானும் வந்து அட்வைஸ் குடுக்கறேன் சார.
2: நம்மளே ஒரு ஆர்வத்தை வச்சுக்கிட்டு அதிக அபராதம் போடுறது
0: தான். கரெக்ட் தான். ஓகே சார், நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதெல்லாம் மாத்திக்கலாம். நன்றி சார்.
2: நன்றி நன்றி.
0: கடைசியா வந்து ஹாரன் மட்டும் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்றீங்க, இருக்குங்கிறதுக்காக போட்டு அமைக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த டிராஃபிக்ல எல்லாம் டிராஃபிக் கூட பிரச்சனையா இல்லை, அந்த சவுண்டு தான் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால எந்த நேரத்துல வந்து ஹாரன் தேவைப்படுதோ அந்த நேரத்துல மட்டும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, ஹார்னுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எல்லாருமே சூப்பராக விளையாடினீங்க. இந்த டாபிக் வந்து எப்படி வந்து ரீச் ஆகும் அப்படிலாம் யோசிச்சிட்டே இருந்தேன், ஆனால் வந்து கற்பூரம் மாதிரி உடனே பிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து என் கூட விளையாடினீங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க நீங்கள் எல்லாரும். எஸ், இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் ஜாலியான டாப்பிக்கில் நம்ம பேசலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்கி அஜய் காவியா தான். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிமிர் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகனோட குரலில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும்

அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வீன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குநர் மரிய ராஜா இளஞ்செழியன் உடனான நேர்முகம். உடன் உரையாடுபவர் விமல்குமார் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நேர்களே, இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் ஹாப்பி ராஜ் படத்தோட இயக்குனர் மரிய ராஜா இளஞ்செழியன். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஃபாதர் அண்ட் லவ், இந்த ரெண்டையும் ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க. இந்த படத்தை சீரியஸான ஒரு இடம் நம்ம கவனிக்கும் போது அவ்வளோ அழுக வரும். அந்த அப்பாவோட லைஃபை தெரிஞ்ச போது லவ் அப்படிங்கிறதுல பெங்களூர் ட்ராக் போகும்போது அவ்வளோ வைபு, இந்த லைஃபெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே தோணும். ஸோ அந்த ஃபாதர் அண்ட் லவ் ஸ்டோரி, இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன?
3: புதுசாக ஒன்று பண்ணணும், லைக் பேசப்படாத ஒரு லைன் எடுத்து பேசணுன்றது தான் என்னோடய மெயின் இதாக இருந்துச்சு. அதில் எனக்கு நான் யோசிக்கிறப்ப எனக்கு வந்தது வந்து இந்த பாடி ஷேமிங், இந்த புல்லிங், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து இதை வச்சு ஒரு கதை பண்ணலாம். அதை வச்சு பண்ணலான்ற பட்சத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தாலே அது வந்து ஒரு சீரியஸாக ரொம்ப அழுத்தமான கதைகள் தான் ஃபஸ்ட்டு வரும். நான் அதை அப்படி பண்ண வேணாம், லைக் ஒரு நல்ல ஒரு காமெடி, ஒரு ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு அதில் நம்ம சொல்ல இந்த விஷயத்த எப்படி சொல்லலான்ற மாதிரி யோசித்து பண்ண ஸ்கிரிப்ட் தான் ஹாப்பி ராஜ். ஏன்னா இப்போ எல்லோரும் அப்படி தான் விரும்புகிறாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்றது தான் இங்கே எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. இன்னொன்று இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த படத்தை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க வைபா, லைக் பெங்களூர் அப்படின்றது வந்து இந்த காலத்து ஒரு ஜென்சி 2K கிட்ஸ்னு சொல்கிறப்படுற அந்த ஒரு கேட்டகரிக்காக நான் பண்ணது தான் அது. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊரில் போயிட்டு ஒரு ஃபேமிலி ஆங்கிள் ஒன்று எடுக்கும். நான் பார்த்த படங்கள் நிறைய ஃபேமிலி படங்கள், ஒரு உத்தமபுத்திரன் லைக் அந்த மாதிரி படங்கள்லாம் திருப்பி நான் ரீகால் பண்ணோம். ஒரு யாரடி நியமகுனி அதெல்லாம் திருப்பி நான் கொண்டு வரணும்னு சொல்லி செகண்ட் ஆஃபை நான் இப்படி பண்ணேன். ரெண்டு சைட் ஆஃப் ஆடியன்ஸ் கேட்டர் பண்ணுற மாதிரி நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதை தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் இது வந்து ரொம்ப யங்காக ஒரு பசங்களுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆடினே இருப்ப மாதிரி ஒரு சாங் இங்கே வச்சோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபேமிலி சாங் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு எல்லோரும் ஒரு அன்பை பரிமாறிக்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று இருக்கும். ஸோ நான் ரெண்டு ஆடியன்ஸும் என் படத்தை பார்க்கணும், ரெண்டு பேருக்குமே இதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ண படம் தான் இது.
2: இதனோட ரைட்டிங் ப்ராசஸ்க்கு உங்களோட ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது லைஃப்பில் எல்லாருக்குமே ரிலேட் பண்ணிக்கிற இடம் ஒரு தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை அழகு சார்ந்து இல்லை ஃபேமிலியில் இவங்களை நம்ம காட்டினோன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மாதிரி

0: இருக்குமே அப்படிங்கிற ஒரு இடம் சார்ந்து நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இந்த இடத்த நீங்கள் எழுத நினைக்கும் போது ட்ராவல் ஆகிற விதம், இப்போது உதாரணமாக காவல்துறைனா அது சார்ந்த இது ரிசர்ச்சுக்கான இது இருக்கும். இது வந்து சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம், எல்லார்ட்டையும் போய் எல்லாரோட ஸ்டோரியும் ஓப்பனாக கேட்ட முடியாது. பட் நம்ம கமர்ஷியல் அப்படிங்கிற தளத்தில் தான் இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ வைபும் இருக்குது, சென்டிமெண்ட்டும் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் ரைட்டராக இதை ஹாப்பி ராஜை எழுத ஆரம்பித்து எழுதி முடித்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள்.
1: ஹாப்பி ராஜ் ஆக்சுவலி முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் உட்காந்து எழுதினேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் இந்த படத்துக்கு ஏன்னு தெரியல, நான் அது எதுவுமே பண்ணல. முழுக்க முழுக்க என்னோடய ஹார்ட்லேருந்து அது காமெடியாக இருக்கட்டும், அது வசனங்கள், நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இந்த வசனங்கள்லாம் நீங்கள் எழுதுனீங்களா, நம்ப முடியலையே, நீங்கள் இவ்வளோ சின்ன பையனாக இருக்கீங்க. முழுக்க முழுக்க நான் தான் இதை எழுதினேன். ஒரு டிஸ்கஷன்றது இந்த படத்துக்கு கிரியேட் ஆகல. மேபி லேட்டர் ஆன் ஸ்டேஜஸில் நான் ஷூட்டிங்லாம் போகிற அப்போ தான் நான் என்னோடய ஏடிஸ் கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன். அதுவும் ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்டு தான் நான் இது பண்ணுவோம். ஸோ பெரிய ட்ராவல் ப்ராசஸ் அப்படின்லாம் இல்லை. நான் யாருக்கிட்டையுமே நான் எதுவுமே பெருசாக கேட்டுக்கல, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே நான் கேட்டுக்கல. நிறைய படங்கள் பார்த்தேன், நிறைய ஆர்டிகல்ஸ் லைக் சும்மா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நானாக எழுதின ஒரு கதை தான். எப்படி வந்ததுலாம் எனக்கு தெரியல. எனக்கும் அதில் இருந்த மாதிரி என் லைஃப்லேயும் பெருசாக அந்த மாதிரி நிகழ்வுகள் சம்பவங்கள்லாம் எதுவும் நடக்கலை. எங்கள் அப்பாக்கெல்லாம் இல்லை எதுவும் நடக்கலை. இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையில் யோசித்து யோசித்து பண்ண ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் அதில் சாரி கேட்குறதுக்கு அந்த பிளான்லாம் பண்ணுவாங்க, சாரி பிளான் ஒன் பிளான் டூ. அதெல்லாம் நான் டெய்லி மார்னிங் வாக்கிங் போனேன் இந்த ரைட்டிங் ப்ராசஸ். அப்போ மேபி அதுதான் என்னோடய ட்ராவல்னு சொல்லலாம். வேலைச்சேரி பிரிட்ஜில் ஒரு 6 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு 8-9 மணி வரைக்கும் நடப்பேன். அந்த நடக்கிறப்ப நிறைய விஷயங்கள் இந்த ஸ்கிரிப்டை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். ஒரு நாளில் ஒரு 6 சாரி பிளான் எழுதினேன். அதில் ஒரு 3 பிளான் தான் நீங்கள் பார்த்தது. அது இல்லாமல் ஒரு 3 சாரி பிளான் இருக்குது. மேபி அதுக்கு ரீசன் வந்து நான் என்னோடய குரு பிரதீப்கிட்ட ஒர்க் பண்ணதாக இருக்கலாம். டெய்லி ஒரு 5-6 சீன்ஸ் எழுதிட்டு வரணும், அவர் சொல்லிடுவார். அதை பேஸ் பண்ணி சீன்ஸ் எழுத தான் எங்கள் வேலையே. இதை நான் ஒரு 3 வருஷம் நான் பண்ணேன். லைக் 5 வருஷம் நான் அவர்கிட்ட இருந்தேன். ஒரு 3 வருஷம் கண்டினியூஸாக நான் டெய்லி சீன் எழுத தான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு டக்கு டக் டக்குன்னு சீன் எழுத வந்துடும், எனக்கும் சரி என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கும் சரி. இன்ஃபேக்ட் எனக்கு பிரதீப் ப்ரோ ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாரு, என்னென்னா அந்த சீனை அப்படியே எடுத்து வைக்கலாம், காமெடி சேனலில் வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்டு கொடுத்துருக்காரு.
0: நேர்களே, ஹாப்பி ராஜ் படத்தோட டைரக்டர் மரியராஜா இளஞ்செழியன் அவர் கூட தான் நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: நேர்களே, ஹாப்பி ராஜ் படத்தோட இயக்குனர் மரிய ராஜ இளஞ்செழியன் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சாரி கேட்டாதான் இது நடக்கும் அப்படிங்கறத லைஃப்ல நிறைய இடத்துல முன்னேறணும்னு நினைக்கிறவங்களை ஃபேஸ் பண்ண வச்சிருவாங்க. நீங்க வந்து அந்த இடத்த ரொம்ப அற்புதமா கையாண்டிருப்பீங்க படத்துல. என்னோட ஈகோவை விட்டு நான் இங்க வந்து ஒரு படி இறங்கி கேட்கிற அளவுக்கு நீ என்னோட நீடு இல்லை, பட் சுச்சுவேஷன் சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புளுக்காக நான் அதை கேட்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதா அந்த ரெண்டு அப்பாக்களுக்கும் இடையில நடக்கிற ஒரு விஷயம். அந்த சாரி கேட்டு இது நடக்கணும் அப்படிங்கிற மொமெண்ட்டு வேர்ல்டு ஃபிலாசபி, அதை நீங்கள் வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. இந்த இந்த லைன் பற்றி சொல்லுங்கள்.
1: ஆமாம், இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய ஃபேமிலி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு ஈகோ, நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற ஒரு இதில் தான் இங்கே நிறைய இருக்குது. நிறைய பிரச்சனைகள் எல்லாரோட குடும்பத்துலேயும் பேசிக்காக இருக்கிற பிரச்சனைகள்லாம் அதுதான். ஒரு சாரி கேட்டால் அது முடிஞ்சிடும். என் படத்தை பார்க்க வர வர ஆடியன்ஸ் மெயினாக ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணது. அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் யார்ட்டையா ஒரு சாரி கேட்கணுன்ற ஒரு இது இருக்கும். என் படம் பார்த்துட்டு ஒருத்தன் சாரியை வச்சு படம் எடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி சாரி கேட்கணுன்னு அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஸோ சிம்பிளான விஷயந்தான் சாரின்றது ஒரு இது. அது கேட்டுட்டால் பெரிய பெரிய உலக போரே முடிஞ்சிடும். நான் ரொம்ப ஈஸியாக சாரி கேட்கக்கூடிய ஒரு ஆள். இன்ஃபேக்ட் நிறைய பிரச்சனை அப்படி சால்வ் பண்ணியிருக்கேன் என் காலேஜ் டேஸ்லேருந்து. நான் அப்ரூவர் ஆகிடுவேன். ஒரு எவ்வளோ பெரிய கோபமான ஒரு ஆளாக இருந்தாலும் சார் சாரி சார் சாரி சார்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு அவங்க காம் ஆகிடுவாங்க. அந்த வேர்டுக்கான ஒரு பவர் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் தி இதாக இருந்தது என்னோடய ஃபஸ்ட்டு இதில். அதையுமே நான் லிங்க் பண்ணி ஒன்று பண்ணணும்.
0: காஸ்டிங் கால் இந்த படத்தில் வந்து அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். ஏன்னா ஜார்ஜ் மரியம் அவரை இந்த ரோலில் நம்ம பார்த்ததுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த ரோலுக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டாக அவர் வந்து நிரம்பி இருந்தார். அதே போல் வைபாக இருக்கிற ஜி வி பிரகாஷ் அவர்கள், அடுத்து காமெடி ட்ராக்ஸில் வர்றவங்க, அந்த அவங்களோட காதலியாக வர்றவங்க, அவங்க ரெண்டு ஃபேமிலி அப்படின்ட்டு பர்ஃபெக்டாக இருந்தது. குறிப்பாக அப்பா சார் வந்து பெரிய சர்ப்ரைஸாக அதில் தெரிவார். இந்த காஸ்டிங் காலுக்கு நீங்கள் எடுத்த எஃபோர்ட், அதுக்கான ஆடிஷன்ஸ் எப்படி இருந்தது?
1: நான் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஒரு பெரிய டைரக்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து லோகேஷ் கனகராஜ்ட்டு நான் ஒரு ஒரு ட்ராவல் இருந்திருக்கேன். அவருக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து பாதி 50% அதோட காஸ்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் நீங்கள் வரிசை எடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது எனக்கு ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைக் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அவர் ஒரு பெரிய டைரக்டர், அவர் அப்பயே சொன்னார், நான் மாநகரம் டைம்லே அவர் எனக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து நான் காஸ்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன். இதில் ரொம்ப மெனக்கிட்டு தான் ஒரு ஒரு கேரக்டருமே நாங்கள் இது பண்ணோம். எழுதுறப்பே ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் எழுதினேன். அந்த கேரக்டர் தான் ஜார்ஜ் சார். ஸோ எனக்கு ஏதோ ஜார்ஜ் சார் இல்லைன்னா எனக்கு இந்த கதை எப்படி டிரைவ் பண்ணுறது, எனக்கு வேறு ஆப்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்குமே இல்லை. நானும் அதை தாண்டி ரெண்டு மூணு ஆப்ஷன் யோசித்தேன், பட் எனக்கு இவர் பண்ண அளவுக்கு எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் மற்ற அவங்களெல்லாம் வச்சு இமேஜின் பண்ண பார்க்குறப்ப வரல. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பயமாகவும் இருந்தது. ஒருவேளை அவர் நோ சொல்லிட்டாருன்னா இந்த இந்த படம் நடக்காது. அதனால் நான் லாஸ்ட்டாக கதை சொன்னாலும் வந்து ஜார்ஜ் மரியம். நான் மீது எல்லாருக்குமே கதை பண்ணி லாக் பண்ணிட்டேன். என்னோடய ப்ரொடியூசர் வந்து, சரி படத்தோட ஹீரோ ஜிவி சார் இருந்தாலும் இவர் இன்னொரு ஹீரோவாக தான் இருக்கார், அவர்கிட்ட எப்போ சொல்ல போகிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அவர்கிட்ட சொல்ல அவர் நோ சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அவங்க என்னோட

0: சென்னை தைரியம் கொடுத்து போய் சொல்ல வச்சு அப்புறம் ஓகே சொன்னார் அவர். ஸோ அந்த மாதிரி நான் எழுதுகிறப்பே அவர் அவர் ஃபிக்ஸ் ஆகியிருந்தார். மற்ற காஸ்டிங் எல்லாமே இப்போது கரண்ட் நியூ ஜென்னாக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து லவ்வர் பண்ணியிருந்தாங்க நம்ம ஹீரோயின்
1: கௌரி
0: கௌரி அவங்களுமே ரொம்ப சூஸி, லைக் அவங்க அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் ஒரு ஸ்கிரிப்டை பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ அவங்க லவ்வருக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய நிறைய நிறைய டைரக்டர்ஸ் கதை சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க நம்ம கதையை செலக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ இந்த படம் இது பேச வந்த விஷயங்கள் இதில் இருந்த ஃபன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ அவங்க உள்ளே வந்தாங்க. அப்புறம் இன்னொன்று இப்போது ஜார்ஜ் சார் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காருன்னா ரெண்டு அப்பாங்களுக்கான கதையாகவுமே இதை பார்க்கலாம். ரெண்டு அப்பாங்களுக்குமான ஒரு ஈகோ கிளாஷ். ஸோ இவருக்கு ஈக்குவலாக இன்னொரு ஒரு கேரக்டர் தேவை. இவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சைடுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ஒன்று கேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி நாங்கள் நிறையா பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம பழைய கம்பேக் கொடுக்குற மாதிரி யாரையா ஆர்டிஸ்ட்டை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தப்போ என்னோடய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் விஸ்ரத் அவர் தான் அப்பாஸ் சார் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டாப்புல. அப்போ வேறு ஒரு லுக்கில் இருந்தார், எனக்கு பெருசாக கன்வின்சிங்காக இல்லை, ஒரு மாதிரி ஷேவ்லாம் பண்ணிட்டு ஒரு ஒரு லுக்கில் இருந்தார். அப்புறம் இல்லை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பேசுங்க அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வீடியோ காலில் ஒரு பண்ணி நான் கதை சொன்னேன். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி சார் நடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் ரேண்டமாக ஒரு திடீர்னு எங்கள் ப்ரொடியூசர் மூலயமா நான் மீட் பண்ணி பேசுகிறேன். அந்த காலில் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஹாப்பிராஜில் பார்த்த அந்த லுக்கு எனக்கு வந்து பார்த்தோன்னே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோட ஆள் இப்படி இருக்காரு, லைக் அவர் அப்படி வந்து அடி அடி ஒரு ஹேரை இப்படி ஃப்ளிப் பண்ணிட்டு உக்காந்தாரு, அப்பாஸ் சாரா இது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் சார் ஏன் இத்தனை வருஷம் திருப்பி வந்து படம் பண்ணல சார், நான் தான் இப்போ பார்க்குறேன்னா இல்லை யாருமே பார்க்கல, இவரை பார்த்துருந்தா இன்னும் வில்லன் எத்தனை வில்லன் கேரக்டருக்கு கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாம் தோணுச்சு. நான் கதை சொன்னேன், கதை சார் ரொம்ப என்ஜாய் பண்ணார், நியூசிலாண்டில் இருந்து கேட்டார், ரொம்ப என்ஜாய் பண்ணி அவர் முடித்தவொடனே இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு இன்னொரு பயமும் இருந்துச்சு, அவர் லைக் ஒரு 12 இயர்ஸ் ஆச்சு அவர் நடிச்சு. ஸோ திருப்பி நடிக்க போகிறாரு, ஒரு அப்பா கேரக்டராக பண்ணுவார், அதுவும் ஒரு ஒரு ஹீரோயினுக்கு அப்பா கேரக்டராக பண்ணுவாரான்ற ஒரு பயம் இருந்தது. கதையை மட்டும்தான் நான் பார்ப்பேன். இந்த கதையில் ஒரு இது வந்து ஒரு ஃபேமிலி படம், எனக்கு ஆனந்தம்க்கு அப்புறம் எனக்கு இந்த படம் நான் ஒரு இதாக நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது பேசுகிற விஷயங்கள் பிடிச்சிருக்கு. இதில் ஒரு அழகான ஒரு ஈகோ பற்றி பேசுகிறீங்க, ஒரு பாடி ஷேமிங் எல்லாம் பற்றி பேசுகிறீங்க, இந்த படத்தில் நான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் உள்ளே வந்தேன்.
2: நேர்களே, ஹாப்பி ராஜ் படத்தோட டைரக்டர் மரிய ராஜா இளஞ்செழியன் அவர் கூட தான் நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.
3: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு, ஏன் தடுமாறிட்டே போறா?
3: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
4: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
3: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
4: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
3: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
4: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: எல்லாமே தோல்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ.

0: நேர்களே, ஹாப்பி ராஜ் படத்தோட இயக்குனர் மரிய ராஜ இளஞ்செழியன் அவர் கூட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆக்டர்ஸ்க்கு ஒர்க் ஷாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் செட்டில் போய் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து டேக் எடுத்துகிட்டு போயிடலாங்கிற விஷயம் இருக்கும். இப்போ 12 இயர் ஆஃப்டர் அவர் உள்ளே வர்றார் அப்படிங்கிற ஒரு விஷயம். மதுரை முத்து டெலிவிஷனில் அதனோட மீட்டர் என்ன, பல்ஸ் என்ன அப்படிங்கிறத வைடர் ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ண ஒருத்தர். ஸோ இப்படி நம்ம போகிறோம் ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்போது ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது இதுக்கு நீடு இருந்ததா?
1: ஒர்க் ஷாப் தாண்டி நான் வேறு ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா, எல்லா சீனுமே நான் டெஸ்ட் ஷூட் பண்ணிட்டேன். நாளைக்கு ஒரு சீன் எடுக்க போகிறோன்னா அந்த சீன் வந்து என்கிட்ட லேப்டாப்பில் என்னோடய ஏடிஸ் நடித்து என்கிட்ட இருக்கும். ஸோ அதை நான் போட்டுக்காமப்பேன் ஆக்டர்ஸ்ட்டு. ஸோ அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும், இது இது பண்ணணும். இன்ஃபேக்ட் ரிஹர்சல்ஸ்லாம் இருக்கும். அதை தாண்டி நான் இதையுமே ஒரு பார்க்குறப்ப அவங்க கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் முழுக்க முழுக்க ஜிவி சாருக்கு நான் அந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணேன். சீன் பேப்பரை தாண்டி நான் போயிட்டு, சார் இன்றைக்கி நீங்கள் தான் நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டு காமிச்சேன். அதில் என்னோடய ஏடி சார் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பான். அவர் அதை பார்ப்பார், பார்த்துட்டு அப்படியே அவருக்கு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக தான் இருந்தால் பண்ணிட்டு போயிடுவார். லைக் இந்த ப்ராசஸ் எனக்கும் டைம் சேவிங்காக இருந்தது. எனக்கு எவ்வளோ ஷார்ட்ஸ் தேவைன்றது எனக்கு தெரிஞ்சிடும், ஆக்டர்ஸ்க்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சிடும், அந்த சீன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்க்குறப்பே அவங்க என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பாங்க. அந்த சீனை பார்த்தா சிரிப்பாங்க, என் ஏடிஸ் நடிச்சது பயங்கரமாக நான் நம்ம ஒன்று பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்டிஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டேன் இங்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸும் நடந்தது. மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் குட்டி குட்டி ஒர்க் ஷாப்னா, ஒர்க் ஷாப்பில் ஒரு ஷூட்டுக்கு ஒரு 1 or 2 days முன்னாடி மதுரை முத்து சார் வந்தார். வந்துட்டு எல்லா சினிமே அவர் அவரோட மேனரிசம், பாடி லாங்குவேஜ், ஐடி எம்ப்ளாயியாக புதுசாக எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது. அவர் வெறும் ஒரு கிராமத்து சாயல்லே பார்த்து பார்த்து அவர் ஒரு ஐடி கையாக இருந்தால் எப்படி இருக்குன்றதுக்கு அவருக்கு சில லுக்கு, அவர் மீசெல்லாம் எடுத்து அந்த மாதிரிலாம் ஒன்று இது பண்ணோம். அதிர்ச்சிக்கும் ஒரு டிஜேவா, ஒரு ஊர் சைடில் இருக்க டிஜே, டிஜேனா பெரும்பாலும் இங்கே சிட்டியில் இருக்க டிஜே, அதை ஊர் சைடில் போட்டு அவனுக்கு என்னென்ன அவனோட லுக்கிலேருந்து அவன் ஒரு துருத்துருன்னு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க் ஷாப்ஸ்லாம் பண்ணோம்.
0: லவ் யூ, தேங்க்யூ, சாரி. இந்த இடம் படத்தில் பிளேஸ்மெண்ட் ஆன இடமும் சரி, நம்மளுக்கு பர்சனல் லைஃப்பில் வந்து அதை நம்ம உணர்கிற தருணமாக இருக்கும். இந்த வேர்டை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
1: ரொம்ப பெரிய பெரிய வேர்ட்ஸ் தான் அது எல்லாமே. ஆனால் அது எல்லாமே சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் அதை எல்லாத்தையுமே எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நான் சொல்ல வந்தது அதை வந்து ஒரு ஒரு அப்பாட்ட அதை யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா நான் யூஸ் பண்ணது கிடையாது, என்ன மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது நான் சொல்ல வந்தது அதுதான், அந்த இந்த உறவோட அழகே அதுதான். அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் எப்பயுமே அப்பாட்ட, அது அது நம்ம வளர்கிற ஸ்டேஜில் அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். அப்படி இருக்க ஒரு பையனோட மனநிலை அவன் தான் ஹாப்பி ராஜ். அவனுக்கு அவன் அப்பாட்ட இந்த 3 வார்த்தை அவன் சொல்லியே இருக்க மாட்டான் லைஃப் லாங். ஆனாலும் அவனால் சொல்ல முடியாது. அவர் முகத்தை பார்த்து சொல்கிற அந்த இது எனக்கு வரல இன்னும். ஸோ அதனால் அவன் மனசுக்குள்ளேயே அதை சொல்லுவான். அந்த நீங்கள் அந்த லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சில பசங்க இருப்பாங்க ரொம்ப அப்பா கூட ரொம்ப ஜோவியலாக. இது எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க பசங்களை தாண்டி இந்த கேட்டகரி ஆஃப் பசங்க வந்து நிறைய பார்க்கலாம். நிறைய பசங்க ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு நிறைய பேர் பர்சனலாக பேசினாங்க. ஏன்னா தான் அவன் ரியலைஸ் பண்ணிட்டான், அப்பாவை பற்றின புரிதல் வந்தது, அப்பாவை கட்டி பிடிக்கணும்னு தோணும், அப்பாட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணும். ஆனாலும் அவனால் சொல்ல முடியல, அதை அந்த 3 வார்த்தையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறான்.
0: ஹாப்பியோட அம்மா அவங்க வந்து அந்த மலை மலை மலை மருத மலை பாட்டுக்கு ஆடுற இடமா இருக்கட்டும், பெங்களூர் பார்ட்டியாக இருக்கட்டும், ஜென்சிக்கு வந்து காம்படிட்டராக இருப்பாங்க அவங்க. அந்த கேரக்டர் ஆர்க்க சொல்லுங்கள்.
1: ஹாப்பி ராஜோட அம்மா வந்து ஹாப்பி ராஜ் மாதிரி தானே இருக்கணும். ஸோ யாரா ஒருத்தர் இருந்தாச்சும் அவருக்கு ஒரு ஒரு இது வந்திருக்கணும். ஸோ அப்படி எழுதப்பட்ட கேரக்டர் தான். எனக்கு வந்து இந்த கேரக்டருக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து பெங்களூர் டேஸ் படம் நான், அதில் வர அம்மா நிவின் பாலிசரோட அம்மா கேரக்டர் எனக்கு பிடிக்கும். அங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணது. அவங்க பெங்களூருக்கு போயிட்டு ஒரு லூட்டி அடிப்பாங்க, அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நான் என்னோடய படத்தில் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கணும் அப்படின்றத மாதிரி பார்த்தேன். இன்னொன்று அவங்க ஊர்லேயே இருந்த ஒரு ஆள், அவங்களுக்கும் ஆசைகள் கனவுகள்லாம் லைக் இருந்தது, சிட்டியை இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து வந்தாங்கன்னா ஹாப்பி ராஜ் ஃபஸ்ட் டைம் சிட்டிக்கு வந்தப்போ என்னென்னலாம் பண்ணாங்களோ அதெல்லாமே அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி எழுதப்பட்டது. ஒரு சீரியஸான அம்மாவாக இருக்கக்கூடாது, எல்லாருமே கனெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு அம்மா கேரக்டராக இருக்கணும். முக்கியமாக பசங்க எல்லாம் அவங்களோட அம்மாவை பார்க்கணும். அதை தாண்டி கீதா மேம் வந்து அந்த டைமில் ரொம்ப சீரியஸான கதாபாத்திரமே நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க காமெடி கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, என்ஹான்ஸ் பண்ணாங்க அந்த கேரக்டர். டப்பிங்லலாம் நிறைய போட்டாங்க, லைக் டப்பிங்கில் சூப்பர்

0: சூப்பராக சாரிப்பா அப்படின்ற மாதிரி அந்த அந்த குட்டி குட்டிலாம் நிறையா போட்டாங்க அது, ஆனால் நிறைய தெரியல வெளியில். அவங்க ஒரு மிகப்பெரிய சிறந்த ஆர்டிஸ்ட், அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க.
1: ஒரு கதை இதில் வந்து அந்த காத்தமுத்து குதிரை முட்டை அப்படிங்கிறவர் வந்து இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஏத்தாப்புல தான் நான் மற்றவங்களை செட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல காமெடி அப்படிங்கிறதான் பேஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஜிவி பிரகாஷ் சாரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும். பட் ஜென்ரலாக ரைட்டிங்காக இதை படிச்சுட்டு ஏ நம்ம வந்து சிவா அவர்கிட்ட போகலாமா, ஏன்னா அவரோட வைப் வந்து தனியாக அவர் இதுக்குன்னே மேனரிசமாக ரெடியாகி ஒரு ரொம்ப வருஷமா டிஃபால்ட்டா இதே கேரக்டரோட சுத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஏடிஸ்க்குமே ஒவ்வொரு ஐடியா இருந்திருக்கும். சார் இல்ல சார், யூடியூப்ல இந்த பையன் இது பண்ணிட்டு இருக்கான். மார்க்கெட்டிங் தாட்ல நம்ம யோசிக்கும் போது நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஏன் பிரதீப் ரங்கநாதன் சார் அவரோட வைபம் சரி லவ்னாலே பிச்சு விட்டுருவாப்ல, அப்படி நிறைய பேர் உங்களோட மைண்ட்ல லிஸ்ட் போயிருக்கும். ஜார்ஜ் மரியம் சார் வர்சஸ் ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிறத நீங்க ஃபைனல் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல.
0: இந்த கேரக்டருக்கு ஒரு எனர்ஜி, ஹாப்பி ராஜ்ன்ற ஒரு கேரக்டருக்கு ஒரு எனர்ஜி ஒன்று தேவைப்பட்டது. அதை தாண்டி ஒரு இன்னசென்ஸ் தேவைப்பட்டது. அது வந்து எனக்கு ஜிவி சார்கிட்ட ரொம்ப ஆப்டாக இருந்தது. லைக் அவர் ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டால் அவர் பதற இது அது எல்லாமே அவர் ரொம்ப அவுட்டே எனக்கு ஃபன்னியாக ரொம்ப பட்டுது. இன்ஃபேக்ட் அவர் திருஷாலான இந்த படம் பண்ணியிருந்தார், அது கொஞ்சம் வேறு மாதிரி வேறு ஃபேமிலி தாண்டி அவேவாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு பெரிய எனர்ஜி. நான் லோயலா காலேஜ் படிக்கிறப்ப அங்கே தியேட்டரில் பார்த்துட்டு லைக் இப்போ லவ் டுடேக்கு லவ் டுடே நான் ஒர்க் பண்ணேன், லவ் டுடேயில் கத்தி கத்தி என்ஜாய் பண்ணி பார்த்த அந்த யூத் க்ரௌடு நான் இப்போ த்ரிஷால் நயன்தாரா டைமில் நான் உட்காந்து பார்த்த ஒரு க்ரௌடு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியான ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று தேவைப்பட்டது. அது எல்லாமே பார்க்குறப்ப எங்களுக்கு அந்த டைமில் எங்களுக்கு ஜிவி சார் எல்லா வகையுமே பர்ஃபெக்டாக இருந்தார். லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரக்டருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார், அவரோட டேட்ஸ் லைக் எல்லா டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருந்தது. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக நான் அவர் கூட
1: நேர்களே. ஹாப்பி ராஜ் படத்தோட டைரக்டர் மரிய ராஜா இளஞ்செழியன் அவர் கூட தான் நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ

0: நேர்களே, ஹாப்பி ராஜ் படத்தோட இயக்குனர் மரிய ராஜ இளஞ்செழியன் அவர் கூட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு இடம், அப்பா வந்து ஃபைனலாக பையன்கிட்ட பேசுகிற இடம். எப்பா அவங்க அப்பா வந்து என்ன சொல்லும்போது கூட நீ கூட விட்டு கொடுத்துட்டே அப்படிங்கிற ஒரு இடம். அண்டு ஃப்ளைட்லேயும் சரி, அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுற இடமா இருக்கட்டும், ஜார்ஜ் மரியம் அவரோட ஸ்கோர் சூப்பராக இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக இவரையும் நம்ம கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருந்தது. அதை எப்படி
1: ஜிவி
0: ஜிவிட்ட ஜார்ஜ் மரியம் அவர் பார்த்தாலே அழுக வர்ற ஒரு இயல்பு, பட் கேரக்டராகவும் ரைட்டிங்காகவும் அதில் ஒரு இடம் இருக்குது. இவர் வந்து எக்ஸ்ப்ரெஷனில் தான் வெளிப்படுத்த வேண்டிய இடம், ரைட்டிங்கில் வந்து அவருக்கு சார்ஜ் இருக்கிறதுனால இவர் பேலன்ஸ் பண்ண வேண்டிய இடம். கமெண்ட்டாக வந்து இவர் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்த எப்படி பாக்குறீங்க?
1: அவர் பண்ணது எனக்கு கரெக்டா இருந்துச்சு.
0: அந்த அந்த ஃபீலுக்கு, அந்த ஃப்ரேமுக்கு கரெக்டான
1: ஃப்ரேமுக்கு எல்லாமே மேப்டா இருந்துச்சு. செட்லயுமே எல்லாமே சொன்னாங்க நல்ல சீன் இது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அதை தாண்டி ரொம்ப அடிச்சு அழுதுட்டு அப்படிலாம் பண்ணணும்னு எனக்கு தோணலை.
0: மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன், ஜிவி பிரகாஷ் சார் இருக்கிற இடத்துல வந்து அவர்கிட்டே சொல்லிடுவாங்க சார், மியூசிக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். இதில் வந்து இன்னொரு மியூசிக் டைரக்டர் போனதுக்கான ரீசன் என்ன?
1: நான் கதை சொல்லி முடித்தோடனே ஜிவி சார் வந்து இதுக்கு வேறு யாராக மியூசிக் ட்ரை பண்ணலாமான்னு தான் அவர் கேட்டார். இன்ஃபேக்ட் நான் சொல்கிறதுக்கு மாதிரி அவரே தான் சொன்னார், இப்போ யாராவது ஃப்ரெஷ்ஷாக போகலாம், புதுசாக போகலாம், லைக் மேபி அவர் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாரா என்னென்னு எனக்கு தெரியல. மேபி இன்னொன்று, இப்போ வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் உள்ள வரப்போ அவரோட அவர் படத்துக்கு வேறு ஒரு ஃப்ளேவர், வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுப்பார். ஸோ இப்படிலாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். அப்போ ஜஸ்டின் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருந்தார். நான் இந்த கதை எழுதுகிறப்பே ஜஸ்டின் பிரபாகரன் சாங்ஸ் நிறைய கேட்டுட்டு எழுதிட்டு இருந்தேன். ஜஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் நாலு இடத்துலையும் ஹிட் லைக் ஒர்க் பண்ணி ஹிட்டு கொடுத்துட்ருக்க ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது, லைக் சிட்டி பேஸ்டு இதுவும் இருக்குது, ஊர் பேஸ்டு இதுவும் இருக்குது. ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மியூசிக்கும் தேவை. அப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ரூரலில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, சிட்டி இதுவுமே ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் அவர் நம்ம போனோம். ஜிவி சாருக்கு சில கமிட்மெண்ட்ஸும் இருந்தது அந்த டைமில். அவர் நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது, குட் பேட் அக்லி அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுக்குமே அவர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு தெரியல அந்த டைமில். ஏன்னா ஸோ அந்த சில ரீசன்ஸ்க்காகவும் நம்ம ஜஸ்டின் பிரபாகரன் போனோம். அவருமே நல்ல ஆடினே இருப்பேன் அந்த மாதிரி ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்தாரு. எனக்கு பர்சனல் ஃபேவரட் அந்த கடவுளின் தோட்டம்னு ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று வரும் படத்தில், அதுதான் நான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங் நாங்கள் சேர்ந்து.
0: குதிரை முட்டை அப்படிங்கிற வேர்டு, இதுக்கான ட்ராவல் சொல்லுங்கள். இப்போது காத்தமுத்து அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இந்த நிக்னேமில் தான் அழைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த வேர்டுக்கான தேடல் எப்படி இருந்தது?
1: காத்தமுத்த ஒரு வேர்ட் சொல்லி இந்த ஊரே கூப்பிடணும், ஆனால் கூப்பிட்ற அந்த ஊர் முட்டாளாக இருக்கணும், இதுதான் என்னோடய ஐடியாவே இருந்தது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லோரும் குதிரை முட்டை குதிரை முட்டைன்னு அவரை கூப்பிடுவாங்க.

0: திரும்பி ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாரு. எண்டிங்கில் அவங்க பையன்ட்டு சொல்லுவார், இந்த ஊரே எல்லாம் என்னை சேர்ந்து கலாய்க்கிறதுக்கு குதிரை முட்டைன்னு கூப்பிட்டானுங்க, முட்டா பசங்க. குதிரை என்னைக்கிடா முட்டை போட்டிருக்கு, முட்டா பசங்களா? இதை அன்னைக்கு எவனுமே யோசிக்கல, ஒருத்தன் கூப்பிட்டான், இன்னொருத்தன் கூப்பிட்டான். ஆனால் நான் யோசித்தேன், எனக்கு அது தெரியும், கூப்பிட்ற நீங்கள் தான்டா முட்டாள் அப்படின்னு சொல்லி நான் அவர் அவரோட லைஃப்பை பார்த்துட்டு படிப்பை பார்த்துட்டு அவரு அப்படி தான் போயிருப்பார். ஆனால் கூப்பிட்ட எல்லாருமே தான் முட்டாளாக இருந்திருப்பாங்க. ஸோ அதையும் சொல்லார், அன்னைக்கு அந்த யாருமே அதை யோசிக்கல, யாருமே கேள்வி கேட்கல, ஏன் நீ கூட இன்னைக்கு கேட்கல. ஸோ அதுதான் அந்த வேர்டுக்கான ஒரு ஐடியாவே. ஒரே ஒன்று ஒரு வேர்டு சொல்லி கூப்பிடணும், ஆனால் அந்த வேர்டு தப்பான ஒரு வேர்டாக இருக்கணும். ரீசெண்டாக ஒரு வாத்தியார் ஒருத்தர் மீட் பண்ணும், குதிரை முட்டை ஏதோ அந்த காலத்தில் இருந்திருக்கு, ஏதோ குதிரையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்களாம்.
1: ஓகே,
0: அப்போ வந்து அந்த மரத்துலேருந்து கீழே பூசணிக்காவோ ஏதோ ஒன்று உளுந்து கிடக்குமா, அதை பார்த்துட்டு குதிரையோட முட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுலேருந்து நீங்கள் நல்லா எடுத்துருக்கீங்கன்னு தான் சொன்னார். நான் எனக்கு அவர் சொல்லி தான் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுலாமே எனக்கு தெரியும். ஸோ அது ஆல்ரெடி இருந்திருக்கு அந்த மாதிரி குதிரை முட்டைன்னு ஒரு டேர்ம்லாம்.
1: டைரக்டர்ஸ் லோகேஷ் கனகராஜ், பிரதீப் ரங்கநாதன், அவங்க கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள்?
0: பிரதீப் ப்ரோட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ரொம்ப ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு ஆள், அதை தாண்டி ரொம்ப ஒர்க்கஹாலிக். அவர் ஒரு வேலையை எப்படி பண்ணணும், ஒன்று ஒரு விஷயம் தேவைனா அதை எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த லெவலில் வேணால் போகலாம். அவர் நான் ஹீரோவாக நடிக்க போகிறேன்னு சொன்னதுலேருந்து நான் அவர் கூட இருக்கேன். லைக் இப்போ தான் இன்றைக்கி அவர் ஒரு பெரிய ஒரு 100 க்ளோஸ் கிளப்பில் இருக்க ஒரு ஸ்டார். ஆனால் அவர் இந்த படம் நான் தான் நான் ஹீரோவாக நடிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்ன மொமெண்ட்டில் நான் அவர் கூட இருந்தேன். ஸோ அப்போ நிறைய பேர் அவரை பிலீவ் பண்ணல. இன்றைக்கி அவரோட வளர்ச்சி அவரை பார்க்குறப்ப ஒரு மனுஷனால் இவ்வளோ இது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு அந்த அவர் எடுத்த அந்த டேரிங் டிசிஷன் கான்ஃபிடென்ஸ். அவர் வேலை மட்டும்தான் பார்த்தார், அது ரொம்ப சின்சியராக பார்த்தார். அவர் யார்ட்டையும் கை கட்டி நிற்கல, எனக்கு வாய்ப்பு கூடன்னு போல. அவர் ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று பண்ணார், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று நல்ல கதையை பண்ணோம், அந்த கதை தான் பேசிச்சு. ஸோ அது மாதிரி ஒரு ஒர்க் ஒழுங்காக பண்ணாது நம்மளை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட வந்து கற்றுக்கேன். லோகேஷ் கனகராஜ் அண்ணா கூட எனக்கு ட்ராவல் ரொம்ப கம்மி தான், நான் ரொம்ப கம்மி பீரியட் தான் அவர் கூட ஒர்க் பண்ணேன். நான் ஏன்னா என்னோடய காலேஜ் ஃபைனல் இயர் நான் படிச்சுட்டு இருந்தேன், அப்போ ஒர்க் பண்ணேன். அவரோட ஃபார்முலா கேல்குலேஷன், ஒரு படத்தோட சக்ஸஸ், ஒரு கேஸ்டிங் முடிவு பண்ணும், இந்த மாதிரி திங்ஸ்லாம் அவர்கிட்ட வந்து இது பண்ணது. ப்ளஸ் அவர் சுற்றி இருக்க ஏடிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எப்படி அவர் பழகிற இது பண்ணும். ஏன்னா என்னோட அனுபவத்தில் அவர் செட்டில் திட்டுவார் ஏடிஸ் எல்லாம், ஒரு என்னெல்லாம் கூட ஒரு நாள் திட்டாரு. அந்த ஷூட் அன்றைக்கி முடிகிறப்ப எல்லோரும் டீமாக நின்று சொல்லுவார், உன்னை ஏன் இன்றைக்கி திட்டினேன் தெரியுமா? ஏன்னா அது உண்மையில தப்பு இல்லை, அது ஏதோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டோட தப்பு, நான் அவனை திட்டினா நாள்லேருந்து ஷூட்டிங் வரமாட்டான், அவன் சினிமா வேணான்னு போயிடுவான், அதனால தான் உன்னை திட்டினேன் அப்படின்னு எதுக்கு திட்டினதுக்கான ரீசன் சொல்லுவார். லைக் எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன், அது நேஷனல் லெவலில் வின் பண்ணிச்சு. அதை பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டு போயிட்டு அந்த காம்படிஷன் அவர் ஜட்ஜாக வந்திருந்தார், நீங்கள் சினிமாவுக்கு வந்துடுங்க, என்கிட்ட ஏடியா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி தான் நான் போய் அவர்கிட்ட ஜாயின். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நான் லோயலா காலேஜில் படிக்கிறப்ப நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அந்த இது பேர் வந்து மாசில நாதல், ஒரு திருக்குறள்லேருந்து மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தலன் அவள் நிறப்புற அப்படின்ற ஒரு இதுலேருந்து மாசில நாதல் அப்படின்னு வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தேன். அது வந்து இந்த நேஷ்னல் லெவலில் நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வின் பண்ணேன். அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண ஒரு காம்படிஷன், ஆல் இந்தியா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வின் பண்ண ஒரு 50,000 கேஷ் ப்ரைஸ் அந்த டைமில், அது பெரிய இப்பயும் பெரிய விஷயம்
1: தான். நேர்களே, ஹாப்பி ராஜ் படத்தோட டைரக்டர் மரிய ராஜா இளஞ்செழியன் அவர் கூட தான் நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: நேர்களே, ஹாப்பி ராஜ் படத்தோட இயக்குனர் மரியராஜ இளஞ்செழியன் அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். படத்துல வந்து காமெடி ட்ராக்ல நார்த் இண்டியன்ஸோட ஒரு போர்ஷன் அவ்வளோ ஹியூமரா போயிருக்கும். பெரிய நாலேஜும் நல்ல ஒரு காமிக் சென்ஸும் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ட்ராக் வந்து த்ரூ அவுட் கொண்டு போக முடியும். அந்த ட்ராக் பத்தி சொல்லுங்க.
1: அது ஆக்சுவலி ஒரு சட்டையர் பண்ணோம் லைக் அப்படின்றதுக்காக வச்சது தான். இன்ஃபேக்ட் இப்போ ரியாலிட்டியில் இருக்க இதுவும் அதுதான். இங்கே அந்த மாதிரி நண்பர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, என்னோடய வீட்டுக்கிட்டே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஓகே, அவங்கள ஒரு குடும்பத்தில் ஒரு பார்ட்டாக சேர்த்துப்போம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில் வச்சது. நிறைய பேர் ஃபஸ்ட் க்ரிட்டிசைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ட்ராக். அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தான் நான் காமிச்சிருக்கேன், அவங்களுக்குன்னு ஒரு இது தான் நான் கொடுத்துருக்கேன். அது சும்மா ஜாலியாக பண்ண ஒரு ட்ராக் தான், அது எந்த ஒரு திங்கிங் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஜாலியாக போன ஒரு ட்ராக்னு பண்ணது தான்.
0: உங்களோட வைபு பற்றி சொல்லுங்கள். மரியா தான் ஹாப்பிராஜ், ஹாப்பிராஜ் தான் மரியா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த டைரக்டரோட பாடி லாங்குவேஜை ஹீரோட்ட நிறைய டைரக்டர்ஸ் கொண்டு வரும்.

0: அது கமர்ஷியலாக நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியலாக செட் ஆகி மேனரிசமாக ஹிட் ஆகும். உங்களோட நேச்சர் எப்படி, அது வந்து இந்த ஹாப்பி ராஜுக்குள்ளே எவ்வளோ வந்திருக்கு?
1: நான் ரொம்ப ஜாலியான ஒரு ஆள் தான் ப்ரோ. எனக்கு ஐ எம் அ வெரி ஃபன் லவ்விங் பர்சன். ரொம்ப எதையுமே நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். சீரியஸாக இருக்கவே எனக்கு பிடிக்காது. சண்டை போட்டால் எனக்கு அங்கே இருக்க பிடிக்காது. நானுமே யார்ட்டையும் சண்டை போட பிடிக்காது. அதனால தான் நான் ஈஸியாக சாரி கேட்டு நான் போயிட்டு. ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு ஆள், ரொம்ப ஜாலியாக இருக்கிற இடத்துல தான் எனக்கு இருக்கவே பிடிக்கும். அப்படி மேபி அது கூட கேரக்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம்.

0: ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரோட ட்ராக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹீரோஸ் ஜேர்னியில் போயிட்டுருக்காரு. எனக்கு ரொம்ப அப்படி இல்லாமல் மலையாள சினிமாவில் பார்த்தீங்கன்னா பேசில் ஜோசப் அப்படின்னு அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருமே ஒரு டைரக்டர் கம் ஆக்டராக ஃபுல் ஃப்ளெஜ் ஹீரோவாக பண்ணதுக்கு முன்னாடி நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கதையின் நாயகனாக வேணால் பண்ணலாம். கதாநாயகனாக தெரியல, கதையின் நாயகனாக பண்ணணும்னு ஒரு மாற்றம் இதெல்லாம் வச்சுதான் எனக்கு அந்த ட்ரை பண்ணலாமேனு ஒரு இது வருதே தவிர, நான் சின்ன வயசுல இருந்து முழுக்க முழுக்க ஆசைப்பட்டது நான் ஒரு ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் அதுல போயிட்டு நான் ஒரு நடிக்கிறேன் எனக்காக ஒன்று எடுத்துக்கலாம் அதெல்லாமே எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த கதாபாத்திரத்துக்கு யார் ட்ரூவாக இருப்பாங்க அவங்களும் ஆடிஷன் பண்ணி வச்சு பண்ண ஒரு ஒரு கேரக்டரும். இன்ஃபேக்ட் ஒரு சின்ன ஒரு லேடி ஒருத்தவங்க அந்த அந்த ஒரு பாட்டு வரும் தாலியே தேவையில்லை அப்படின்னு ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த கேரக்டருக்கு கூட நான் ஒருத்தவங்களை ஆடிஷன் பண்ணி ஒரு 10 பேர் ஆடிஷன் பண்ணி போட்டு தான் வச்சுருந்தேன். ஸோ அப்படி ரொம்ப ட்ரூவாக இந்த படத்துக்கு ஒரு டைரக்டராக இந்த படத்துக்கு ஒரு ட்ரூவாக நான் வேலை பார்த்துருக்கேன்.
1: டைரக்டராக உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் எதிலிருந்து எடுக்கிறீங்க? சமீபத்தில் நிறைய டைரக்டர்ஸ் நேர்காணலில் 3 நாள் லேப்டாப், நோ மொபைல் ஃபோன், நோ அதர் எக்ஸ்டர்னல் காண்டாக்ட் எதுவுமே இல்லாமல் ஒன்லி தாட் ப்ராசஸ்லேயே இருக்கணும் அப்படி இருக்கிற சேலஞ்ச் அப்படி இருந்தால் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் தன்னோட பார்வையை சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தாக எதை பிலீவ் பண்ணுறீங்க உங்களை டைரக்டர் ஆக்குனது? டே பை டே அந்த ப்ராசஸில் நீங்கள் டெவலப்மெண்ட் ஆகிறது எது எப்படி?
0: என்னோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நான் எப்போ லோவாக இருந்தாலும் நான் ஒரு படம் பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு எனர்ஜி ஒன்று கிடைச்சிடும். நான் நிறைய படங்கள் பார்ப்பேன், லைக் உலக சினிமா. இன்னொன்று ஒன்று, நான் அந்த படம் பார்க்குற 15 நிமிஷம் ஒரு படம் பார்க்குறேன் எனக்கு அதில் ஒரு ஐடியா ஒன்று எனக்கு ஒரு தோண ஆரம்பிச்சிடும். ஒரு அரை மணி நேரம் பார்க்குறேன்னா இன்னும் ஒரு ஐடியா தோணும். ஸோ இது எனக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு நிறைய சீன்ஸ் தோணும், அது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, சம்மந்தமேலாம் வேறு ஒரு லைன் தோணும். அது ஏன்னு தெரியல எனக்கு. எனக்கு அதனாலே படம் பார்க்க பிடிக்கும். நான் ஒரு ஒரு காமெடி படம் பார்க்கனா எனக்கு த்ரில்லராக வேறு ஏதாவது ஒன்று தோணும். நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டும் பண்ணுவேன், நான் நிறைய படங்கள் பாருங்கள். புக்ஸ் படிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை, அந்த பொறுமை இல்லை எனக்கு. ஸோ நான் அதெல்லாம் லைக் விஷுவல் மீடியமாக நான் அதை இது பண்ணிவிடுறேன். அப்புறம் ரைட்டிங் எப்படி எவ்வளோ வித்தியாசமாக எழுதலாம், லைக் எழுதி பழகணும். லைக் ஒரு ஒரு டெய்லி நான் சொன்னேன்ல, நான் எங்களுக்கு ப்ராக்டிஸே அதுதான். ஒரு நாளைக்கு ஒரு 5 சீனு இல்லை ஒரு சீன் உருப்படியாக கொடுக்கணுன்றதான் நான் எங்கள் பிரதீப் ப்ரோட்டை ஒர்க் பண்ணது. ஸோ அந்த மாதிரி இப்பயும் எதாவது புதுசு புதுசாக யோசிங்க, எதாவது எழுதுங்க, லைக் அப்டேட்டாகவும் இருங்க. சினிமா ஆடியன்ஸ்க்கு இப்போ என்ன தேவைப்படுது, ஆடியன்ஸ் எதை லைக் பண்ணுறாங்க, ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஒரு வருஷத்தில் எத்தனை படம் வந்திருக்கு, அதில் எத்தனை படம் எவ்வளோ இதாக இருக்குது, இது எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். நான் ஒரு படம் பண்ணால் அது என் ஹார்ட்லேருந்து என்ன இருக்கோ அதை ட்ரூவாக நான் சொல்லணும். இப்போ ஹாப்பி ராஜில் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோடய அடுத்த படங்கள்லையும் ஒரு ஹார்ட் ஃபிலிம் ஹார்ட் வார்மிங்காக ஒரு சப்ஜெக்டில் கொடுக்கணும் அப்படின்னு.
1: இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்த க்ரீட்டிங்ஸ் ஃப்ரம் சினிமாவிலேருந்து யாரெல்லாம் என்ன சொன்னாங்க?
0: எனக்கு பிரதீப் ப்ரோ விஷ் பண்ணார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. காமெடிலாம் நிறைய இடத்துல சிரித்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னார். எனக்கு தனுஷ் சார் கூப்பிட்டு பாராட்டினார், அவர் கூப்பிட்டு அவரும் ரொம்ப நேரம் கதையை பற்றி பேசினார். வேறு டேரக்டர்ஸ் நிறைய பேர், ரஞ்சித் அண்ணா, இவர் மாரி செல்வராஜ் சார், எல்லோரும் நிறைய பேர் ட்வீட் பண்ணாங்க. பாண்டியராஜ் சார், சுசீந்திரன் சார், நிறைய டைரக்டர்ஸ் லிஸ்ட்டு நிறைய பேர் இது பண்ணாங்க. அத்தர்வா சார் இப்போ பிடிச்சிருந்துச்சி, இவங்க ஹரிஷ் கல்யாண் சார், அசோக் செல்வன், எல்லாருமே லைக் நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சி, வாழ்த்துக்களும் தெரிவித்தாங்க. ஆர்ஜே பாலாஜி சார்,
1: நிறைய பேர் அடுத்து எனக்கு லைன் சொல்லுங்கன்னு கேட்டிருப்பாங்க, அது நீங்கள் பர்சனல்னால நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ரேடியோ வந்ததுக்கு. உங்களோட ஹாப்பி ராஜ் வந்து பயங்கர ஹாப்பியான ஒரு வைபை கொடுத்தது. அதே மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் உங்களோட வேறு வேறு ஜேனரில் நீங்கள் கொடுக்க வானொலி சார்பாக வாழ்த்துக்கள். ரேடியோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக கேள்வி கேட்டிங்க, ஹேட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல் இந்தியா ரேடியோ எனக்கு ரொம்ப, நான் ஒரு சின்ன பையன், எனக்கு ரொம்ப லைக் ஆல் இந்தியா ரேடியோவில் ஒரு பேட்டி கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: தேங்க்யூ.

0: This is FM Rainbow Chennai. Please stand by for the news.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதியாணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார்.

0: நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கமளிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்லை, கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த மாதிரி இல்லாம 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றதுதான் எங்களோட மோட்டிவ். சோ 25% அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டூ இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கோம். கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
0: முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்துத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவில் வடமேற்கு வங்கக்கடல்

0: அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 3 நாள் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை சரிபார்க்கும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் ஸ்வாகுமிலாங் தியோத்ரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா ஹர்வீந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கொலிதின் நுவியரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ஷீதல் தேவி, ஹர்வீந்தர் சிங் ஆகியோரும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் யாவ் ரேஷுவான் ஜியாங் ஈயி இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் 1வது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை பெற்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

ஆச்சு எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கறக்கும் நிகழ்ச்சி. உங்க பாடல் விருப்ப பாடல் இடம்பெறும் சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ற முகநூல் பக்கத்தில் உங்க விருப்ப பாடலை உங்களுக்கு பிடித்த பாடல் மற்றும் அந்த பாடலின் திரைப்படத்தின் பெயரோடு தெளிவாக நிகழ்ச்சியின் முதல் பாடல் அவள் உருவாளா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய மெசேஜ்க்காகவும் உங்களுடைய விருப்ப பாடல்களுடைய லிஸ்ட்டுக்காகவும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் உங்கள் அன்பு தோழி மீனா.

பதினோரு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நான்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டான்லேருந்து விருப்பப்படாத கேட்கக்கூடிய பாடல் குருவி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 7:14:50. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கல்வி ஆவணங்களை எளிமையாக சரிபார்க்க இது உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திராவில் தோட்டாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து களைவதற்காக உயர்நிலை குழு ஒன்றை அமைக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பினை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மக்கள்

0: நிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆதார் கைபேசி செயலியை பயன்படுத்தி இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 6 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த வசதியை பயன்படுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது மின்னஞ்சல் முகவரியை மாற்றம் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான காற்று ஆரோக்கியமான தில்லி இயக்கம் 8,300 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளின் நிதியுதவியுடன் இந்த இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதவுள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம் அந்நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் மாம்பழ உற்பத்தியில் 26% உத்தரப்பிரதேசம் கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாகாலாந்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான 16 திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். கொஹிமாவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டங்களில் 12 திட்டங்கள் மாநில அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுவதாகவும், எஞ்சிய 4 திட்டங்கள் கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிசோரமில் பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. ஐசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி லால்ரின் புய் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தனியார் பங்களிப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்திற்கு 3 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருமதி சுனிதா காந்தம், திரு அலப்பட்டி கிரிதர், திரு புருஷோத்தம் குமார் சிண்ட்லபுடி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டனாசர் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும்

0: இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும் 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளி கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங் டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நோவிரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி பாயல் நாக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் யா ருஜியான் ஜியாங் யீயி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: உங்க விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டே இருக்கும். சில நிகழ்வுகள் சில பாடல்களை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும், சில பாடல்கள் சில நினைவுகளை ஞாபகப்படுத்தலாம். அந்த மாதிரி காதல் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம், ஒரு நாள் சோகமா இருப்போம், ஆனா அவங்களை விட்டு பிரிய முடியாது அப்படின்ற அந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னா அது உண்மையான காதல் அப்படின்ற மாதிரி சில வரையறைகள் இருக்கும். அப்படி எனக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிநேகிதனே சிநேகிதனே அப்படின்ற ஒரு பாடல் தான். அதுல குறிப்பா ஒரு வரி வரும், உன்னை அள்ளி எடுத்து உள்ளங்கையில் மடித்து கைக்குட்டையில் ஒழித்துக் கொள்வேன், வேலை வரும்போது விடுதலை செய்து வேண்டும் வரும் வாங்கிக் கொள்வேன் அப்படின்னு இந்த வரிகள் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதையும் நம்மளோட சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்க. உங்க விருப்ப பாடல்களையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ப்ளே பண்ணனா காத்துட்டு இருக்க உங்க அன்பு தோழி மீனா. இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டு மகிழ்பவர் சுந்தர் அவர்கள் கொடும்பாக்கத்திலிருந்து, சாதனா சர்க்கம் மற்றும் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரலில்.

0: 8:39 நிமிடம் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பெங்களூர் குப்பனத்தம் டி ராமு அவர்களுடைய விருப்ப பாடலாக. குப்பனத்தம் டி ராமு அவர்களுக்காகவும் காஞ்சிபுரம் ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஆர் ஹேமபிரியா மற்றும் துருவா ரவிக்குமார் அவர்களுக்காக பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

7:43 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்தபடியாக பாடல் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல். தேனி மாவட்டம் பண்ணைப்படத்திலிருந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா என்ற பாடல்.

8 நிமிடம் ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களுடைய விருப்ப பாடல், பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில்.

நிறைவு பாடல் காதல் அழிவதில்லை திரைப்படத்திலிருந்து திலீப் அவர்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நாட்டில் தான் திஸ் மீனா சிங் ஆஃப் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதி ஆணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று

பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்துத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத்தும், 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதாவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும், 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங், டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதி ஆட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின், நொவீரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் தோமன்குமார், ஷியாம் சுந்தர் சுவாமி இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: FM Rainbow 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9:15 FM Rainbow 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: ரெயின்போ ராகங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஐ திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரேயா க்ரோஷல் அவர்களுடைய குரலில், கார்க்கி அவர்களோட வரிகளில், ஏ ரஹ்மான் அவர்களுடைய இசையில், பூக்களை சற்று ஓய்விடுங்கள் என்ற பாடல்.

0: நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன், ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருப்பேன். நண்பர்கள் இருந்தாங்க, ஆனா பேசவே பயமா இருக்கும். என்ன பிரச்சனை உனக்கு? யாருமே கேட்கல. நான் சொன்னாலும் புரியுமான்றது சந்தேகம்தான்.
1: ஏன், என்ன, எதுக்கு, எப்படி, இப்படி எந்த கேள்வியுமே கேட்காம நீ பேசு, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. எல்லாமே மாறிடுச்சு.
0: அப்போ புரிஞ்சுது, பேசணும், நம்மோட மனசு பேசணும், மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசணும். மன அழுத்தம், தனிமை, சோர்வு, இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். மறைக்கிறதுக்கு குற்றங்கள் அல்ல.
1: ஒரு நம்பிக்கை போதும் ஒருவரை காப்பாற்ற.
0: மனம் பேசட்டும், நாமும் கேட்க தொடங்குவோம். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ். அக்கறையோட சொல்றது ரெயின்போ எஃப்எம் 101.4. ஒன்பது மணி 54 நிமிடம், நிகழ்ச்சி நிறைவு பாடல். இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து கண்ணே உன் காதல் என்ற பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி 1 நிமிடம். கேட்க இருக்கும் நிகழ்ச்சி

ரெயின்போ ரிவைன். ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் பல அழகான பழைய பாடல்கள் கேட்க காத்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து வெண்ணிலா வானில் என்ற பாடல் மற்றும் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து 1000 நிலவேவா என்ற 2 பாடல்கள் உங்களுக்காக.

10:12 ரெயின்போ ரீவே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் நவகிரகம் திரைப்படத்திலிருந்து உன்னை தொட்ட காற்று வந்து என்ன என்ற பாடல் மற்றும் 4 கில்லாடிகள் திரைப்படத்திலிருந்து செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் என்ற பாடல்கள்.

10:19 ஆயாச்சு. ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். 1000 பொய் திரைப்படத்திலிருந்து புலவர் சொன்னதும் பொய்யே என்ற பாடல் மற்றும் ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்திலிருந்து சித்திரை மாதம் பௌர்ணமி என்ற பாடல்.

சக சக சக பத பத ச.

10:34 நிமிடம். அடுத்தபடியாக பாடல் எதிர்காலம் திரைப்படத்திலிருந்து. எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல் மௌனம்தான் பேசியது என்ற பாடல், மற்றும் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து மாணிக்க தெரிந்த மரக என்ற பாடல்.

0: எல்லாமே தோல்.
1: பத்து மணி 53 நிமிடம். நிகழ்வின் நிறைவு பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்கள் பாடிய பாடல் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து ஒரு ராஜா ராணியிடம் என்ற பாடல். இந்த பாடலுடன் நானும் கிளம்புறேன். மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மீனா.

0: சித்திரம் போல ஒரு முத்திரை இட்டாரோ, இன்பத்தேரிடையாடும் தேவதை போல ஆடிட வைத்தாரோ.
1: நேரம் 10:59 நிமிடம் 47 நொடிகள். இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு தொடரும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:33 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். தடுமாறி விழுகிற பொழுதும் தடுமாறி போகிற பொழுதும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய யாரோ ஒரு உறவு நம்ம பக்கத்தில் இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்கும். அப்படி யாரோ ஒருவருக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கையாக நீங்கள் இருந்து பாருங்கள், அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்காமல் இருப்பாங்க. நன்றி அப்படின்ற அந்த 3 சொல்லில் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. பொதுவாகவே சொல்லுவோம், விலங்குகள்லாம் நம்மகிட்ட நன்றியாக இருக்குது, ஆனால் மனிதர்கள் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சூழல் மாறி போனதுனால நாமளும் அப்படி மாறிட்டோம் அப்படின்னு எடுத்துங்க. யார் நமக்கு எந்த கெடுதல் செஞ்சாலும் பதிலுக்கு அவங்களுக்கும் கெடுதல் செய்யணும்னு நினைக்காம, நமக்கு யார் துன்பத்தை கொடுத்தாலும் அது அவர்களுடைய எண்ணம், அது அவங்களோடவே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்கள் நேர்மறை சிந்தனையோடு உங்களுடைய வாழ்க்கையை அணுகுங்க. தோல்விகள் வந்தாலும் பரவாயில்ல, துவண்டு போகாமல் அடுத்தடி எடுத்து வைங்க, நிச்சயம் நாம் வெற்றி பெறலாம் அப்படின்ற இந்த சின்ன சிந்தனை இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்முடைய பயணத்தை தொடங்கலாம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் உங்களுக்காக அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. உங்களுக்காக இந்த பாடலை பாடியது கேஜே யேசுதாஸ் மற்றும் உமா ரமனுடைய குரலில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில பாடல் கேட்கலாம். வாங்க.

0: நேரம் 11:08 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும், உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும், சேத்து மேலே நாத்து போல, நாத்து மேலே குளிர் காத்து போல, ஒரு பாட்டெடுத்து பாட தோணும், ஒத்த விழியாலே பேசுகிற, ஒன்று ரெண்டு பானமாக வீசுகிற, சொப்பனத்தில் மூச்சு வாங்குற, சொல்ல முடியாமல் ஏங்குற, ஏனையா அந்த மாதிரி, அச்சமும் விட்டுத்தான் வந்துட்டேன், தென்னமர கீத்து ஆடுது, தெற்கு திசை காத்து பாடுது, என்னை மெதுவா தீண்டுது, உன்னை என சேர தூண்டுது, ஆசையை அடகாக்குற யாரையோ எதிர்பார்க்கிற, காதலை அள்ளி வீசுற, காலையை கட்ட பார்க்கிற. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.
1: அந்த நானா
2: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

ஆடிவெளி திரைப்படத்திலிருந்து சித்ராவோட குரலில் பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 11:18. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், வார்த்தைகள் இல்லா மௌனத்தில் வாழ்வினில் இன்பங்கள் தோன்றுமோ, பார்வைகள் பேசும் மொழியினில் பாசங்கள் யாவும் புரியுமோ, தேவனின் கோவில் மணியோசை தேவதை கேட்கும் இசை போலே, பூவினில் வண்டுகள் தேன் தேடும் பூவனம் இங்கு நம் சொந்தமே, வானத்தில் ஆடும் மேகங்கள் வாழ்வினில் வந்தே போகலாம், பூந்தென்றல் வீசும் காலங்கள் நெஞ்சினில் இன்பம் சேர்க்கலாம், காவிய காலம் இதுதானோ கன்னங்கள் சிவக்கும் தருணம், காதலின் தீபம் அணையாது காலங்கள் வெல்லும் நம் நம் தேசம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, இதய தாமரை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:23. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஏற்றி வைத்த காதல் தீபம் கண்ணா, அதில் என்னையாக நான் இருப்பேன் மன்னா. என்னையாக நீ இருந்தால் கண்ணே, ஒளிரும் திரியாக நான் இருப்பேன் பெண்ணே. வாழ்த்திடுவோம் நூறு யுகம், வாழ்த்துக்களும் கூட வரும். வாழ்வேன் உன்னால்தானே, காலமெல்லாம் நான் உன் துணையே. கண்ணுக்கு தான் காவல் வந்த இமையே, இளம் காதலுக்கு யார் வருவார் துணையே. காதல் அது தெய்வீக பெண்மையே, அதன் காவலனாய் நான் இருப்பேன் உண்மையே. நீ இருந்தால் நிம்மதிதான், உன் நெஞ்சமே என் சன்னதிதான். வாழ்வேன் உன்னால்தானே கண்மணியே, பைங்கிலியே, காலமெல்லாம் நான் உந்தன் துணையே. ராஜாவின் உள்ரோஜா முகம் பார்த்தாலே போதும் கோடி சுகம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக காவலன் திரைப்படத்திலிருந்து SBB மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:30. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் அரங்கேற்ற வேளை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. கோவையில் இதமான மழை இதமான குளிருடன் ஆகாய வெண்ணிலா பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ஹேமலதா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்தும், சாந்தி ரமேஷ் பாபு முள்ளக்காடிலிருந்தும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. சிறப்பு இன்று நிகழ்வு, வனப்பு நன்று நகர்வு, முகவுரை நின்று பொலிவு, மனசு சென்று மயங்கும் அழகு, தொகுப்பு கவிதை ஒளி நிலவு, கழிப்பு பண்பலை அழிப்பு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. திருமணிசிலேருந்து அஸ்வினி நாகராஜ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்தில் இருந்தும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஏழுகிணர்லேருந்து அபுதாகிர் இணைந்திருக்கிறாரு. வழங்கும் பாடல்களின் தேர்வு ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்றும் மிஞ்சும் வகையில் செவிக்கு இதமாக திக்குமுக்கு அடக வைத்தது. வழங்கிய தங்களுக்கு நன்றின்னு சொல்லி மறுபடியும் மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. தொடர்ந்து நாம் பயணிக்கலாம். நம்முடைய அடுத்த பாடல் இந்திரன் சந்திரன் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க, வாங்க கேட்கலாம்.

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக. வானம் நமக்கு வீதி, மேகம் நமக்கு ஜோடி, காற்றோடு கலக்கலாம், கை வீசி நடக்கலாம், ராஜா இங்கே நாம், யார் தடுப்பது. அஞ்சலி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வர இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:42. ரங்கராஜன் டி நகர்லேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ஒவ்வொரு பாடல்களும் மனதை மயக்கும் வகையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. ஜெயராம் டிஜிஎல் இவரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பத்திலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வீத், ரமேஷ் இவங்க நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதுவரை கேட்டிராத பாடல் அப்படின்னு சொல்லி கண்மணியே இந்த பாடலுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு முரளிதரன். அப்படியே ஒரு 35 ஆண்டுகளை பின்னோக்கி அழைத்து சென்று அன்றைய நிகழ்வுகளை நம் கண்முன்னே நிழலாட வைத்தது பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் நிகழ்ச்சியில் மறுபடியும் இணைந்து தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக கண்ணுக்கொரு வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:48 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பனி சிந்தும் பூக்கள் இங்கு வாசனை தான் கேட்குமோ, பதில் சொல்லும் காலம் வந்தால் காதல் கதை சொல்லுமோ, மலை சாரல் மேகங்கள் மடிமீது தூங்குமோ, இளம் கண்ணி ஆசைகள் இசை பாடும் ராகங்கள், நாளும் இந்த நேரம் பார்த்து தேகம் இங்கு ஏங்குமோ, செவ்வந்தி பூக்கள் எல்லாம் தேவதை தான் கேட்குமோ, சித்திரங்கள் தீட்டியது சொந்தம் இங்கு சேருமோ, நீரோடை மீன்கள் தான் நீந்தாமல் தூங்குமோ, மனதோடு மோகங்கள் மறைகின்ற வேகங்கள், கன்னி பெண்மை இன்று மட்டும் நானும் கொண்டு வாடுமோ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காவலுக்கு கெட்டிக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:54 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பாட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, இந்திரன் சந்திரன் அஞ்சலி கண்ணுக்கொரு வண்ணக்கிளி இந்த பாடல்கள் எல்லாம் மின் நாட்களுக்கு பிறகு கேட்டதில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவிலிருந்து தேவராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்த நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக எஸ் ஜானகியோட குரலை பிரம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்முடைய இசை பயணத்தை தொடரலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ,

0: 1.1 திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: காற்றின் மொழி.
2: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்

நின்று காத்திருந்தாய். ஐயாவுன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திருந்த

கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். கொண்டாட்டம்

0: அள்ளி தெளிக்கையிலே.
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது ப

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜெய், பாடிவத்தின் பாடலுக்கும் ஜெய்.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூளே

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே. வாசம் உள்ள பூவெடுத்து தூவி நம் வாசம் வந்த தந்தலுக்கும் ஜே,
1: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

வணக்கம். நேரில் நேரம் 4:01, 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்கும் இந்த நிகழ்ச்சி திரைசையில் பக்தி பாடல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக சுப்பிரபாதம் திரைப்படத்திலிருந்து கண்ணனை நினைத்தால் என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது. கண்ணதாசனின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், வாணி ஜெயராம் மற்றும் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்க இருக்கிறது இந்த பாடல்.

நேரம் 4:06. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில் ஜி தேவராஜுடைய இசையில் அம்பலி குரலில் ஒலிக்க இருக்கிறது. சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களை நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் சித்தி விநாயகம் என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ராகம் மோகன கல்யாணி, ஆதி தாளம்.

0: 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியினுடைய குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம் கேட்கலாம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை சொர்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வரை இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.

வெங்கடேசரணம் சரணம் பிரபத்யே. லக்ஷ்மீ மகீ ததனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமண தக்கில சாந்திர ராகௌ ஸ்ரீ வெங்கடேசரணௌ சரணம் பிரபத்யே.

ஸ்ரீவேங்கடேசரணம் பிரபத்யே பார்த்தாய சதசாரிணா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ.

தேசரணம் சரணம் பிரபத்யே. ராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாதுஸ்தனாவிவ சிசோர மிருதாயமானோ ப்ராப்தோ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணம்.

நேரம் 5:21:15. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ விஷ்ணு சரசநாமம் கேட்கலாம்.